0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 5:50. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெட்ஸ். இன்று சக ஆண்டு 1948 ஜெய்சித மாதம், 20 நாள் வைகாசி மாதம், 27 நாள் 2026 வருடம், ஜூன் மாதம், 10 நாள் புதன்கிழமை. எமது காலை ஒளிபரப்பு இனிதே துவங்குகிறது. இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும்.

தவிர வேறு எதையுமே செய்து பழகாதவர்கள் தமது தகுதிக்கு மீறிய செயல்களை செய்து கெட்டுப்போவார்கள். குறள் எண் 289, அதிகாரம் கல்லாமை.

0: தவிர வேறு எதையுமே செய்து பழகாதவர்கள் தமது தகுதிக்கு மீறிய செயல்களை செய்து கெட்டுப்போவார்கள். குறள் எண் 289, அதிகாரம் கல்லாம்.
1: நேரம் காலை 5:55 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்க இருக்கின்றோம் நமது வானொலியில் இனி இன்று வளமர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாக இன்றைய நிகழ்ச்சிகள் பகுதிகள். காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:02 அறிவிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 இணைத்தானும் நிலவை கேட்க சென்னை அஞ்சலாக வழங்குகிறார் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள், படிப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர் என்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தி பகுதியில் கோடை காலங்களில் காய்கறி பயிர்களை தாக்கும் நோய்களும் அதனை தடுக்கும் வழிமுறைகளும் குறித்து. காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண்மை மற்றும் கால்நடை அறிவியல் பள்ளி உதவி பேராசிரியர் அனிஷா ஜெயச்சந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள். 6:45 மாநில செய்திகள் சென்னைஞ்சலாக, 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள். 7:00 அறிவும் 1000, 7:10 மதுரத்தின்றல், 7:15 தமிழில் செய்திகள் சென்னைஞ்சலாக, 7:25 நலமாய் வாழ்க. இதில் காது மூக்கு தொண்டை பிரச்சனைகளுக்கான விளக்கம் அளிக்கிறார் காது

மூக்கு தொண்டை சிறப்பு சிகிச்சை நிபுணர் பி ராஜசேகரன் அவர்கள். நிறை பகுதி கேட்கலாம். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுர தின்றல். 8:00 செய்தி சுருக்கம் சென்னைஞ்சல். 8:02 மதுர தின்றல். காலை 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக. 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி சென்னை அஞ்சலாக. இதில் இன்று தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகள் நலத்திட்டங்கள் என்பது குறித்து விளக்குகிறார் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் இயக்குனர் கோயம்புத்தூர் இ அறவாழி அவர்கள். 8:45 மதுர தென்றல். 9:00 அரங்கிசை. 10:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 10:02 எனக்கு பிடித்த பாடல். 11:00 செய்தி சுருக்கம். 11:02 மதுர தென்றல். 12:00 நிகழ்ச்சி நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக. 12:10 இசை மேடை. இதில் ஜெயா விஜயா ஆகியோர் பாட்டு கேட்கலாம். மதியம் 12:40 தமிழ் செய்திகள் சென்னைஞ்சலாக. 12:50 மெல்லிசை. 1:00 அறிவிப்புகள். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக. 1:00 1:10 எண்ணுயிர் தோழி. இதில் வாங்க பேசலாம் பகுதியில் நிற்காமல் ஓடுகிறேன். இதில் பன்முக திறமையாளர் பத்திர எழுத்தாளர் உ ஜெயசுதா அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் சோபனா அவர்கள். அதனைத் தொடர்ந்து இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம் பகுதியில் வெள்ளிப்போல் பளபளக்கும் பாதரசம் பற்றிய தகவல்கள் உங்களுக்காக பகுதியில் மன ஆரோக்கியமே. இதில் பெண்களின் மனநலனுக்கான ஆலோசனை வழங்குபவர் மனநல ஆலோசகர் அம்பிகை பொன்ரத்தன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். ஆகாஷ்வாணி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அனைத்து அலைவரிசைகளிலும் கேட்கலாம் எண்ணுயிர் தொழில் மதியம் 1:10. 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி ஏஞ்சல். 1:55 பாரதியார் பாடல். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி ஏஞ்சல். 2:10 மதுர தின்றல். மதியம் 2:40 விளையாட்டு அரங்கம் சென்னைஞ்சலாக. இதில் விளையாட்டு போட்டி வர்ணனையாளர் ஆர் பட்டாபிராமன் அவர்களுடன் நேர்முகம். 2:55 வானிலை அறிக்கை சென்னைஞ்சல். 3:00 மதிய ஒளிபரப்பு நிறைவு பெற்று மாலை 5:27 ஒளிபரப்பு துவங்கும். குறளமுதம் 289. மாலை 5:30 மதுர தென்றல். 6:00 நிகழ்ச்சி நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்த கட்டில் ஏஞ்சலாக. 6:10 ஒரு படப்பாடல். இதில் தம்பிக்கு எந்த ஒரு திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை ஏஞ்சல். 6:40 மதுர தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுர தென்றல். 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் வி கார்த்திகேயன் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள் சென்னைஞ்சல். 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும் தோட்டக்கலை பயிர்களில் உயர் விளைச்சலுக்கான தொழில்நுட்பங்கள் குறித்து தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய தோட்டக்கலைத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி ராமராஜன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம் பகுதி 1. அதனைத் தொடர்ந்து வேளாண் செய்திகள் விடைபெறும் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி இருக்கை. 8:00 மதுரை தென்றல். 8:30 இது நம்ம ஏரியா. இதில் உலகின் சிறந்த பாரம்பரிய இடங்களின் சிறப்புகள் குறித்து தகவல் வழங்குகிறார் மாணவி எம் சரண்யா அவர்கள். அதனைத் தொடர்ந்து புவி வெப்பமயமாதல் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து உரை வழங்குகிறார் மாணவி எஸ் ராமலட்சுமி அவர்கள். 8:45 மதுர தென்றல். 9:00 ஆங்கில செய்திகள். 9:15 செய்தி சுழர். 9:30 அரங்கிசை. 10:45 நட்சத்திர கீதங்கள். 11:00 நிகழ்ச்சி நேரம். 11:05 ஆங்கில செய்திகள். டெல்லி அஞ்சலாக. 11:10 ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெற்று மறுநாள் காலை 5:45 ஒளிபரப்பு துவங்கும். இவையாவும் நமது வானொலியில் இன்று இனி வளம்பர காத்திருக்கும் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்புகளாகும். இதுவரை நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டும் தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. மத்திய அரசு 12 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பதை கொண்டாடவும் நீண்டகாலம் பிரதமராக பதவி வகிக்கும் திரு நரேந்திர மோடிக்கு பாராட்டு தெரிவிக்கவும் தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. ஜவஹர்லால் நேருவை பின்னுக்கு தள்ளி பிரதமர் திரு நரேந்திர மோடி 4,399 நாட்கள் பிரதமர் பதவி வகித்து சாதனை படைத்துள்ளார். அதிக நாட்கள் பிரதமர் பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான பிஜேபி ஆட்சியின் 12 ஆண்டு சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் பரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அக்கட்சித் தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். நீட் மறுதேர்வு வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தில்லியில் உள்ள தேசிய தேர்வு முகமை அலுவலகத்தை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார்.

சர்வதேச விமான பயணிகள் தில்லியை வந்தடைவதற்கு முன்னரே வாரணாசியில் குடியுரிமை மற்றும் உடைமைகள் தொடர்பான நடைமுறைகளை நிறைவு செய்யலாம் என்று சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். கடலூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட 18 வாகனங்கள் 535,000 ரூபாய்க்கு ஏலமிடப்பட்டது. ஜம்மு காஷ்மீரின் பாராமுல்லா மாவட்டம் யுரி பகுதியில் கையெறி குண்டு வெடித்ததில் ராணுவ வீரர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடி விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். ஓமன் கடற்பகுதியில் அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டரை ஈரான் சுட்டு வீழ்த்தியதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 13 வயதிற்குட்பட்டோருக்கான டென்னிஸ் வீரர்கள் தரவரிசை பட்டியலில் பெங்களூருவை சேர்ந்த சிருஷ்டி கிரண் முதலிடத்தை பிடித்துள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: என்ன சமையலோ, என்ன சமையலோ.
3: காலையில மணி 7 ஆயிருச்சு. பாரு, வீட்டுல இருக்க வழியும் நான் தான் பாக்கணும், வெளியே இருக்க வழியும் நான் தான் பாக்கணும். சரி, குப்பைய கூட்டிட்டு வந்து சமைக்கிற வேலைய பாப்போம்.
4: சாந்தாக்கா, நீங்க சொன்னாங்க, நீங்க எப்படி பண்ணலாம்?
5: தலிவரு,
4: வீட்டுல இருக்க குப்பைய ரோட்ல கொட்டினா வீடு சுத்தமாகும். அதே கொஞ்சம் தள்ளி குப்பை தொட்டிலே கொட்டினா இந்த குப்பமே சுத்தமா.
3: நான் மட்டுமா குப்பைய தொட்டிக்கு வெளியே கொட்டுறேன்? ஊரே தொட்டிக்கு வெளியே தான் கொட்டுது.
6: ஏமா, அந்த தம்பி சொல்றதும் கரெக்ட் தானேமா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப வெளியே குப்பைய போட்டுறீங்க, அது காத்துல அங்கிட்டு இங்கிட்டு பறக்குது, வண்டி ஓட்டுறவங்க முகத்துல எல்லாம் போய் படுது, இது பார்த்தாதுன்னு எல்லாரோட வீடு கடை வாசல்னு போய் விழுகுது. அது மட்டுமா, ஆடு மாடு எல்லாம் சாப்பாடுன்னு நினைச்சு நீங்க போடுற குப்பையில இருக்க பிளாஸ்டிக் எல்லாம் சாப்பிடுது. இதுக்கெல்லாம் ஒரே வழி, குப்பைய கரெக்டா குப்பை தொட்டியில போடுறது. அதான் நம்ம அரசாங்கமே மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தொட்டியை தனித்தனியா பிரிச்சே வச்சிருக்காங்களே, அதுல போடுறதுக்கு உங்களுக்கு என்னமா சிரமம்?
3: சரிமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். இனிமேலாச்சும் நம்ம எல்லாம் மாறலாம்.
7: சாலைகளில் குப்பைகளை போடாமல் மக்கும் குப்பை மக்காத குப்பை என பிரித்து குப்பை தொட்டியில் போட்டு பழகுவோம்.
8: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
9: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
10: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
9: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
10: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
11: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
12: தொடர்பது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

கருணை என்பது ஒரே ஒரு உணர்வு அல்ல. அன்பு, இரக்கம், பொறுமை, மன்னிப்பு, உதவும் மனப்பான்மை இவை அனைத்தும் சேர்ந்ததுதான் கருணை எனும் பூங்கொத்தாகும். கலித்தொகையில் ஒரு பாடல் உண்டு.

0: உன்கடன் வழிமொழிந்து இறக்கங்கால் முகனும் தாம் கொண்டது கொடுக்குங்கால் முகனும் வேறு ஆகுதல் பண்டும் இவ்வுலகத்து இயற்கை. அதாவது செல்வரிடத்தில் குறைவாக பேசி கடனாக பொருள் பெறும்போது காட்சியளிப்பது ஒருவகை முகம். ஆனால் வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்கும்போது தோன்றுவதோ வேறு வகை முகம். இப்படி முகமாறும் மனிதர்களிடம் அகப்பட்டு கொள்ளும் இன்னொரு வகை மனிதர்களுக்கு தேவை வழிகாட்டுதல் என்னும் கருணையாகும். ஒருவர் துன்பத்தில் இருக்கும்போது அது அவர்களுடைய பிரச்சனை என்று விலகிச் செல்வது எளிது. ஆனால் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று சொல்ல ஒரு இதயம் வேண்டும். அந்த இதயமே கருணை. கருணை என்பது பெரிய பெரிய உதவிகளால் நிரூபிக்கப்படுவது மட்டுமே அல்ல. பசியுடன் நீளும் ஒரு கரத்திற்கு ஒருவேளை உணவு தருவதும் அன்பான ஒரு சொல்லை தேடி அலையும் தனிமையாளருக்கு கைப்பிடியளவு சொற்களை அள்ளித்தருவதும் தாகத்தோடு சுற்றி அலையும் ஒரு பறவைக்கு பாத்திரம் நிறைய தண்ணீர் வைப்பதும் பெரும் கருணை செயல்கள்தான். ஒருவர் மனவேதனையில் இருப்பவர்க்கு ஆறுதலாக சில நிமிடங்களை ஒதுக்குவதும் ஒரு நம்பிக்கையான புன்னகையை பரிசாக்குவதும் பெரும் கருணைதான். பசியினால் இளைத்தோர்க்கும் நோயினால் வாடியோர்க்கும் இன்று வரை வழிகாட்டியாக இருப்பது வள்ளலார் காட்டிய கருணைதான். பலரும் கருணை காட்டுவதால் நாம் பலவீனமாகி விடுவோம் என்று எண்ணுகிறார்கள். உண்மையில் ஒருவரை வலிமையாக்குவது மற்றவர்கள் மீது காட்டும் கருணைதான். மற்றவர்களின் காயங்களைக் கண்டு மனம் பதறும் ஒரு இதயமே தைரியத்தின் அடையாளம். கருணை என்னும் மலர் தோட்டத்தில் வெறுப்பு இல்லை, பகை இல்லை, மனிதநேயம் மட்டுமே உண்டு. கருணையை இன்னும் நெருக்கமாக பார்ப்போமா? அதோ கயிற்றுக்கட்டலில் படுத்திருக்கும் முதியவர்களுக்கு சில அன்பான உபசரிப்புகளை பரிசளிக்கலாம். பெற்றோரிடம் பொறுமையாக பேசலாம். உடன் பிறந்தவர்களிடம் பிடிவாதம் மறந்து விட்டு கொடுக்கலாம். பாதையில் பார்வையற்றவர்களின் பயணத்தில் வழிகாட்டலாம். இப்படி கூறிக்கொண்டே போகலாம். இப்படி நினைத்து பார்க்க பயிற்சி எடுப்போம். உறங்கச் செல்லும் முன் ஒரு நாள் முழுவதும் நாம் செய்த செயல்களை நினைத்து பார்ப்போம். இன்று நாம் யாருக்கு உதவி செய்தோம்? இன்று நாம் யாருடைய மனதை மகிழ்ச்சியடைய செய்தோம்? இன்று நாம் யார் யார் இதயத்தில் வாசனையான மலர்களாக விரிந்தோம்? இப்படி சில வினாக்களை கேட்டுக்கொண்டால் கருணை எனும் பூங்கொத்து நமக்குள் மலர்ந்திருக்கும். கருணையின் அடையாளமாக உலகம் நினைவுபடுத்தும் பலரும் உண்டு. எல்லா உயிர்களும் துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணம் புத்தரின் சிந்தனை உலகிற்கான கருணையாகும். உன்னை நீ எப்படி நேசிக்கிறாயோ அப்படியே மற்ற உயிர்களையும் நேசி என்று தனது வாழ்க்கை தத்துவத்தை கூறிய மகாவீரருக்கு தத்துவமே கருணை. பசியால் வாடியவர்களுக்கு அன்னதானம் செய்ததே வள்ளலாரின் பெருங்கருணை. கருணையே மிகப்பெரிய வலிமை என்று காந்தியடிகள் உலகிற்கு நிரூபித்தார். நம் காலத்தில் கருணை தாய் அன்னை தெரசா வறியவர்கள், நோயாளிகள், மற்றவர்கள் என யாவருக்கும் கருணையோடு வாழ்ந்து காட்டினார். பெரிய காரியங்கள் செய்யாவிட்டால் சிறிய காரியங்களையாவது செய்து கொண்டிருக்க வேண்டும். இறுதியாக இந்த உலகிற்கு அதிகமாக தேவைப்படுவது அறிவோ பணமோ புகழோ அல்ல, கருணைதான் தேவை. நாம் பிறரிடம் காட்டும் கருணை ஒரு வகை, நம்மீது காட்டும் கருணை இன்னொரு வகை. நம்மிடம் இருக்கும் பொருத்தமற்ற குணங்களை நீக்குவதும் பொருத்தமானவற்றை தக்க வைத்திருப்பதும் நம்மீது நாம் காட்டும் கருணையாகும். கருணை எனும் பூங்கொத்தினை நம் இதயங்களில் வளர்ப்போம். நம் செயல்களால் மலரச் செய்வோம். உலகம் கருணையால் நிரம்பி வழியட்டும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் க. அம்சப்ரியா அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 6:15 ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் இனி கேட்கின்றோம் இந்த காலை பொழுதை. மேலும் பக்தி கணம் கமலச் செய்ய பக்தி மாலை.

0: நிறைவு பெறுது இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சி. மீண்டும் நாளை காலை 6:15 கேட்கலாம். நேரம் 6:36. இன்று பராபவ வருடம், வைகாசி மாதம், 27 புதன்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, கத்திரி, தக்காளி, கோவைக்காய், பாகற்காய், பூசணி, கீரைகள், வெண்டை, கொத்தவரை, கறிவேப்பிலை போன்றவற்றை அந்தந்த பகுதிகளில் நிலவும் காலநிலையை பயன்படுத்தி சாகுபடியை மேம்படுத்திக் கொள்ளலாம். போதுமான நீர்ப்பாசனம் வழங்கவும் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை பணிகளை மேற்கொள்ள வேண்டும். தகுந்த பயிர் கண்காணிப்பு மற்றும் கவனத்துடன் வேளாண்மை

0: பணிகளை திட்டமிட்டால் வைகாசி மற்றும் ஆனி மாதங்களில் விவசாயிகள் அபரிமிதமான விளைச்சல் மற்றும் அதிக லாபம் ஈட்டலாம். முயல் மசால் குறித்த அறிவிப்பு. மானாவாரியில் நன்கு வளரக்கூடிய சிறந்த பயிர் வகை தீவன பயிர் முயல் மசால். ஆண்டிற்கு 450 முதல் 850 மில்லிமீட்டர் மழையளவு உள்ள இடங்களில் இது நன்கு வளரும். இந்த பயிரில் எந்தவித நச்சுத்தன்மையும் இல்லை. இதை கொழுக்கட்டை புல்லுடன் 1:3 என்ற விகிதத்தில் மானாவாரி நிலங்களில் பயிரிடலாம். முதல் வருடத்தில் வளர்ச்சி குறைவாக இருப்பதால் மகசூல் குறைவாக இருக்கும். பிறகு பயிர் நன்கு வளர்ச்சியடைந்து தானாகவே விதை உற்பத்தி செய்யும் தருணத்தில் அதிக மகசூல் கொடுக்கும். புரதச்சத்து 15 முதல் 18% உள்ளது. வைகாசி முதல் ஆனி மாதங்களில் முயல் மசால் சாகுபடி செய்யலாம். எல்லா மண் வகைகளிலும் பயிர் செய்யலாம். தனிப்பயிராக வரிசையில் விதைக்க 1 ஹெக்டேருக்கு 10 கிலோ விதை தேவைப்படும். கலப்பு பயிராக விதைக்க 2 முதல் 3 கிலோ விதை தேவைப்படும். அடியுரமாக ஹெக்டேருக்கு 90 டன் தழைச்சத்து 20 கிலோ, மணிச்சத்து 60 கிலோ மற்றும் சாம்பல் சத்து 15 கிலோ இட வேண்டும். முதல் அறுவடையை விதைத்த 75வது நாளிலும் அடுத்தடுத்த அறுவடைகள் 40 முதல் 45 நாட்கள் இடைவெளியிலும் செய்யலாம். ஒரு ஆண்டிற்கு 7 முதல் 8 அறுவடைகள் செய்யலாம். இவ்வாறு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக சேலம் பகுதி கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் வேளாண் குறிப்பு தெரிவிக்கின்றது. அன்பார்ந்த விவசாயிகளே, தமிழகத்தில் காய்கறி மற்றும் பழப்பயிர்கள் அதிக அளவில் பயிரிடப்படுகின்றன. இவைகளில் ஏற்படும் நோய் மற்றும் பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த ரசாயன உரம் மற்றும் மருந்துகளை தவிர்த்து இயற்கை வழி உரம், பயிர் பாதுகாப்பு மருந்துகளை பயன்படுத்த வேண்டும். நன்றாக மக்கிய தொழு உரம், மண்புழு உரம் மண்ணின் பௌதீக குணத்தை மேம்படுத்தி உற்பத்தி தன்மையை அதிகரித்து கொடுக்கும். ஊட்டமேற்றிய தொழு உரம், குறைந்த அளவு ரசாயன உரம், இயற்கை உரம் கலந்த கலவையாக பயன்படுத்தலாம். காய்கறி விதைகள் விதைப்பதற்கு முன் ட்ரைகோடர்மா விரிடி போன்ற உயிர் பாதுகாப்பு மருந்துகளை கலந்து விதை நேர்த்தி செய்வதால் நாற்றங்கால் நிலையில் ஏற்படும் நோய் தாக்குதலை தடுக்கலாம். பஞ்சகாவியா போன்ற திரவ நிலை உரங்களை தெளிப்பதால் பயிர்களின் வளர்ச்சி மற்றும் பூ பூக்கும் தன்மை அதிகரிக்கும். வேப்பம் புண்ணாக்கு கரைசல், வேப்பெண்ணெய், வேப்பங்கொட்டை சாறு போன்ற வேம்பு சார்ந்த பயிர் பாதுகாப்பு மருந்துகளை பயன்படுத்தலாம். எனவே விவசாயிகள் ரசாயன உரம் மற்றும் மருந்துகளை தவிர்த்து இயற்கை வழி உரம் மற்றும் பயிர் பாதுகாப்பு முறைகளை பயன்படுத்த வேண்டும். இவ்வாறு வேளாண் குறிப்பு தெரிவிக்கின்றது. தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் கோடை காலங்களில் காய்கறி பயிர்களை தாக்கும் நோய்களும் அதனை தடுக்கும் வழிமுறைகளும் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராமிய பல்கலைக்கழக வேளாண்மை மற்றும் கால்நடை அறிவியல் பள்ளியின் உதவி பேராசிரியர் அனிஷா ஜெயச்சந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: உருளைக்கிழங்கில் பின்கருகல் நோய் ஒரு முக்கியமான நோய் இது. இதன் அறிகுறிகள்: இந்நோய் இலைகள், தண்டுகள் மற்றும் கிழங்குகளை பாதிக்கின்றது. நீர் கசியும் புள்ளிகள் இலைகளில் தோன்றும். பின் அதன் அளவு குறைந்து அடர் பழுப்பு நிறமாக மாறி இறுதியில் கருப்பு நிறமாக மாறுகிறது. இலையின் பின்புறத்தில் பூசணம் வெள்ளை நிறத்தில் காணப்படுகிறது. இது காம்பு தண்டு பாகத்திற்கு பரவும். இது அடிக்கடி கணுக்களை பாதிக்கிறது. கணு புள்ளிகளில் தண்டு உடைந்து செடியின் மேல் பாகம் வீழ்ந்துவிடும். அடர் பழுப்பு நிறமாக புள்ளிகள் கிழங்கின் மேற்பரப்பில் பரவுகிறது. பாதிக்கப்பட்ட கிழங்குகள் துரு போன்ற பழுப்பு நிறமாக மேற்பரப்பில் இருந்து நடுப்பகுதி வரை காணப்படுகிறது. இதை தடுக்கும் முறைகள்: மான்கோசிப் 0.2% தெளிப்பதன் மூலம் கிழங்குகளை நோய் தொற்றிலிருந்து தடுக்கலாம். அறுவடையின் பொழுது காயங்களை தவிர்ப்பதன் மூலம் கிழங்கு மாசு தொற்று தடுக்கலாம். சாகுபடிக்கு பரிந்துரைக்கப்படும் எதிர்ப்பு சக்தி கொண்ட ரகங்கள்

0: அதாவது குஃப்ரி நவீன், குப்ரி ஜீவன், குப்ரி அலங்கார், குப்ரி காசி மற்றும் குப்ரி மோடி. இதை நாம் பயன்படுத்தலாம். அறுவடைக்கு சில தினம் முன் பாதிக்கப்பட்ட இலைகளை அகற்றி பொருத்தமான களைக்கொல்லிகளை தெளிப்பதன் மூலம் நோயினை தடுக்கலாம். இரண்டாவது முன் இலைக்கருகள். இதன் அறிகுறிகள்: இலையில் வெளிர் பழுப்பு நிறமுடைய புள்ளிகள் தோன்றும். பின்பு இப்புள்ளிகளில் வட்ட வடிவமாக வளையங்கள் தோன்றும். சில புள்ளிகள் இணைந்து இலை முழுவதும் பரவுகிறது. பழங்களிலும் ஓட்டை விழும். இதன் வழிமுறைகள்: நோய் இல்லாத விதை கிழங்குகளை நடவு செய்யலாம். பாதிக்கப்பட்ட தாவரத்திலிருந்து விழும் இலைகளை அகற்றுதல் வேண்டும், ஏனெனில் பாதிக்கப்பட்ட இலை குப்பைகள் நோய் பரவதற்கு காரணமாக இருக்கலாம். அடுத்து கேப்டன் 0.2% மிகவும் ஆரம்ப நிலையில் தெளித்தல் மற்றும் 15 முதல் 20 நாட்கள் இடைவெளியில் மீண்டும் தெளிப்பதன் மூலம் பயனுள்ள கட்டுப்பாட்டை அடையலாம். அடுத்து நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட குப்ரி சிந்தூரி என்ற ரகத்தையும் பயன்படுத்தலாம். அடுத்த காய் வெங்காயம். இதில் வரும் நோய் முதலில் அடித்தால் அழுகல் நோய். இதன் அறிகுறிகள்: இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி பின் மெதுவாக காய ஆரம்பிக்கும். தாக்கப்பட்ட செடிகளின் இலைகள் நுனியிலிருந்து கீழ் நோக்கி காயும். செடியின் இலை பரப்பு முழுவதும் வாடும். இதைத் தொடர்ந்து வெங்காயம் அழுக தொடரும். அடுத்து வெள்ளை நிற பூஞ்சான வளர்ச்சி இதன் மேல் தோன்றும். இந்த நோய் வயல் மற்றும் சேமிப்பு இடங்களில் காணப்படலாம். இதன் வழிமுறைகள்: பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். அறுவடை செய்த வெங்காய குமிழ்களை சுத்தமாக சேமிக்க வேண்டும். மண்ணில் தாமிர அளவு குறையும் போது வெங்காயம் நோய்க்கு ஆளாகும். அதனால் தாமிரத்தை கூடுதலாக நிலத்தில் சேர்க்க வேண்டும். தாமிர ஆக்சிக்ளோரைடு 0.25% மண்ணில் இட வேண்டும். அடுத்த நோய் கருப்பு தண்டு அழுகல். இதன் அறிகுறிகள்: நோயுற்று காயமடைந்த குமிழ்கள் மற்றும் வயதான திசுக்கள் பாதிக்கப்படுகிறது. விதை தண்டுகள் பலவீனமாக உடைந்துவிடும். வெங்காயத்தில் கரும் புகை பூசணம் ஏற்பட்டு விற்பனைக்கு தகுதியற்றதாக இருக்கும். அடுத்து வழிமுறைகள்: எந்த காயங்களும் ஏற்படாமல் அறுவடை செய்ய வேண்டும். சேமிக்கும் முன் குமிழ்களை நன்றாக காய வைக்க வேண்டும்.
1: இதுவரை கோடைக்காலங்களில் காய்கறி பயிர்களை தாக்கும் நோய்களும் அதனை தடுக்கும் வழிமுறைகளும் என்பது குறித்து காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண்மை மற்றும் கால்நடை அறிவியல் பள்ளியின் உதவி பேராசிரியர் அனீஷா ஜெயச்சந்திரன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
2: தொடர்வது மாநில செய்திகள். சென்னை ஜலாக.
3: தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். மத்திய பிஜேபி அரசு பதவியேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்திருப்பதையொட்டியும் பிரதமரின் சாதனையை கொண்டாடும் வகையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. முதலமைச்சர் திரு விஜய் தொடங்கி வைத்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினர் மாநிலம் முழுவதும் இன்று முதல் பணியில் ஈடுபட உள்ளனர். தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அயர்லாந்து இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். கடந்த 2014ஆம் ஆண்டு மே மாதம் 26ஆம் தேதி முதல் முறையாக திரு நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றார். இந்திய வரலாற்றில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக அவர் 4,399 நாட்களாக பதவியில் நீடிக்கிறார். மறைந்த பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு கடந்த 1952ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி முதல் 1997ஆம் தேதி வரை பிரதமராக பதவி வகித்தார். அவர் 4,398 நாட்கள் பிரதமர் பதவியில் இருந்தார். தற்போது பிரதமர் திரு நரேந்திர மோடி நேருவின் சாதனையை முறியடித்துள்ளார். மத்திய அரசு 12 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பது மற்றும் திரு நரேந்திர மோடி அதிக நாட்கள் பிரதமராக பதவியில் தொடர்வதை பாராட்டும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள்

0: கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அனைத்து கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்கள், துணை முதல்வர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். தேசிய அளவிலான வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் வரும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சி அடைந்த இந்தியாவை உருவாக்கும் மத்திய அரசின் தொலைநோக்கு பார்வை குறித்தும் இன்றைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முதலமைச்சர் திரு விஜய் நேற்று தொடங்கி வைத்து சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினர் மாநிலம் முழுவதும் இன்று பணியில் ஈடுபட உள்ளனர். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்காக முதற்கட்டமாக 354 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுவதாகவும் புதிதாக 2500 பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தமது உரையில் குறிப்பிட்டார். இந்த சிறப்பு படை பெண்களுக்கு எதிரான குற்றங்களை முன்கூட்டியே தடுப்பதுடன் ட்ரோன் வாயிலாக கண்காணிப்பு பணியிலும் ஈடுபடும் என்று அவர் தெரிவித்தார். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை தொடங்கப்பட்டிருப்பதை வரவேற்பதாக மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் திரு கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதிய பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அறிவிப்புகள் செயல்பாட்டிற்கு வந்து ஒவ்வொரு பெண்ணுக்கும் அரணாக அமையும் என்று தாம் நம்புவதாக திரு கமல்ஹாசன் அதில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: புதிய அத்தியாயம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மத்திய அரசின் முத்ரா வங்கிக் கடன் திட்டத்தின் மூலம் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பயனடைந்து வருகின்றன. வேலூர் மாவட்டத்தில் இந்த கடன் திட்டம் தொடங்கப்பட்டது முதல் இதுவரை 41,000 மேற்பட்ட பயனாளிகளுக்கு சுமார் 492 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட முன்னோடி வங்கி பொது மேலாளர் திருமதி லில்லிபாய் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: வேலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வங்கிகளுக்கும் முத்ரா லோன் என்ற ஒரு ஸ்கீம் மூலமாக எந்த ஒரு தொழிலும் புதியதாக தொடங்குவதற்கு எந்த பிணையமும் இல்லாமல் புதுசா லோன் வாங்குறதுக்கு பேங்க்ல லோன் கொடுக்கிறோம். அது கிட்டத்தட்ட நம்மளுடைய மாவட்டத்துல இதுவரை பயன்பெற்ற பயனாளர்கள் வந்து 41,395 பேர் பெற்றிருக்காங்க. அவங்களோட மொத்த லோன் அமௌண்ட்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 492.57 கோடி பணம் வந்து வங்கியின் மூலமாக கடன் பெற்று அவரோட தொழில் ஆரம்பிச்சிருக்காங்க.
0: இந்த திட்டத்தின் மூலம் தனது தொழிலை மேம்படுத்த முடிந்ததாக பயனாளி ஒருவர் தெரிவித்தார்.
3: என்னுடைய நேம் ராஜேஷ், வெள்ளூர். நான் டிஜிட்டல் பிரிண்டிங் செஞ்சு பண்ணிட்டு இருக்கேன். இது கொஞ்சம் முதலீடு இல்லாதனால நான் வந்து இந்தியன் பேங்க்ல அப்ளை பண்ணி முத்ரா லோன் மூலமா லோனு ஒரு 10 லட்சம் ரூபா லோனை போட்டு அதை சப்சிடியோட பண்ணி அந்த லோனை பெற்று அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்ல முறையில் இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதே மாதிரி என்னால் ஒரு சிலருக்கும் நல்ல பெனிஃபிட் கிடைக்குது.
0: தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14 வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக திருநெல்வேலி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. வெப்பநிலையை பொறுத்தவரை தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகும் என்றும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் தென்காசி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் நிலையில் தென்காசி மாவட்டத்தில் தொடரும் மழை. இங்குள்ள குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து என்பது அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். மேலும் அறிவினாரனை குண்டா

0: அணை, கருப்பாநதி அணை, ராமநதி அணை உள்ளிட்ட அணைகளின் நீர்மட்டமும் வெகுவாக உயர்ந்து வருவதால் விவசாய பெருமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் தொடரும் மழையின் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை என்பதும் முற்றிலுமாக பாதித்துள்ளது. ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசெந்தில்.
1: இருவரி செய்திகள். ஓமன் கடற்பகுதியில் அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டரை ஈரான் சுட்டு வீழ்த்தியதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர்களில் அதிக நாட்கள் பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். நீட் மறுதேர்வு வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தில்லியில் உள்ள தேசிய தேர்வு முகமை அலுவலகத்தை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீரின் பாராமுல்லா மாவட்டம் யுரி பகுதியில் கையெறி குண்டு வெடித்ததில் ராணுவ வீரர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடிவிபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். கடலூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். மதுரை மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற அனைவரும் உயர்கல்வியில் சேர்வதை உறுதி செய்ய மாவட்ட கட்டுப்பாட்டு அறை மூலம் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் திரு ஆகாஷ் கேட்டறிந்தார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அரசு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திரு மணிஷ் நரவனரே ஆய்வு மேற்கொண்டு நோயாளிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட 18 வாகனங்கள் 535,000 ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா மாற்றுத்திறனாளிகளிடம் இருந்து மனுக்களை பெற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். அணி நிர்வாகம் மற்றும் மருத்துவ அதிகாரிகளின் ஆலோசனையின் பேரில் சிராஜுக்கு ஓய்வளிக்கப்பட்டிருப்பதாக பிசிசிஐ தெரிவித்துள்ளது. வரும் 13ஆம் தேதி தொடங்க உள்ள ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரிலும் பிரசித் கிருஷ்ணா இடம்பெற்றுள்ளார். 13 வயதுக்குட்பட்டோருக்கான டென்னிஸ் வீரர்கள் தரவரிசை பட்டியலில் பெங்களூருவை சேர்ந்த சிருஷ்டி கிரண் முதலிடத்தை பிடித்துள்ளார். சர்வதேச ஜூனியர் போட்டிகளில் 5 பட்டங்களை வென்றதுடன் உலக டென்னிஸ் ஜூனியர் போட்டியில் 2ஆம் இடத்தை அவர் பிடித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். மத்திய பிஜேபி அரசு பதவியேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்திருப்பதையொட்டியும் பிரதமரின் சாதனையை கொண்டாடும் வகையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. முதலமைச்சர் திரு விஜய் தொடங்கி வைத்து சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினர் மாநிலம் முழுவதும் இன்று முதல் பணியில் ஈடுபட உள்ளனர். தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 6:55.
3: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள்.
4: பறவைகளை அவற்றின் இயற்கை வாழிடங்களில் சென்று கவனித்து ரசிப்பதுதான் பறவை பார்த்தல், பேர்டு வாட்சிங் எனப்படும். பறவைகளின் அழகை ரசிக்கவும், அவற்றின் பழக்க வழக்கங்களை அறியவும், அவற்றின் குரல்களை கேட்கவும், இயற்கையை இன்னும் நெருக்கமாக புரிந்து கொள்ளவும் மக்கள் பறவை பார்த்தலில் ஈடுபடுகிறார்கள். காடுகள், நீர்நிலைகள், பூங்காக்கள், விவசாய நிலங்கள், மலைப்பகுதிகள், கடற்கரைகள், ஏன் நம் வீட்டை சுற்றியுள்ள பகுதிகளில் கூட பேர்டு வாட்சிங் செய்யலாம். ஏன் மக்கள் பேர்டு வாட்சிங்க்கு செல்கிறார்கள்? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரணம். சிலர் இயற்கையோடு நேரம் செலவிட விரும்புகிறார்கள், சிலருக்கு புகைப்படக் கலையில் ஆர்வம் இருக்கும், சிலர் பறவைகளை அவற்றின் நிறம், வடிவம், குரல் ஆகியவற்றின் அடிப்படையில் அடையாளம் காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறார்கள், சிலர் பறவை கணக்கெடுப்பு மற்றும் அறிவியல் ஆய்வுகளுக்கான தன்னார்வ பணிகளில் ஈடுபடுகிறார்கள். எனவே பேர்டு வாட்சிங் என்பது பொழுதுபோக்கு மட்டுமல்ல, அது கற்றல், இயற்கை ரசிப்பு, மனநல மேம்பாடு ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் ஒரு சிறந்த செயல்பாடாகும். பேர்டு வாட்சிங் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு எவ்வாறு உதவுகிறது? இயற்கை மற்றும் வனவிலங்குகள் குறித்த விழிப்புணர்வை அதிகரிக்கிறது.

0: நீர்நிலைகள், புல்வெளிகள், புதர்காடுகள், பாலைவன பகுதிகள், காடுகள் போன்ற வாழிடங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மக்களுக்கு உருவாக்குகிறது. மாசுபாடு மற்றும் வாழிட அழிவு போன்ற சுற்றுச்சூழல் பிரச்சினைகளை அடையாளம் காண உதவுகிறது. பல்லுயிர் பெருக்கத்தின் முக்கியத்துவத்தை உணர வைக்கிறது. பறவைகளை நேசிக்க தொடங்கும் ஒருவர் படிப்படியாக இயற்கையையும் சுற்றுச்சூழலையும் நேசிக்க தொடங்குகிறார். பேர்ட் வாட்சிங் மூலம் என்ன சாதிக்க முடியும்? சுற்றுச்சூழல் மாற்றங்களை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிய முடியும். முக்கியமான பறவை வாழிடங்களை பாதுகாக்க உதவ முடியும். பொதுமக்களின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பங்களிப்பை அதிகரிக்க முடியும். உலகம் முழுவதும் பல முக்கியமான பாதுகாப்பு திட்டங்களுக்கு சாதாரண பேர்ட் வாட்சர்ஸின் குறிப்புகள் மற்றும் பதிவுகள் உதவியுள்ளன. பேர்ட் வாட்சிங் ஒரு சிலருக்கு மட்டும்தான் சாத்தியமா? இல்லை, இது அனைவருக்குமான செயல்பாடு. இதற்காக உயர்கல்வியோ சிறப்பு தகுதியோ விலை உயர்ந்த கருவிகளோ தேவையில்லை. அனுபவம் உள்ளவர்கள் பைனாகுலர் அல்லது கேமரா பயன்படுத்தலாம். ஆனால் தொடக்க நிலையில் உள்ளவர்கள் தங்கள் வீடு, பள்ளி, அலுவலகம் அல்லது அருகில் உள்ள பூங்காக்களில் காணப்படும் பறவைகளை கவனிப்பதிலிருந்தே தொடங்கலாம். குழந்தைகள், மாணவர்கள், குடும்பங்கள், மூத்த குடிமக்கள் என அனைவரும் இதில் ஈடுபடலாம். பேர்ட் வாட்சிங்கை தொடங்குவதற்கான சிறந்த வழி நம்மை சுற்றியுள்ள பறவைகளை கவனிப்பதுதான். தினமும் சில நிமிடங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள பறவைகளை கவனியுங்கள். அவற்றின் நிறம், அளவு, அலகின் வடிவம், நடத்தை போன்றவற்றை கவனியுங்கள். அவற்றின் குரல்களை கேளுங்கள். ஒரு சிறிய குறிப்பேட்டில் பார்த்தவற்றை பதிவு செய்யுங்கள். பறவை அடையாள கையேடுகள் அல்லது மெர்லின் போன்ற ஆப்புகளை பயன்படுத்துங்கள். அவ்வப்போது அருகில் உள்ள பூங்கா, ஏரி அல்லது நீர்நிலைகளுக்கு செல்லுங்கள். உள்ளூர் பறவை பார்வை குழுக்களுடன் இணைந்து செயல்படவும். பறவைகளுக்கு தொந்தரவு தராமல் அமைதியாக கவனிக்கவும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்றாலே காடுகளை மட்டுமே பாதுகாப்பது அல்ல. நீர்நிலைகள், புல்வெளிகள், புதர்காடுகள், கடற்கரை பகுதிகள், பாலைவன பகுதிகள் என அனைத்து வாழிடங்களும் சமமாக முக்கியத்துவம் வாய்ந்தவை. மதுரையை சுற்றியுள்ள கிராம குளங்கள், கண்மாய்கள், விவசாய நிலங்கள் மற்றும் வைகை ஆற்றங்கரைகளில் பல்வேறு பறவைகளை பார்க்க முடியும். குளிர்காலங்களில் தொலைதூர நாடுகளிலிருந்து பல வலசை பறவைகள் தென் தமிழ்நாட்டின் நீர்நிலைகளுக்கு வருகின்றன. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கூந்தன்குளம் பறவைகள் காப்பகம் ஆயிரக்கணக்கான வலசை பறவைகளை வரவேற்கிறது. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள வேட்டங்குடி பறவைகள் காப்பகம் பல்வேறு நீர்ப்பறவைகளுக்கு புகழ்பெற்றது. ராமநாதபுரம் மாவட்ட நீர்நிலைகள் பூநாரைகள், கூழைக்கடாக்கள் மற்றும் பல வலசை பறவைகளுக்கு புகழ்பெற்றவை. தேனி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் பல அரிய காட்டு பறவைகளின் வாழிடமாக உள்ளன. மதுரை மாநகரத்திலேயே சிட்டுக்குருவி, மைனா, காகம், தையல் சிட்டு, தேன் சிட்டு, மீன்கொத்தி, கிளி போன்ற பல பறவைகளை எளிதில் காண முடியும். அடுத்த முறை காலை வாக்கிங் செல்லும் போது பறவைகளையும் கவனிக்க தொடங்குங்கள். பறவைகள் எழுப்பும் ஓசைகளையும் கவனிக்க தொடங்குங்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் ஜி. முருகராஜ் அவர்கள்.

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். உற்சாகமான இனிய காலை வணக்கம் நேயர்களே. காலை வணக்கம் சொல்றது சுந்தரி. நேரம் 7:01. இனி நாம் கேட்க இருப்பது அறிவோம் 1000. இன்னைக்கு அறிவோம் 1000 நிகழ்ச்சியில பாடல்களோட நம்மளுடைய பிரதம மந்திரி நலத்திட்டங்கள் குறித்த தகவல்களும் சேர்ந்து கேட்கலாம். முதல்ல நம்ம கேட்க இருக்கிறது பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா ஆயுள் காப்பீட்டு திட்டம். இந்த திட்டம் 2015 May 9 அன்று அறிவிக்கப்பட்டதுங்க. இந்த திட்டத்தில் 18 to 50 வயது உள்ளவர்கள் சேரலாம். இந்த திட்டத்தோட பயன் என்ன அப்படின்னா, இது தனி நபருக்கான உயிர் காப்பீட்டை எளிய முறையில் ஆண்டு சந்தா மூலமாக கொடுக்குறாங்க. இதனால் காப்பீடு செஞ்ச நபரோட இறப்புக்கு பிறகு அவரை சார்ந்துள்ள குடும்பத்தாருக்கு தக்க சமயத்தில் நிதி உதவி உறுதிப்படுத்தப்படுது. இதுதாங்க பிரதம மந்திரி ஜீவன்

0: ஜோதி, பீமா ஆயுள் காப்பீட்டு திட்டத்துடைய நோக்கம். இப்போ ஒரு அருமையான பாடல் கேட்கலாமா? வருஷம் 16 திரைப்படத்திலிருந்து.
1: பொங்கல் பொங்கல் வைக்க மஞ்சள் மஞ்சள் எடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி.
2: பொங்கல் பொங்கல் வைக்க மஞ்சள் மஞ்சள் எடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி.

நேரம் 7:07 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸ்ல அறிவும் 1000 நிகழ்ச்சியில. அடுத்ததா எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, பிரதம மந்திரி வய வந்தனா யோஜனா திட்டம், இதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? இது வந்து பிரதம மந்திரி வயதானோர் ஓய்வூதிய திட்டம். அதாவது 60 வயது மற்றும் அதுக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கான பிரத்யேகமாக இந்திய அரசாங்கத்தால் 2017 அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டம். இந்த திட்டத்துடைய கால அவகாசம் 10 ஆண்டுகள். அதாவது குறைந்தபட்சமாக ஓய்வூதியமாக மாதம் மாதம் 1000 ரூபாயாக இருக்குங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பாலிசிதாரர்கள் தங்களுடைய ஆயுள் சான்றிதழ்களை புதுப்பிக்கணும். இந்த திட்டம் எல்ஐசி மூலமாக ஆஃப்லைன்லையும் ஆன்லைன்லையும் பெறலாங்க. புரிஞ்சிருச்சா? இது வந்து பிரதம மந்திரி வய வந்தனா யோஜனா திட்டம். அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் அடுத்த திரைப்பட பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.

0: சீக்கிரம் டிஃபனை பேக் பண்ணுங்க. ராஜு மொபைல வை.
1: அக்கா பேங்கோட நம்பர் வேணும், ரீஃபண்ட் வரல. கிடைச்சிருச்சு, இப்பவே கால் பண்றேன்.
0: நம்பரை சரி பார்க்காமலையா? மோசடிக்காரங்க பெரும்பாலும் பேங்கோட போலி வெப்சைட் போலி நம்பர் மூலம் பணத்தை ஏமாத்தி பறிக்கறாங்க.
1: அப்ப சரியான நம்பர்
0: பேங்கோட ஆபீஷியல் வெப்சைட் அல்லது கார்டுல இருக்கும்.
1: அக்கா நீங்க காப்பாத்திட்டீங்க.
0: வேலையில இருந்து இல்ல.
1: ஆமா, ஆர்பிஐ சொல்கிறது
2: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
3: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
4: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்குறோம்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இனி கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பிரதமராக திரு நரேந்திர மோடி நீண்ட காலம் பதவி வகித்து வருவதற்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடிவிபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். ஹெலிகாப்டரை சுட்டுவிழுத்து ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்க ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் பிரதமராக திரு நரேந்திர மோடி நீண்ட காலம் பதவி வகித்து வருவதற்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். கடந்த 2014 மே மாதம் 26 முதல் முறையாக திரு நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றார். இந்திய வரலாற்றில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக அவர் 4,399 நாட்களாக பதவியில் நீடிக்கிறார். மறைந்த பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு கடந்த 1952 மே மாதம் 13 முதல் 1964 மே மாதம் 27 வரை பிரதமராக பதவி வகித்தார். அவர் 4,398 நாட்கள் பிரதமர் பதவியில் இருந்தார். தற்போது பிரதமர் திரு நரேந்திர மோடி நேருவின் சாதனையை முறியடித்துள்ளார். மத்திய அரசு 12 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பது மற்றும் திரு நரேந்திர மோடி அதிக நாட்கள் பிரதமராக பதவியில் தொடர்வதை பாராட்டும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள்

கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அனைத்து கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சாதனைக்காக அவருக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். மாற்றத்தை உருவாக்கும் பிரதமரின் ஆட்சி முறை உலகின் தென்பகுதி நாடுகளுக்கு அவர் குரல் கொடுப்பது, அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய பொருளாதார சக்தி வாய்ந்த இந்தியாவை உருவாக்குவதில் அவருடைய தொலைநோக்கு பார்வைக்கு தலைவர்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இலங்கை அதிபர் திரு அனுரகுமார திசநாயக பிரதமருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில்

0: சக்தி வாய்ந்த இந்தியாவை உருவாக்குவதில் அவருடைய தொலைநோக்கு பார்வைக்கு தலைவர்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இலங்கை அதிபர் திரு அனுரகுமார திசநாயக பிரதமருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் மக்கள் பிரதமர் மீது வைத்துள்ள உறுதியான நம்பிக்கையே அவர் தொடர்ந்து பதவியில் நீடிப்பதற்கான காரணம் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். பப்புவா நியூகினியா பிரதமர் திரு ஜேம்ஸ் மாரப்பே அனுப்பியுள்ள காணொலி செய்தியில் தலைமைக்கான முன்னுதாரணமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி திகழ்வதாக பாராட்டியுள்ளார். இதேபோல் ட்ரினிடா டொபாகோ பிரதமர் கம்லா பிரசாத் பிசாசார் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் உலகளாவிய பிரச்சினைகளுக்கு குரல் கொடுப்பதில் இந்தியா முன்னிலை வகிப்பதாகவும் 140 கோடி மக்களுக்கு 3வது முறையாக தலைமையேற்று சிறப்பாக செயல்படுவதாகவும் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான பிஜேபி ஆட்சியின் 12 ஆண்டு சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் பரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அக்கட்சித் தலைவர் திரு நிதின் நவீன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து தரப்பினருக்குமான மேம்பட்ட வளர்ச்சி, மக்கள் சேவையே தேர்வு, தேசமே முதன்மை ஆகிய தாரக மந்திரங்களை கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். மத்திய அரசின் தொலைநோக்கு பார்வை, மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு இருப்பதாகவும் திரு நிதின் நவீன் கூறினார். சர்வதேச விமான பயணிகள் தில்லியை வந்தடைவதற்கு முன்னரே வாரணாசியில் குடியுரிமை மற்றும் உடைமைகள் தொடர்பான நடைமுறைகளை நிறைவு செய்யலாம் என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இதன் மூலம் வாரணாசியில் இருந்து உலகின் மற்ற நாடுகளுக்கு பயணிகள் தடையின்றி செல்ல வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவை உலகளாவிய விமான போக்குவரத்து மையமாக மாற்றுவதற்கான முக்கிய நடவடிக்கையாக இது அமைந்துள்ளது என்றும் திரு ராம்மோகன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். பல்கேரியாவில் அந்நாட்டு தலைவர்கள் மற்றும் வெளியுறவு அமைச்சரை டாக்டர் ஜெய்சங்கர் சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்துவார் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து பின்லாந்து செல்லும் அவர் குல்டாரண்டா 14வது சுற்று பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வார். மேலும் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சரையும் டாக்டர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசுவார் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பிரதமரின் ஜல்ஜீவன் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. வீடுகளிலேயே குழாய் மூலம் குடிநீர் கிடைப்பது பெரிதும் பயனுள்ளதாக உள்ளது என்று பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: என் பேர் முரளி, நான் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில இருந்து பேசுறேன். நாங்க இருக்கிற ஏரியால தண்ணி வசதி இப்போ ஜல்ஜீவன் திட்டத்துல வந்துட்டு இருக்கு. இந்த திட்டம் வரதுக்கு முன்னாடி நாங்க ரொம்ப தூரம் சைக்கிள்ல குடம் எடுத்துட்டு போய் தண்ணி எடுத்துட்டு வர வேண்டிய சூழ்நிலையில இருந்தோம். இப்போ இந்த ஜல்ஜீவன் திட்டத்தின் வழியா நமக்கு வீட்டுக்கே தண்ணி வந்துடுது, நேரம் மிச்சமாகுது. இதனால எங்களுக்கு எல்லா வசதிகளும் கிடைச்சிருது. தண்ணி வீட்டுக்கே வருவது ரொம்ப வசதியா இருக்கு. கிராமப்புறங்களில் வசிக்கிற மக்களுக்கு இது பெரிய பயனுள்ளதா இருக்கு.
3: என் பெயர் ராணி, நான் திருப்பத்தூரில் இருந்து பேசுகிறேன். நாங்க இருக்கிற இடத்துல முதல்ல தண்ணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நாங்க ரொம்ப தூரம் போய் தண்ணி எடுத்துட்டு வந்தோம். ஆனா இப்போ ஜல்ஜீவன் திட்டத்தில் தண்ணி வீட்டுக்கே வருது. இது எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. இந்த திட்டம் ரொம்ப நல்ல திட்டம். நன்றி.
0: ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடி விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். தலா என்ற இடத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் திடீரென ஏற்பட்ட வெடி விபத்தில் பணியில் இருந்த 7 பேர் உடல் கருகி உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற மீட்புக் குழுவினர் உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்டு உடற்கூராய்வுக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து ராஜஸ்தான் மாநில அரசு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. ஓமன் கடற்பகுதியில் அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்திய ஈரானுக்கு எதிராக அமெரிக்க ராணுவம் பதில் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் அப்பாச்சி ஹெலிகாப்டரில் இருந்த 2 விமானிகள் மீட்கப்பட்டதாக

0: அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் ஈரானின் சிரிக், மினா, பந்தர் அபாஸ் ஆகிய நகரங்களில் வெடிகுண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹோர்முஸ் நீரிணையை ஒட்டி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் மிகவும் சக்தி வாய்ந்ததாக அமைந்தது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். முன்னதாக ஈரான் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் அமெரிக்க நிலைகள் தாக்கப்பட்டதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் இருந்து வெளிநாட்டு படைகள் வெளியேற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தலைநகர் தில்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப் உள்ளிட்ட வட மாநிலங்களில் இன்று வெப்பாலை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொங்கன் மற்றும் கோவா, ஒடிசா ஆகிய மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளிலும் வெப்பாலை தொடரும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இதனிடையே அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, கடலோர கர்நாடக பகுதிகள், மேற்கு வங்கத்தின் இமயமலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. கேரளம், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் வடகிழக்கு மாநிலங்களிலும் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை கூறியுள்ளது. அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். அணி நிர்வாகம் மற்றும் மருத்துவ அதிகாரிகளின் ஆலோசனையின் பேரில் சிராஜுக்கு ஓய்வளிக்கப்பட்டிருப்பதாக பிசிசிஐ தெரிவித்துள்ளது. வரும் 13ஆம் தேதி தொடங்கவுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரிலும் பிரசித் கிருஷ்ணா இடம்பெற்றுள்ளார். 13 வயதிற்குட்பட்டோருக்கான டென்னிஸ் வீரர்கள் தரவரிசை பட்டியலில் பெங்களூருவை சேர்ந்த சிருஷ்டி கிரண் முதலிடத்தை பிடித்துள்ளார். சர்வதேச ஜூனியர் போட்டிகளில் 5 பட்டங்களை வென்றதுடன் உலக டென்னிஸ் ஜூனியர் போட்டியில் 2ஆம் இடத்தை அவர் பிடித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பிரதமராக திரு நரேந்திர மோடி நீண்ட காலம் பதவி வகித்து வருவதற்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடிவிபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்து ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்க ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இனி கேட்கலாம் நலமாய் வாழ.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ. காது மூக்கு தொண்டை பிரச்சனைகளுக்கான விளக்கம் அளிக்கிறார் காது மூக்கு தொண்டை சிறப்பு சிகிச்சை நிபுணர் பி ராஜசேகரன் அவர்கள்.
3: தலை சுற்றல் என்பது நாம் ஒரு கட்டிடத்தில் நிற்கும் பொழுது நம்மை சுற்றியுள்ள கட்டிடம் மற்ற மரங்கள் செடிகொடிகள் அனைத்தும் சுற்றுவது போல் இருக்கும். இன்னொன்று கட்டிடம் அப்படியே இருக்க நமக்கு மட்டும் தலை சுற்றுவது போல் இருக்கும். இவை இரண்டுமே தலை சுற்றல் வெர்டிகோ என்றுதான் அவற்றை நாம் குறிப்பிடுகிறோம். இதற்கு காரணகர்த்தா உச்சவியிலே அரைவட்ட குள்ளியங்கள் என்று 3 குழல்கள் இருக்கின்றன. இவை 3 ஊடாகவும் எளிய திரவம் ஒன்று சுற்றி கொண்டே இருக்கும். இவை நாம் முன்னும் பின்னும் நகர்வதற்கும் வட்டமாக இருக்கும் நமது தலை நகர்வதற்கும் காரணகர்த்தாவாகும். இவற்றினுள் சோடியம், பொட்டாசியம், கால்சியம் போன்ற உப்பு சத்து இருக்கின்றது. இது தவிர நம்முடைய உடல் சுற்றும் பொழுது அதற்குள் இருக்கின்ற திரவம் சுற்றும் பொழுது அவற்றை அறிந்து செயல்படுகின்ற சில உணர்வு நரம்புகள் முனைகள் அங்கே இருக்கின்றன. உதாரணமாக சிறு வயதிலே நாம் 2 பேர் கையை பிடித்து கொண்டு தட்டாமலை சுற்றும் பொழுது ஒருவர் கைவிட்டு விட்டால் நாம் நிற்கும் பொழுது இந்த பூமியே சுற்றுவது போல் இருக்கும் அல்லவா, சில சமயம் வாந்தி கூட வந்துவிடும். அது ஒரு உதாரணம். குடைராட்டினத்திலே நாம் மிக வேகமாக சுற்றும் பொழுது ராட்டினத்தை விட்டு நாம் குழந்தைகளாக இருக்கும் பொழுது இறக்கி விட்டு விட்டால் சுற்றி கொண்டே இருக்கும் பூமி. தொடர்வண்டி நிலையத்தில் நீங்கள் நிற்கும் பொழுது ஒரு ஓடு என்ற தொடர்வண்டியை பார்த்து கொண்டே இருந்து பொழுது உங்கள் கண்கள் கிடைமட்டமாக அலைந்து கொண்டே இருந்திருக்கும். அப்பொழுதும் நமக்கு ஒரு தலை சுற்றல் வரும். இவை மூன்றுமே பிசியலாஜிக்கல் என்கின்ற நமது உடல் அதற்கான சூழ்நிலைக்கு தகுந்தவாறு

0: காத்து கொள்கின்ற ஒரு செயல்பாடாகும். இதுவே நோயினால் உண்டாகினால் அவை தலை சுற்றல் என்று பெயர். கண் பார்வை, தொடு உணர்ச்சி, உச்சவிக்கு வேண்டிய ரத்தம் பாய்தல், கழுத்து எலும்பின் தேய்மானம், உயர் ரத்த அழுத்தம், தாழ் ரத்த அழுத்தம், உயர் சர்க்கரை, தாழ் சர்க்கரை, இத்தனையும் இவற்றில் ஏதேனும் ஒன்று இரண்டு இருந்தாலே இந்த தலை சுற்றல் வரும். தலை சுற்றல் நடக்கும் பொழுது உடலெல்லாம் வேர்க்கும், ஒரு பய உணர்வு அதிகரிக்கும், வாந்தி வந்துவிடும், கண் அசைய ஆரம்பித்து கண் பார்வை பெண்டுலம் போல அசைந்து அசைந்து மாறுபடும். ஆக இந்த தலை சுற்றல் இருப்பின் நாம் கீழ்காணும் பார்வையை, தொடு உணர்ச்சியை, கழுத்து எலும்பு தேய்மானம் இருக்கிறதா என்று நுண்கதிர் படம் எடுத்து பார்த்து, உயரழுத்த அழுத்தம் அல்லது உயர்ந்த சர்க்கரை நோய் இருக்கிறதா என்று நாம் பரிசோதனை செய்ய வேண்டும். இந்த மேற்கூறியவைகளை சமன்படுத்துவதற்கான மருத்துவத்தை மேற்கொண்டு ஒரு பயிற்சி, நமது சமநிலையில் நமது உடல் நடை இருப்பதற்குரிய பயிற்சிகளையும் செய்ய வேண்டும். இது தவிர மிகுந்த பயத்தை உண்டாக்கக்கூடிய இந்த நோயை போக்குவதற்கு அல்லது தடுப்பதற்கு நாம் சுவர் ஓரங்களிலே நடக்க வேண்டும். மாடிப்படிகளிலே ஏறும் பொழுதும் இறங்கும் பொழுதும் கைப்பிடி சுவரை பிடித்துக் கொள்ள வேண்டும். குளியல் அறையில் இருக்கும் பொழுது மேல் நோக்கி தாழ்பால் போடக்கூடாது, கீழ் நோக்கி உள்ள பொருள்களை எடுக்கக்கூடாது, யாரும் அழைத்தால் சட்டென திரும்பி பார்க்கக்கூடாது. இத்தகைய முன்னெச்சரிக்கையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக உச்சவினுடைய இன்னொரு பாதிப்பு காது இறைச்சல். காது இறைச்சல், காது நன்றாக கேட்கிறதோ இல்லையோ, காதிற்குள் நிரந்தரமாக ஒரு இறைச்சல் இருக்கும். இறைச்சல் என்றால் நீராவி என்ஜினில் இருந்து நீராவி வெளிவருவது போலவோ, ஒரு ஊதல் ஒளியோ அல்லது ஒரு சைரன் போலவோ அல்லது சங்கொலி போலவோ, கடல் இறைச்சல் போலவோ அந்த இறைச்சல் இடைவிடாது கேட்டுக்கொண்டே இருக்கும். அதனால் இவர்களுக்கு ஒரு மன அழுத்தமும் பய உணர்ச்சியும் வந்து கொண்டே இருக்கும். இரவில் சில நேரம், பகலில் சில நேரம் அமைதியான இடத்தில் இந்த இறைச்சல் மிகவும் அதிகமாகி அவர்களுடைய மன உளைச்சலை மேலும் அதிகப்படுத்தும். இதற்கு நாம் ஊட்செவியினுடைய செயல்பாடுகள், அவைகளை குறைப்பதற்கான மாத்திரைகள் சில இருக்கின்றன, அவற்றை உட்கொள்ளலாம். அல்லது இந்த இறைச்சலை மறைப்பதற்கு அல்லது தடுப்பதற்கு அல்லது இதை போலவே ஒரு இறைச்சலை கொடுத்து வெளியிலே காதில் அணிந்து டினிட்டஸ் மாஸ்கர் என்கின்ற ஒரு உபகரணத்தை பயன்படுத்தி இந்த இறைச்சலை நாம் குறைத்துக் கொள்ளலாம். இதுவரை நலமாய் வாழ நிகழ்ச்சியில் தொடர்ந்து காது மூக்கு தொண்டையை பற்றியும் அவற்றில் ஏற்படும் நோய்களை பற்றியும் உடனடி முதலுதவிகளையும் தவிர்ப்பதற்குண்டான உபாயங்களையும் நவீன உபகரணங்களை பற்றியும் சிறப்பான மருத்துவ சிகிச்சைகளையும் நான் கூறியது இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு சென்றடைந்து பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்பிக்கையுடன் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.
1: இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் காது மூக்கு தொண்டை பிரச்சனைகளுக்கான விளக்கம் அளித்தார் காது மூக்கு தொண்டை சிறப்பு சிகிச்சை நிபுணர் பி ராஜசேகரன் அவர்கள்.
2: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேரம் 7:30:42. இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு பெரிய கோயில் கட்டினார். பல ஊர்களிலிருந்து சிற்பிகள்லாம் கொண்டுகிட்டு வந்தார். அழகழகாக சிற்பங்களை செய்ய சொன்னார். ஊரில் உள்ள ஜனங்களும் கோயில் கட்டுறதுக்கு அவங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சாங்க. ராத்திரி பகலாக வேலை நடக்குது. கோயில் கொஞ்சம் கொஞ்சமாக வசந்துக்கிட்டே வந்துட்டுது. அந்த ஊரில் ஒரு வயசான அம்மா இருந்தாங்க, ரொம்ப ஏழை. அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு உறுத்தல், இந்த ஊரில் எல்லாரும் இந்த கோவில் கட்டுறதுக்கு அவங்கவுங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணிகிட்ருக்குறாங்க, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டாங்க. அவங்களுக்கு வந்து மனசு கேட்கலை, ஏதாவது செய்யணும் நம்மளால் முடிஞ்சது அப்படின்னு யோசனை பண்ணாங்க. நல்ல வெயில் நேரத்தில் சிற்பிகள்லாம் ரொம்ப சிரமப்பட்டு செலவு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அந்த நேரம் தாகம் எடுக்குமே, அதனால் சிரமப்பட்டு ஒரு குடத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதை இடுப்பில் வச்சுக்கிட்டு மெதுவாக கொண்டுக்கிட்டு அங்கே போகிறது அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அந்தம்மா போச்சு. அங்கே போய் வேலை செய்கிறவங்களுக்கு தாகம் எடுக்கிறப்போலாம் ஒரு கோவலையில் தண்ணியை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறது. இப்படியே பண்ண ஆரம்பிச்சுட்டு அந்தம்மா. ஏதோ அந்த அம்மாவால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி அது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வேலை நடந்தது, கோபுரம் வசந்தது, எல்லா வேலையும் முடிஞ்சது. இனிமேல் கடைசியாக கற்ப கிரகத்தின் மேலே விமானம் அமைக்க வேண்டியது தான் பாக்கி. அந்த வேலையும் ஆரம்பமாச்சு. அந்த சிற்பிகள்லேயே அனுபவசாலியான ஒருத்தர் இந்த அம்மாவை தேடிட்டு வந்தார். பாட்டி,

உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை கொடுங்க, அந்த விமானத்தில் வைக்கலாம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னார். இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல, ஏதாவது இருந்தாவில் கொடுக்கலாம், எதுவும் இல்லையே என்ன பண்ணுறது, யோசனை பண்ணாங்க. இதை பாருப்பா என்கிட்ட என்ன இருக்குது, இது இந்த வாசப்படியில் கிடக்குது, இந்த கல் தான் இருக்குது, வேணும்னா இதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னாங்க. உடனே அந்த கல்லை பேத்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்க. அங்கே போய் பார்த்தா என்ன ஆச்சரியம், அந்த விமானத்து உச்சியில் கலசங்களை அமைக்கிறதுக்கான பிரம்ம யந்திரத்தை மூடுற கருங்கல் ஒன்று தேவையாக இருந்தது. இவங்க எடுத்துகிட்டு போன கல் அதுக்கு ரொம்ப பொருத்தமாக அமைஞ்சு போச்சு, ஏதோ அதுக்காகவே அளவெடுத்து செஞ்சது மாதிரி அமைஞ்சுட்டுது. அந்த கல்லையே அங்கே அப்படியே பதிச்சுட்டாங்க. ஒரு வழியாக கோவிலை கட்டி முடித்தாங்க. அடுத்தது கும்பாபிஷேகம், அதுவும் ரொம்ப சிறப்பாக கோலாகலமாக நடந்து முடிஞ்சுது. இவ்வளவையும் பார்த்த அந்த ராஜாவுக்கு மனசுக்குள்ளே ரொம்ப பெருமையாக இருந்தது. இவ்வளவு பெருசாக இந்த கோவில் உருவாகிறதுக்கும் இவ்வளவு சிறப்பாக இந்த விழா நடக்கிறதுக்கும் நாம தானே காரணம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டார். இப்படி நினச்சிக்கிட்டே அன்றைக்கி ராத்திரி அரண்மனையில் படுத்து தூங்கினார். உடனே ஒரு கனவு, ஆண்டவனே அந்த ராஜாவோட கனவில் வந்தார். ராஜா ஆண்டவனை வணங்கினார். இறைவா, உங்களுக்காக நான் கட்டியிருக்கிற கோவில் எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டார் ராஜா. அதுக்கு இறைவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா, நீ கட்டின கோவிலில் அந்த கிழவியோட நிழலில் நான் சுகமாக இருக்கிறேன் அப்படின்னாராம். இப்படி சொல்லிவிட்டு கடவுள் மறைஞ்சிட்டார். கனவு கலைஞ்சிது. ராஜா விசாரித்தார், யார் அந்த கிழவி அப்படின்னு எல்லாரும் விவரத்தை சொன்னாங்க. அப்போ தான் ராஜா நினச்சி பார்த்தார், இந்த கோவிலை வந்து நானே கட்டினதாக ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டேன், ஆனால் அந்த வயசான அம்மா வீட்டு வாசலில் கிடந்த கல் அது வந்து இறைவனுக்கு வந்து சுகமான நிழல் கொடுக்கறதாக சொல்கிறாரு அப்படிங்கிறத எண்ணி பார்த்தார். நான்கிற எண்ணம் வந்து நழுவி போயிட்டு தான். கோபுரம் எவ்வளவு பெருசுங்கிறது முக்கியம் இல்லை, குணம் எவ்வளவு பெருசுங்கிறது தான் முக்கியம். அந்த வயசான அம்மா நம்ம நாட்டில் வாழறது தான் நமக்கு உண்மையான பெருமை அப்படின்னு நினச்சாராம் ராஜா. இந்த காலத்துலேயும் ஒரு ஊரில் ஒரு கோவில் கட்டினாங்க. எல்லா ஜனங்களும் அவங்களால் முடிஞ்சதை செஞ்சாங்க. நம்மளும் ஒருத்தன் அந்த திருப்பணி குழு தலைவரை போய் பார்த்தான். நான் ஏதாவது ஒத்துழைக்கணுமா ஐயா அப்படின்னு ரொம்ப பணிவாக கேட்டான். திருப்பணி குழு தலைவர் சொன்னார், இதை பாருப்பா, இந்த கோவில் கட்டி முடிக்கிற வரைக்கும் உன்னுடைய ஒத்துழைப்பு எதுவும் தேவையில்லை, கட்டி முடித்து கும்பாபிஷேகம் ஆனதுக்கு அப்புறம்தான் உன்னுடைய ஒத்துழைப்பு ரொம்ப அவசியம் அப்படின்னார். அதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும் சொல்லுங்கன்னு இவன், இந்த சாமி சிலையை நீ திருடிக்கிட்டு போகாமல் இருக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னாரான் அவர்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 7:35.43 நொடிகள்ல ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இனி கேட்கலாம் மதுரத்தென்றல். மதுரத்தென்றல மனசுக்கு இதமான பாடல்கள் தர நான் ரெடியா இருக்கேன் சுந்தரி. நிகழ்ச்சியோட முதல் பாடல சிவா திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல் இது உங்களுக்காக.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: எங்கடா வர்றீங்க?
1: ஏலே உங்களுக்கு மேட்டர் தெரியாதா?
0: என்னாச்சுடா?
1: நம்ம ஊருக்குள்ள காலகேம் பூந்துறானே, அவன் ஏதோ சொல்ல போறான். நம்மள வா போய் கேப்போம்.
2: ருட்கா லிம்டா டும்ஸ்கா அதும்ஸ்கா.
3: அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
0: டேய், அந்த காலக்கு ஏதோ சொல்றேன், ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு
2: நினைக்கிறேன்டா.
3: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க. அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டியிலதான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா.
2: அதாவது
3: ஆகாஷ்வாணி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
2: ஆமாங்கக்கா.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நேரம் 7:48. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம கேட்டு ரசிச்சுட்டு மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல் வந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்காகவே.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இனி கேட்கலாம் 8 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்
4: தொடர்வது செய்திச் சுருக்கம்.
5: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். பிரதமரின் சாதனைக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு ஆகியோர் பிரதமருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இதேபோல் உலக நாடுகளின் தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய பிஜேபி அரசு ஆட்சி பொறுப்பேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைவதை கொண்டாடும் வகையிலும், திரு நரேந்திர மோடியின் நீண்டகால பிரதமர் சாதனையை பாராட்டும் வகையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். சர்வதேச விமான பயணிகள் தில்லியை வந்தடைவதற்கு முன்னரே வாரணாசியில் குடியுரிமை மற்றும் உடைமைகள் தொடர்பான நடைமுறைகளை நிறைவு செய்யலாம் என்று சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். கடலூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை மாநில வீட்டுவசதி துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீரின் பாராமுல்லா மாவட்டம் யுரி பகுதியில் கையெறி குண்டு வெடித்ததில் ராணுவ வீரர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடிவிபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். ஹெலிகாப்டரை சுட்டுவிழுத்து ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்க ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நிலையம் இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:32 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். இனி கேட்கலாம் மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் தரும் முதல் பாடலாவது சிங்காரவேலன் திரைப்படத்திலிருந்து.

0: 69 runs with 7 balls remaining. India A will next face Afghanistan A tomorrow on the same venue. And now for a look at today's newspapers, it's over to Shagun Chopra.
1: Thank you, Saira. Newspapers have widely noticed Prime Minister Narendra Modi's 12 years in office. Modi completes 12 years. BJP hails transformation, writes Hindustan Times, while the Indian Express headlines, NDA turns 12 today, meets to mark Modi crossing Nehru stint. In an age of quick commerce taking precedence in every household, the Economic Times informs, Zepto pips Instamartin orders, but lacks Blinkit. Newspapers also carry a picture of vehicles driving through the Zojila Tunnel, Asia's longest connecting the Kashmir Valley to Ladakh, following its breakthrough ceremony at Minamark in Ladakh on Tuesday. And finally, Financial Express writes about Apple's digital assistant. Siri jumps on AI bandwagon in more personal avatar. And with that, it's back to you, Saira.
0: Thanks, Shagun. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Modi becomes longest-serving elected Prime Minister of India. World leaders hail Prime Minister Modi's transformative governance and advocacy for Global South. NDA to meet in New Delhi today to celebrate PM Modi's achievements and completion of 12 years of government. Centre unveils 1.25 lakh crore rupees rural development push. New framework under Viksit Bharat Jiramji to roll out from 1st July. US military launches strikes against Iran in response to downing of Army Apache helicopter off Oman coast. And in cricket, Ruthuraj Gaikwad's century helps India A beat Sri Lanka A by 8 runs in tri-series opener in Dambulla. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the morning news. Have a great day.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:30.
3: ஆகாஷ்வாணி. தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
4: God's Own Country-ஓட இயற்கையான சுவையை உணருங்க. நீரா எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஆல்கஹால் இல்லாத சத்தான பானம்.
5: நீரா சத்துக்கள் நிறைந்தது, சக்கரை வியாதி இருக்கவங்களுக்கும் ஏற்றது, சுவையான ஹெல்த் ட்ரிங்க்.
4: கோகனட் டெவலப்மென்ட் போர்டு, இந்தியாவின் தென்னை உற்பத்தியை முன்னேற்ற.
6: Coconut Development Board presents Tender Coconut Water.
7: Nutritious, diabetic friendly and delicious with the taste of natural goodness in every drop of it.
6: Enjoy nature's health drink, Tender Coconut Water from Coconut Development Board.
8: இன்று தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகள் நல திட்டங்கள் என்பது குறித்து விளக்குகிறார் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் இயக்குனர் கோயமுத்தூர் இ அறவாழி அவர்கள்.
9: தென்னை வளர்ச்சி வாரியம் மத்திய அரசின் வேளாண் மற்றும் உழவர் நல அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் நிறுவனமாகும். தென்னை வளர்ச்சி வாரியம் தென்னை சாகுபடி மற்றும் தொழில்துறையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தவும் கண்காணிப்பதை நோக்கமாகவும் கொண்டு 1981 ஜனவரி 12 தொடங்கப்பட்டது. வாரியத்தினுடைய தலைமை அலுவலகமானது கொச்சி கேரளாவிலே உள்ளது. வாரியத்தில் 4 மண்டல அலுவலகங்கள் தமிழ்நாடு, கர்நாடகா, பீகார் மற்றும் அசாம் மாநிலங்களிலே இயங்குகின்றது. இது தவிர 6 மாநில அலுவலகங்கள் ஆந்திரா, மகாராஷ்டிரா, ஒடிசா, மேற்கு வங்காளம், குஜராத் மற்றும் யூனியன் பிரதேசமான அந்தமானிலும் இயங்குகின்றது. புதுதில்லியில் சந்தை மேம்பாடு மற்றும் தகவல் மையமும், ஆலுவா அருகே உள்ள வாழைக்குளத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சி மையமும், திருவனந்தபுரத்தில் கள அலுவலகமும் இயங்குகின்றது. இது தவிர நாட்டிலே 11 செயல் விளக்க மற்றும் விதை பண்ணைகள் உள்ளன. இதில் தமிழ்நாட்டிலே தளியிலே நமக்கு இந்த செயல் விளக்க மற்றும் விதை பண்ணை உள்ளது. கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படுகின்ற தென்னை மரமானது இந்தியாவிலே 19 மாநிலங்களிலும் 4 யூனியன் பிரதேசத்திலும் ஏறத்தாழ 2.15 மில்லியன் ஹெக்டேரிலே பயிரிடப்பட்டு வருகின்றன. வருகின்றது. தமிழ்நாட்டில் பார்த்தோமானால் 500,000 ஹெக்டேரிலே தென்னை பயிரிடப்பட்டு வருகின்றது. தென்னையானது தமிழ்நாட்டில் 36 மாவட்டங்களிலே பயிரிடப்பட்டு வருகின்றது. தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களில் முதலாவதாக வருவது தரமான நடவுப் பொருட்கள் உற்பத்தி.

செய்வதாகும். இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் தரமான தென்னை நாற்று உற்பத்தியை அதிகரிப்பதாகும். இதிலே முதலாவது பொதுத்துறை நாற்றங்கால். இந்த பொதுத்துறை நாற்றங்கால் திட்டத்தின் கீழ் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைத்துக்கொண்டே அவர்கள் இந்த தென்னை நாற்றுகளை உற்பத்தி செய்ய வேண்டும். அவ்வாறு தென்னை நாற்றுகளை உற்பத்தி செய்வதற்கு ஆகக்கூடிய செலவிலே 50% அவர்களுக்கு மானியமாக வழங்கப்படுகின்றது. அதாவது ஒரு தென்னை நாற்றுக்கு 20 ரூபாய் வழங்கப்படுகின்றது. மீதமுள்ள 20 ரூபாயான 50% அந்த திட்டத்தை செயல்படுத்தும் நிறுவனமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த திட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்ட அனைத்து தென்னை ரகங்களின் தரமான நாற்றுகளையும் உற்பத்தி செய்யலாம். தென்னை விதை தோட்டம் நிறுவுதல், அதாவது நியூக்ளியஸ் சீட் கார்டன். தென்னை விதை தோட்டம் அமைக்க பொருத்தமான நிலமுள்ள தனிநபர்கள், கூட்டுறவு சங்கங்கள், அரசு சாரா நிறுவனங்கள், வேளாண் அறிவியல் நிலையங்கள் மற்றும் அரசு நிறுவனங்கள், உழவர் உற்பத்தி நிறுவனங்கள் இந்த திட்டத்தின் கீழ் நிதியுதவி பெற தகுதியுடையவர்கள். இந்த திட்டத்தில் கலப்பின ரகங்கள் உட்பட தரமான தென்னை நாற்றுகளுக்கான எதிர்கால தேவையை பூர்த்தி செய்வதற்காக பொது மற்றும் தனியார் துறைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சாகுபடி ரகங்களின் தென்னை விதை தோட்டத்தை நிறுவுவதற்கு செயல்படுத்தப்படுகின்றது. இந்த திட்டத்திலே அதிகபட்சமாக 4 ஹெக்டருக்கு ரூபாய் 14.4 லட்சம் என்ற அளவில் உதவி வழங்கப்படுகின்றது. இந்த உதவியானது 3 தவணைகளிலே வழங்கப்படுகின்றது. முதலாம் ஆண்டு 50%, 2ஆம் ஆண்டு 25%, 3ஆம் ஆண்டு 25% இந்த திட்டமானது அந்த ஒரு ப்ராஜெக்ட் என்ற முறையிலே இருக்க வேண்டும். அந்த வகையில் அந்த ப்ராஜெக்டிலே ஆகக்கூடிய செலவினங்களிலே 50% அல்லது 4 ஹெக்டருக்கு ஆகக்கூடிய 14.4 லட்சம் ரூபாய் அவருக்கு மானியமாக வழங்கப்படுகின்றது. இந்த திட்டத்திலே குறைந்தபட்சம் 2 ஹெக்டர் அளவிலும் தென்னை விதை தோட்டம் நிறுவுவதற்கு மானியம் வழங்கப்படுகின்றது. அந்த வகையிலே மானியம் என்று பார்த்தோமானால் 1 ஹெக்டருக்கு 3.6 லட்சம் ரூபாய் அதிகபட்சமாக மானியம் வழங்கப்படுகின்றது. சிறிய அளவிலான தென்னை நாற்று பண்ணைகள் நிறுவுதல். தென்னை நாற்று உற்பத்தியில் தனியார் மற்றும் பிற நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்காக தென்னை நாற்று பண்ணைகளை நிறுவுவதற்கு தென்னை வளர்ச்சி வாரியம் இந்த நிதி உதவியை வழங்குகின்றது. தரமான தென்னை நாற்று உற்பத்தி செய்வதற்கு பொருத்தமான நிலம் உள்ள பொதுத்துறை, தனியார் துறை, அதாவது கூட்டுறவு நிறுவனங்கள், வேளாண் உற்பத்தி நிறுவனங்கள், அரசு சாரா நிறுவனங்கள், தனிநபர் ஆகியோர் இந்த திட்டத்திலே விண்ணப்பிக்கலாம். இந்த திட்டத்தில் குறைந்தபட்சமாக 6,250 தென்னங்கன்றுகளை 0.1 ஹெக்டர் அளவு என்ற ஏரியாவிலே இதை உற்பத்தி செய்ய வேண்டும். அதிகபட்சமாக 25,000 நாற்றுகளை 1 ஏக்கர் நிலத்திலே உற்பத்தி செய்யலாம். இதிலே மானியம் என்று பார்த்தோமானால் 45 ரூபாயானது 2 சம தவணைகளில் வழங்கப்படுகின்றது. முதலாம் ஆண்டு பயனாளி தென்னை வித்துக்காய்களை பாவிய பிறகு வழங்கப்படுகின்றது. அதற்கு அடுத்தது 2ஆம் ஆண்டு தென்னை நாற்றுகளை சான்றளித்த பிறகு எண்ணிக்கையின் அடிப்படையிலே அடுத்த சம தொகையானது மானியமாக வழங்கப்படுகின்றது. தென்னை நாற்று பண்ணைகளில் அங்கீகாரம் மற்றும் மதிப்பீடு. உண்மையான மற்றும் தரமான தென்னை நடவு பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்வதற்காக தென்னை வளர்ச்சி வாரியம் தென்னை நாற்றங்கால்களுக்கு அங்கீகாரம் அளிக்கும் முறையை ஏற்படுத்தி உள்ளது. பரப்பு விரிவாக்க திட்டம். பொருத்தமான புதிய பகுதிகளில் அறிவியல் சார்ந்த தென்னை சாகுபடி செய்யும் தென்னை விவசாயிகளுக்கு நிதி மற்றும் ஊக்க மானியம் இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகின்றது. இந்த திட்டத்திலே புதிய தென்னை நாற்றுகளை நடுவதற்கு 1 ஹெக்டருக்கு 56,000 ரூபாய் நிதியுதவி 2 சம தவணைகளிலே வழங்கப்படுகின்றது. இந்த மானியமானது ஒரு பயனாளிக்கு அதிகபட்சம் 2 ஹெக்டர் மற்றும் குறைந்தபட்சம் 0.08 ஹெக்டர், அதாவது 20 சென்ட் பரப்பிலே 10 தென்னங்கன்றுகள் நடவு செய்திருந்தாலும் அவர் இந்த திட்டத்திலே பயனாளியாக ஆகலாம். இந்த திட்டத்திலே அவருக்கு ஆகக்கூடிய செலவிலே 35% அல்லது அதிகபட்சமாக 56,000 ரூபாய் 1 ஹெக்டருக்கு 2 சம தவணைகளில் அதிகபட்சமாக 28,000 ரூபாய் முதலாம் ஆண்டு

0: இரண்டாம் ஆண்டு 28,000 ரூபாயும் இந்த திட்டத்தின் கீழ் மானியமாக வழங்கப்படுகின்றது. தென்னை சார்ந்த சாகுபடி முறை மூலம் உற்பத்தி திறன் மேம்பாட்டு திட்டம். ஒருங்கிணைந்த அணுகுமுறை மூலம் தென்னை நிலங்களின் உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்துதல், அதன் மூலம் நிலையான முறையில் நிகர வருமானத்தை அதிகரித்தல், இந்த திட்டத்தின் தென்னை சார்ந்த பயிர் முறைகளை மேம்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு ஒருங்கிணைந்த வேளாண்மை நடைமுறைகள் மூலம் உற்பத்தி திறன் மேம்பாட்டிற்கான முக்கிய வேளாண் பரிமாணங்களை வழங்குகிறது. தென்னை சார்ந்த சாகுபடி முறை மூலம் உற்பத்தி திறன் மேம்பாட்டு திட்டமானது ஒரு கிளஸ்டர் பேசிஸ் என்ற முறையிலே செயல்படுத்தப்படுகின்றது. இந்த முறையிலே ஒரு பயனாளிக்கு அதிகபட்சமாக 2 ஹெக்டேர் அளவிற்கு 42,000 ரூபாய் ஒரு ஹெக்டேருக்கு என்ற அளவிலே 2 சமமான தவணைகளில் வழங்கப்படுகின்றது. அதாவது முதலாம் ஆண்டு 21,000 ரூபாயும் இரண்டாம் ஆண்டு 21,000 ரூபாயும் உதவி வழங்கப்படுகின்றது. இந்த வழங்கப்படுகின்ற உதவியானது இடுபொருட்களாகவே வழங்கப்படுகின்றது. மறுநடவு செய்தல் மற்றும் புனரமைத்தல் திட்டம். நோயுற்ற உற்பத்தி செய்யாத பழைய மற்றும் முதுமையடைந்த மரங்களை அகற்றி மீதமுள்ள மரங்களை புத்துயிர் பெறச் செய்வதன் மூலம் தென்னையின் உற்பத்தி திறனையும் உற்பத்தியையும் மேம்படுத்துவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டத்தின் கீழ் ஒரு பயனாளிக்கு ஒரு ஹெக்டருக்கு 54,000 ரூபாய் 2 ஆண்டுகளில் வழங்கப்படுகின்றது. இந்த திட்டத்திலே 3 முக்கிய அம்சங்கள் இருக்கின்றன. முதலாவது அம்சம் என்று பார்த்தோமானால் நோய் முற்றிய பழைய மற்றும் முதுமையடைந்த மரங்களை அகற்றுவதாகும். அவ்வாறு அகற்றுவதற்கு ஒரு மரத்திற்கு 1,000 ரூபாய் என்ற முறையிலே ஒரு ஹெக்டருக்கு அதிகபட்சமாக 32 மரங்களை அகற்றுவதற்கு 32,000 ரூபாய் வழங்கப்படுகின்றது. இரண்டாவது அம்சம் என்று பார்த்தோமானால் அங்கே பரிந்துரைக்கப்பட்ட மேலாண்மை நடைமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் ஏற்கனவே உள்ள மரங்களை புதுப்பித்தலாகும். இவ்வாறு புதுப்பிப்பதற்கு ஒரு ஹெக்டருக்கு 17,500 ரூபாய் மானியமாக 2 தவணைகளில் வழங்கப்படுகின்றது. முதலாம் ஆண்டு 8,750 ரூபாயும் இரண்டாம் ஆண்டு 8,750 ரூபாயும் வழங்கப்படுகின்றது. மூன்றாவதாக தரமான குட்டை மற்றும் கலப்பின நோய்களை தாங்கும் நாற்றுகளை மறுநடவு செய்தல். இவ்வாறு மறுநடவு செய்வதற்கு ஒரு ஹெக்டருக்கு அதிகபட்சமாக 4,500 ரூபாய் மானியமாக வழங்கப்படுகின்றது. அதாவது ஒரு கன்றுக்கு 45 ரூபாய் என்ற வகையிலே வழங்கப்படுகின்றது. தென்னை மரம் ஏறுபவர்களுக்கான கேர சுரக்ஷா காப்பீட்டு திட்டம். கேர சுரக்ஷா காப்பீட்டு திட்டம் என்பது தென்னை வளர்ச்சி வாரியத்தால் பொது காப்பீட்டு நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படுத்தப்படும் ஒரு விரிவான குழு தனிநபர் விபத்து காப்பீட்டு திட்டமாகும். இந்த திட்டத்திலே பயனாளியினுடைய வயது வரம்பு என்பது 18-65 வயதிற்குள் இருக்க வேண்டும். இதிலே தென்னையின் மரம் ஏறி தேங்காய் பறிப்பவர்கள் மற்றும் அறுவடை செய்பவர்கள், நீரா இறக்குபவர்கள் மற்றும் தென்னை மரம் ஏறும் நபர் நண்பர்கள் திட்டத்தின் கீழும், நீரா வல்லுநர்கள் பயிற்சி திட்டத்தின் பயன்பெற்றவர்களும் இந்த திட்டத்திலே பயன்பெறலாம். இந்த திட்டத்தின் ஆண்டு பிரீமியம் தொகை என்று பார்த்தோமானால் 956 ரூபாய் ஆகும். இந்த பிரீமியம் தொகையிலே பயனாளி வந்து ஒரு 143 ரூபாய் மட்டும் செலுத்தினால் போதும். அதாவது இந்த பிரீமியம் தொகையினுடைய 15% மட்டுமாகும். மீதமுள்ள 85%, அதாவது 813 ரூபாய் ஒவ்வொரு ஆண்டும் தென்னை வளர்ச்சி வாரியம் இந்த திட்டத்தின் கீழ் பயனடையக்கூடிய பயனாளிக்கு பிரீமியமாக செலுத்துகின்றது. இந்த திட்டத்தினுடைய காப்பீட்டு தொகை அதிகபட்சம் என்று பார்த்தோமானால் 700,000 ரூபாய் வரை இந்த திட்டத்திலே அவருக்கு காப்பீடு கிடைக்கின்றது. இந்த திட்டத்தின் முக்கிய அம்சம் என்று பார்த்தோமானால் அவருக்கு அவர் பணி செய்ய போவது முதல் பணி செய்துவிட்டு வீடு திரும்பும் வரை உள்ள காலகட்டங்களிலே அவருக்கு இந்த காப்பீடானது பொருந்தும். தென்னை வளர்ச்சி வாரியத்தினுடைய இந்த திட்டங்கள் அனைத்தையும் மற்றும் கூடுதல் விவரங்களையும் அதற்கு தேவையான விண்ணப்ப படிவங்கள் அனைத்தையும் நம்மளுடைய இணையதள முகவரியான www.coconutboard.gov.in என்ற இணையதள முகவரியிலே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்.
1: தென்னை வளர்ச்சி வாரியத்தின் கோயம்புத்தூர் மண்டல அலுவலகத்தை தொடர்பு கொள்ள தொலைபேசி எண் 0422.

0: அழைப்பு எண் 2993684 042 2993684 தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி.
0: இதில் இதுவரை தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சியில் இதுவரை தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகள் நல திட்டங்கள் என்பது குறித்து விளக்கினார் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் இயக்குனர் கோயமுத்தூர் ஈ அறவாழி அவர்கள்.
2: மதர் நேச்சரோட எல்லா ஹெல்த் அண்ட் குட்னஸும் அடங்கிய கோகனட் ப்ராடக்ட்ஸ் வழங்குபவர்கள் கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு.
3: கோகனட் மில்க், கோகனட் கிரீம், கோகனட் சிப்ஸ், கோகனட் ஜாகரி மற்றும் கோகனட் பாம் சுகர்.
2: கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு வழங்கும் இந்த நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க.
1: இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
4: மதர் நேச்சரோட ஃப்ரெஷ்னஸ், ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் ரிச்னஸ் எல்லாமே இருக்கும். கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு வழங்கும் சுத்தமான தேங்காய் எண்ணெய் வெர்ஜின் கோகனட் ஆயில்.
2: ஆரோக்கியமான சமையலுக்கு ஈடு இணையே இல்லாத எண்ணெய். ஹேர் கேர், ஸ்கின் கேர் மற்றும் பேபி கேர் எல்லாத்துக்கும் வெர்ஜின் கோகனட் ஆயில் விட்டமின் இ அண்ட் லாரிக் ஆசிட் நிறைந்தது.
1: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

8:45 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி நாம் கேட்டு ரசிக்கலாம் மதுரத்தென்றல். நிகழ்ச்சியில் கேளடி கண்மணி திரைப்படத்தில் இருந்த பாடல் வந்துகிட்டே இருக்குங்க உங்களுக்காக.

தங்க மனசுக்காரன் திரைப்படத்தில இருந்து அருமையான பாடல் கேட்டு முடித்த நேரம் 8:55. மதுரத்தென்றல் தரும் நிறைவான பாடலாய் வருகிறது ராஜாதி ராஜா திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நிறைவடைகிறது மதுரத்தென்றல். கேட்ட பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். சுந்தரி, அடுத்த நிகழ்ச்சியாக அரங்கிசை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இணைந்திருங்கள் நேர்களே.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி, நேரம் 9 மணி. அரங்கிசை. சிக்கில் வி குஞ்சுமணி, என் நீலா ஆகியோரின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். அம்பவாணி. ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ராகம் கீரவாணி, ஆதிதாளம்.

நேரம் 9:25. அரங்கிசை நிகழ்ச்சியில் சிக்கில் வி குஞ்சுமணி, என் நீலா ஆகியோரின் புல்லாங்குழல் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் இனி மகாலட்சுமி என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், ராகம் சங்கராபரணம், மிஸ்ர சாப்புதாளம்.

பாபநாசம் சிவன் பாடல் ஒலித்தது ராகம் சங்கராபரணம். நிறைவாக சிந்து பைரவி ராகத்தில் நெஞ்சுக்கு நீதியும் எனத் தொடங்கும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடல் ஆதிதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை சிக்கில் வி குஞ்சுமணி, என் நீலா ஆகியோரின் புல்லாங்குழல் இசை கேட்டோம். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், சேத்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கடம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். பிரதமரின் சாதனைக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த், முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு உள்ளிட்டோர் பிரதமருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இதேபோல் உலக நாடுகளின் தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய பிஜேபி அரசு ஆட்சி பொறுப்பேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைவதை கொண்டாடும் வகையிலும், திரு நரேந்திர மோடியின் நீண்டகால பிரதமர் சாதனையை பாராட்டும் வகையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மக்கள் சேவையே சிறந்த நிர்வாகத்தின் மிக சிறந்த அளவுகோலாகும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தில்லியில் நடைபெறும் நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையிலிருந்து புறப்பட்டு சென்றார். திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக்குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 84. பாரதி ராஜாவின் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தினார். அவரது மறைவுக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்களும் திரையுலகினரும் இறுதி அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். கடலூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தி ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்க ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 3,200 ரூபாய் குறைந்து 1,10,400 ரூபாய்க்கு விற்பனையாக்கிறது. தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 13 வயதிற்குட்பட்டோருக்கான டென்னிஸ் வீரர்கள் தரவரிசை பட்டியலில் பெங்களூருவை சேர்ந்த சிருஷ்டி கிரண் முதலிடத்தை பிடித்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 10:03 ஆக போகுதுங்க. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியில வரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸ்ல இனி நாம கேட்டு ரசிக்க இருப்பது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில முதல் பாடலா வருது நிலவே மலரே திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல். ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய்

தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்து முடித்த நேரம் 10:13.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் கீதாஞ்சலி திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல் கேட்டலாமா?

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: நேரம் 10:25. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸ்ல எனக்கு பிடித்த பாடல் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா சலங்கை ஒளி திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல் கேட்டலாமா? எஸ்பி பாலசுப்ரமணியம். எஸ்

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: தர்மதுரை திரைப்படத்திலிருந்து அழகான பாடல் ஒழித்து முடித்த நேரம் 10:35.
1: காலம் எல்லாம் இதயம் தொட்ட இதயம் எட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 KHz. கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 KHz நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 KHz-ல எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில அடுத்த ஊமை விழிகள் திரைப்படத்திலிருந்து அழகான பாடல் கேட்டலாமா?

நானும் மண்ணும் என் பேர் சொல்லும் உறவுகள் எனக்கு என இருந்தது, கனவுகள் பாதியில் கலைந்தது, ஆம் பழி எனும் விதை நெஞ்சில் விழுந்தது, பயிர் என தினம் அது வளர்ந்தது, யுத்தத்தால் அதோ அதோ விழியது, சத்தத்தால் அராஜகம் அழியது, ரத்தத்தால் அதோ தலை உருளுது, சொர்க்கங்கள் இதோ இதோ தெரியுது, துடிக்கிது புஜம், ஜெயிப்பது நிஜம். Ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding da ding

இறைவன் கருள்வது பிழையே வா, பகைவனை அழிப்பது முறையே, பொறுப்பது புழுக்களின் இனமே, ஆம் அழிப்பது புலிகளின் குணமே, எட்டிப்போ இதோ புலி வருகிறது திட்டத்தால், அடாவடி ஒழியுது சித்தத்தில், மனோபலம் வருகிறது மொத்தத்தில், அதோ பகை அழியுது குடிக்கிறது முஜம், ஜெயிப்பது நிஜம். நான் வெற்றி

விக்ரம் திரைப்படத்திலிருந்து ஒரு அதிரடியான பாடல் கேட்டு முடித்த நேரம் 10:46. எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததா நீதானா அந்த குயில் படத்திலிருந்து பாடல் கேட்டலாமா?

0: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயன்.
1: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல.
0: அதெல்லாம் சரியா தாமா இருக்கு. நீ ஏறி உட்காரு, அந்த வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
1: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
0: போட்டாச்சு போட்டாச்சு.
1: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஒட்டி திரும்புவீங்களா? எது தப்புல வண்டி வர வேண்டாமாங்க?
0: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
1: வெயிட் பண்ணி போங்க.
0: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
1: ஐயோ பள்ளம் பள்ளம்.
0: இங்கே உட்காரங்க, நான் பாத்துக்கிறேன்.
1: சொன்னேன்
2: ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வரேன். சிக்னலை மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டே ஹெல்மெட்டை கழட்டி மடியில் வைக்கிறீங்க, ஃபோன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்க விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு எடுங்க.
3: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
1: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதப்பா தம்பி.
2: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டலாமா?
3: செல்போன் பேசி வண்டி ஓட்டாதீங்க.
4: ஏங்க, செல்போன் வந்தா வண்டியை ஓரமா நிறுத்திட்டு அப்புறம் பேசிட்டு போக வேண்டியதானே?
0: செல்போன் பேசிட்டு யாராவது வண்டி ஓட்டுவாங்களா?
1: அதெல்லாம் இருக்கட்டும், செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்க, ஓரமா நின்று பேசுப்பா.
2: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்கப்பா.
4: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நிறைவடைகிறது எனக்கு பிடித்த பாடல். இனி கேட்கலாம் 11 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். அதிக நாள் நாட்டின் பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு உலகத் தலைவர்கள், மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமரின் இந்த சாதனைக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 84. பாரதி ராஜாவின் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தினார். அவரது உடலுக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்கள் இறுதி அஞ்சலி செலுத்தினர். அவரது இறுதிச் சடங்கு அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. கடலூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு செய்தார். ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தி ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்க ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 3,200 ரூபாய் குறைந்து 110,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சோத், பி வி சிந்து, தன்வி சர்மா, இஷா பருவா ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 11:02:26. இனி வர அடுத்த ஒரு மணி நேரம் நாம கேட்டு ரசிக்க இருப்பது மதுரத்தென்றல். சூப்பரான அட்டகாசமான பாடல்கள் தர நான் ரெடியா இருக்கேன் சுந்தரி. மதுரத்தென்றல்ல முதல்ல வர பாடல் நானும் ஒரு தொழிலாளி திரைப்படத்திலிருந்து எஸ்.பி. பாலசுப்ரமணியம், எஸ். ஜானகி குரல்ல அருமையான பாடல் இது.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 11:18:26 நொடிகளில் இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி தரும் மதுர தென்றல் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சிப்பிக்குள் முத்து திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரலில் மீண்டும் அழகான பாடல்.

0: எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்னு ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
1: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்கிற மாதிரி சாப்பிட்றதுக்கு டைம் எங்கக்கா இருக்குது?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டாக எந்திரிச்சு அறக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில் எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமாக செஞ்சு நிதானமாக கிளம்பி நிதானமாக சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

பையா, சலா சலா பையா, கொடுப்பது கொடுத்துட்டு

கேட்டு முடிச்ச அந்த பாடல் தர்ம தேவதை திரைப்படத்திலிருந்து. பாடல் ஒலித்து சென்ற நேரம் 11:40. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலி வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கண்ணீர் ஆசை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் குரலில் பாடல் கேட்கலாமா?

0: யாருப்பா பேசுறது?
1: வணக்கம், நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்வொர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
0: என்ன தாயி தசு புசுர பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா. என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 100,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
0: 100,000 ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 100,000 ரூபாய் இப்பயே கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா இல்ல நானே நேர்ல வரணுமா சொல்லுதாயி?
1: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரம் வண்ணுதாயி, நிறைய செலவு இருக்கு.
1: சரி பாட்டி, பண்ணிரலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 100,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: ஆத்தடியாத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் இங்க போக என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அத எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுகத்தா?
1: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயி. போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்பிடு வேத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற. என்ன
1: பாட்டி? பாட்டி
0: ஆத்தடியாத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருக்கிட்ட?
2: பாட்டி
1: தேவையற்ற ஸ்பாம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக்கொள்ள வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நேரம் 11:48. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியலை வரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்கிறது மதுரை தென்றல் நிகழ்ச்சியில். அடுத்ததாக பகல் நிலவு திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல் வந்துக்கிட்டே இருக்குது காற்றலைகளில்.

எல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.

0: உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
1: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
2: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
1: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
2: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
1: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
3: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
2: அடியாத்தி இம்புட்டு சொல்றியலே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
1: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
2: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
3: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸில் மதுரை தென்றல் நிறைவடைகிறது. நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் சுந்தரி. நன்றி நேர்களே.

நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல் 12:10 இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் ஜெயா மற்றும் விஜயா அவர்களின் பாடல் இசைக்க கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல். 12:50 மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 1:10 எண்ணுயிர் தோழி. இன்றைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் வாங்க பேசலாம் பகுதியில் நிற்காமல் ஓடுகிறேன். இதில் பன்முக திறமையாளரான பத்திர எழுத்தாளர் உ ஜெயசுதா அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் க சோபனா அவர்கள். தொடர்ந்து இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம் பகுதியில் வெள்ளி போல் பளபளக்கும் பாதரசம் பற்றிய தகவல் உங்களுக்காக பகுதியில் மன ஆரோக்கியமே. இதில் பெண்களின் மனநலனுக்காக ஆலோசனைகள் வழங்குபவர் மனநல ஆலோசகர் அம்பிகா பொன்ரதன் அவர்கள். 1:45 மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளி அஞ்சல். 1:55 பாரதியார் பாடல். 2 மணிக்கு ஆங்கிலத்து செய்திகள், டெல்லி அஞ்சல். 2:15 மதுரத்தன்றல் திரைசை பாடல்கள் கேட்கலாம். இரண்டு 40 விளையாட்டு அரங்கம். விளையாட்டு போட்டி வர்ணனையாளர் ஆர் பட்டாபிராமன் அவர்களுடன் நேர்முகம் சென்னை அஞ்சலாக இடம்பெற கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3 மணிக்கு பகல் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் மாலை 5:27 குறளமுதம் 289 ஒளிபரப்பு ஆரம்பம். 5:30 மதுரத்தென்றல் திரையிசை பாடல். 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 ஒருபட பாடல்கள். இன்றைய ஒருபட பாடல் நிகழ்ச்சி தம்பிக்கு எந்த ஒரு திரைப்படத்திலிருந்து பாடல்கள் இசைக்க காத்திருக்கின்றது. 6:10 மாலை 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:40 மதுரத்தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரத்தென்றல். 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் வி கார்த்திகேயன் அவர்கள். இரவு 7:10 சிறப்பு தொடர் நிகழ்ச்சியாக டெல்லி அஞ்சலாக இடம்பெற கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும். தோட்டக்கலை பயிர்களில் உயர் விளைச்சலுக்கான தொழில்நுட்பங்கள் குறித்து தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டக் வேளாண்மை அறிவியல் மைய தோட்டக்கலைத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி ராஜாராமன் அவர்கள் தரும் தகவல்கள் பகுதி 1 இடம்பெற கேட்கலாம். தொடர்ந்து வேளாண் தகவல்கள், விடைபெறும் முன் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல். 8:05 மதுரத்தென்றல் திரைசை பாடல்கள். 8:30 இது நம்ம ஏரியா. இதில் உலகின் சிறந்த பாரம்பரிய இடங்களின் சிறப்புகள் குறித்து தகவல் வழங்குகிறார் மாணவி எம் சரண்யா. புவி வெப்பமயமாவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து உரை வழங்குகிறார் மாணவி எஸ் ராமலட்சுமி அவர்கள். 7:45 மதுரத்தென்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 9:15 செய்திச் சுடர் சென்னை அஞ்சல். 9:30 அரங்கிசை. பி பார்த்தசாரதி வீணை, டாக்டர் கே அசோக் மிருதங்கம், கே பி ஹரிஹரன் அவர்களின் கட்டம் இடம்பெற கேட்கலாம். 10:45 நட்சத்திர கீதங்கள். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 11:10 அன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. இதுவரை கேட்டது இன்றைய நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் ஆகும். நேர்களை இனி கேட்கலாம் 12:05 ஆங்கிலத்து செய்திகள், டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள் நேர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி, மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:10. இனி கேட்கலாம்
2: ஆகாஷ்வாணி மதுரை இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் ஜெயா மற்றும் விஜயா அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஏதா உன்னாரா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, கல்யாணி ராகம், ஆதி தாளம்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இனி கேட்கலாம் 12:40 தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டில் இயற்கை எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதிராஜா உடல்நலக் குறைவால் சென்னையில் இன்று காலமாக

0: ஆனால் அவருக்கு வயது 84. போர்ச்சுகலுடனான நல்லுறவை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக மத்திய அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கடந்த 2014 ஆண்டு மே மாதம் 26 பிரதமராக பதவியேற்ற திரு நரேந்திர மோடி இன்றுடன் 4,399 நாட்கள் தொடர்ந்து பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ளார். நாட்டின் முதலாவது பிரதமர் ஜவஹர்லால் நேரு 4,398 நாட்கள் பிரதமராக பதவி வகித்திருந்தார். பிரதமரின் இந்த சாதனை குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், மக்களின் நம்பிக்கை பெற்ற தலைவர் என்ற பெருமையை திரு நரேந்திர மோடி பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். சிறந்த நிர்வாகம், பொருளாதார வளர்ச்சி, சமூக மாற்றங்களின் மூலம் மக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை பிரதமர் செயல்படுத்தி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா, சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை நோக்கி திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு முன்னேறி வருவதாக திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், திரு நரேந்திர மோடியின் வரலாற்று சாதனை நாட்டின் வளர்ச்சிக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது என்று கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறியுள்ள அவர், 25 மக்களை வறுமை கோட்டிலிருந்து மீட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு பியூஷ் கோயல், திருமதி நிர்மலா சீதாராமன், திரு சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்ட தலைவர்களும் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். மக்களின் நலனுக்காக பிரதமர் உறுதி பூண்டிருப்பதாக கூறியுள்ள டாக்டர் எல் முருகன், இந்தியாவில் தயாரிப்போம், டிஜிட்டல் இந்தியா, சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். நாட்டில் இயற்கை எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். குழாய் மூலம் எரிவாயு இணைப்பு வழங்கும் திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக கூறியுள்ள அவர், சமையல் எரிவாயு சிலிண்டர் இணைப்பு உள்ளவர்கள் குழாய் மூலம் எரிவாயு இணைப்பு பெறுவதற்கு முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். உலகளாவிய எரிவாயு பற்றாக்குறையை அடுத்து சமையல் எரிவாயு சிலிண்டர் பற்றாக்குறை குறித்து வதந்திகள் பரப்பப்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். வதந்தி பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு ஹர்தீப் சிங் பூரி எச்சரித்துள்ளார். போர்ச்சுக்கல் உடனான நல்லுறவை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். போர்ச்சுக்கலின் தேசிய தினத்தையொட்டி அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் பவுலோ ரேஞ்சலுக்கு அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு இடையேயான பங்களிப்பு மேம்பட்டு வருவதாக கூறியுள்ள அவர், போர்ச்சுக்கலுடனான இருதரப்பு உறவை வலுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். மத்திய தொழிலாளர் நலத்துறை இணையமைச்சர் ஷோபா கரந்த்லாஜே தலைமையில் இந்திய பிரதிநிதிகள் குழு சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் நடைபெற்ற சர்வதேச தொழிலாளர்கள் மாநாட்டில் பங்கேற்றது. இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக நேபாள தொழிலாளர் நலத்துறை அமைச்சருடன் திருமதி ஷோபா கரந்த்லாஜே ஆலோசனை மேற்கொண்டார். நேபாளம் உடனான உறவுகளுக்கு இந்தியா முன்னுரிமை அளித்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். அங்கோலா, மொரீஷியஸ் உள்ளிட்ட நாடுகளின் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர்களுடனும் இருதரப்பு உறவுகள் குறித்து ஷோபா கரந்த்லாஜே ஆலோசனை நடத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 84.
1: என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா மீண்டும் மண்வாசனையோடு வருகிறேன். கிராமங்கள் எனக்கு சலிப்பதே இல்லை.

0: ஒரு கல்லை தொட்டாலும் கதை சொல்லும், ஒரு புல்லை தொட்டாலும் அதுவும் ஒரு கதை சொல்லும். முகவரையின்றி கொட்டி கிடக்கும் கடிதங்களைப் போல ஆயிரம் ஆயிரமாய் இங்கும் அங்கும் கொட்டி கிடக்கின்றன எங்கள் கிராமத்து கதைகள்.
1: திரையுலகில் அவரது பங்களிப்புக்காக மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருது அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. பாரதி ராஜா இயக்கிய முதல் மரியாதை, வேதம் புதிது, கருத்தம்மா உள்ளிட்ட திரைப்படங்களுக்கு தேசிய விருதுகளும் கிடைத்துள்ளன. 16 வயதினிலே, அலைகள் ஓய்வதில்லை உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களுக்கு தமிழக அரசின் சிறந்த இயக்குநர் விருதும் அவருக்கு கிடைத்துள்ளது.

0: அவரது மறைவுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல்முருகன் இரங்கல் தெரிவித்துள்ளார். தமிழ் திரையுலகின் பெருமைமிகு இயக்குநரும் கிராமிய வாழ்க்கையை உலக அரங்கில் எடுத்துச் சென்ற தலைசிறந்த படைப்பாளருமான பாரதி ராஜாவின் மறைவு மிகுந்த துயரத்தை அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். தமிழ் மண்ணின் மண் வாசனையையும் மக்களின் வாழ்க்கை முறையையும் உணர்வுகளையும் தமது படைப்புகள் மூலம் திரையுலகில் தனித்துவமாக பதிவு செய்து தமிழ் சினிமாவிற்கு புதிய பரிமாணத்தை உருவாக்கியவர் பாரதி ராஜா என்று டாக்டர் எல் முருகன் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். பாரதி ராஜாவின் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தினார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்களும் திரையுலகினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அவரது இறுதிச் சடங்குகள் அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி உறுப்பினர்களின் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு 12 ஆண்டுகளை நிறைவு செய்ததை அடுத்தும், மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து அவர் சாதனை படைத்துள்ளதை அடுத்தும் இக்கூட்டம் நடைபெறுகிறது. பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அனைத்துக் கட்சி பிரதிநிதிகள் இதில் பங்கேற்கவுள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளும் 22 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்களும் இக்கூட்டத்தில் பங்கேற்கும். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான திட்டங்கள் குறித்தும் பிரதமரின் தொலைநோக்கு பார்வை குறித்தும் இதில் முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது. ஆப்கானிஸ்தானில் குனார் கோஸ்ட் மாகாணங்களில் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலுக்கு தாலிபான் செய்தி தொடர்பாளர் சபீஃபுல்லா கண்டனம் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் வீடுகளில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தான் வான் எல்லையை தாண்டி நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் மனித நேயத்திற்கு எதிரானது என்று அவர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நாடுகளுக்கிடையே கடந்த சில மாதங்களாக எல்லைப் பகுதியில் பதற்றம் நிலவி வருகிறது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 21-11 என்ற செட் கணக்கில் பெருவின் லூசியா காஸ்டிலோவை வென்றார். இப்போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சு, தன்வி ஷர்மா, இஷா பருவா ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் ராவத், மணிஷா இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. கார்டிஃபில் இப்போட்டி பிற்பகல் மணி 2:30 தொடங்குகிறது. சாக்ரப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் தகுதிச் சுற்று முதல் ஆட்டத்தில் இந்தியாவின் மணிகா பத்ரா, சுஜிதா முகர்ஜி ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டில் இயற்கை எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 84. போர்ச்சுகல் உடனான நல்லுறவை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக மத்திய அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50:25. மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் இன்று முதல் வரும் 13ஆம் தேதி வரை தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி

வெளிக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் இன்றும் நாளையும் தெற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை மறுநாள் அதாவது 12 மற்றும் 13 ஆகிய தேதிகளில் அந்தமான் கடல் பகுதிகள், தெற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆகவே அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். தொடர்வது மெல்லிசை. திருச்சி லோகநாதன், எல் கிருஷ்ணன் பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: சீக்கிரம் டிஃபன் பேக் பண்ணுங்க ராஜு, மொபைல வை.
2: அக்கா பேங்கோட நம்பர் வேணும், ரீஃபண்ட் வரல. கிடைச்சிருச்சு, இப்பவே கால் பண்றேன்.
1: நம்பரை சரி பார்க்காமலையா? மோசடிக்காரங்க பெரும்பாலும் பேங்கோட போலி வெப்சைட் போலி நம்பர் மூலம் பணத்தை ஏமாத்தி பறிக்கறாங்க.
2: அப்ப சரியான நம்பர்
1: பேங்கோட ஆபீஷியல் வெப்

0: வெப்சைட் அல்லது கார்டுல இருக்கும்.
1: அக்கா நீங்க காப்பாத்திட்டீங்க.
0: வேலையில இருந்து இல்ல.
1: ஆமா, RBI சொல்கிறது
0: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.

0: நம்ம ஊருக்குள்ள காலக்கையன் பூத்துட்டா அவன் ஏதோ சொல்ல போறான். நம்மள வாப்பு கேப்போம்.
1: அதாவது அவர் என்ன சொல்ல வர்றார்னா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
2: டேய், அந்த காலக்கைய ஏதோ சொல்றேன், ஆனா இந்த பிள்ளை வேற ஏதோ சொல்லுதுன்னு
3: நினைக்கிறேன்டா.
1: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க. அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா.
3: அதாவது
1: ஆகாஷ்வாணி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
3: ஆமாங்க.
4: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
5: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
6: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
5: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
4: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
5: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
6: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
5: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
4: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
5: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
6: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழை இல சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் இல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
5: இப்பதாங்கா எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
4: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
7: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
8: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
9: உங்க உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
10: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இனி கேட்கலாம் 1-5 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

0: வணக்கம் நேர்களே, இன்னைக்கு வாங்க பேசலாம். பக்கத்துல நாம சந்திக்கவிருக்கும் நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா, நிற்காமல் ஓடுகிறேன் என்ற வரிகளுக்கிணங்க தன்னால் முடிந்தவரை தனக்கு கிடைத்த ஒவ்வொரு மணித்துளிகளையும் பயனுள்ள நேரமாக மாற்றி பல திறமைகளை தனக்குள் கொண்டு செயல்படுத்தி வரும் பத்திர எழுத்தாளர் யு ஜெயசுதா அவர்கள். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்களை பத்தி ஒரு சுருக்கமான அறிமுகம் கொடுங்க மேம்.
1: ஜெயசுதா, பன்முகவியலாளர், திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்துல இருந்து பேசுறேன். நான் ஒரு ஆசிரியர், முதல்ல கணித ஆசிரியர், கணினி ஆசிரியர், ஆன்மீக சொற்பொழிவாளர், பட்டிமன்ற பேச்சாளர், பத்திர எழுத்தாளர், பல உயர்ந்த மலைகளை ஏறக்கூடிய ஒரு மங்கை. பல மாணவர்களுக்கும் இல்லத்து அரசிகளுக்கும் பெண்களுக்கும் என்னால் முடிந்த கவுன்சிலிங் செய்து கொண்டிருக்கின்றேன். மேலும் பல கலைத்துறைகளை அழகாக வர்ணம் பூசி வண்ணமயமாக அவர்களுடைய வாழ்க்கையில் எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கேரக்டர். களிமண் நகைகளை நம்மளுடைய அலங்காரமாக எனக்கு பிடித்த மாதிரி நான் செய்து கொண்டும் அதை பல பேருக்கு பாடங்களாக சொல்லி கொடுத்தும் வந்துட்டுருக்கேன். எல்லாவற்றுக்கும் மேலே ஒரு நல்ல குடும்ப பெண், அவ்வளோதான்.
0: கடைசியில் வந்து ரொம்ப அருமையாக சொன்னீங்க, எல்லாத்தையும் விட வந்து இதுதான் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லி ஒரு குடும்ப பெண்ணாகவும் நான் வந்து பணிபுரிஞ்சிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப அருமையாக சொன்னீங்க. சரி, இப்போது எல்லாருமே வந்து பார்த்து பயப்படுற அந்த ஒரு கணிதத்தை நீங்கள் எப்படி தேர்வு பண்ணீங்க? அதுக்கு உங்களுக்கு தூண்டுதலாக இருந்தது யார்?
1: முதல் குரு என்னுடைய அம்மா. என் அம்மா தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அதே நேரத்தில் என்னுடைய 10th மார்க் வந்து எல்லா சப்ஜெக்டை விட 196 கணிதத்தில். அந்த கணிதம் அப்போ தான் எனக்கு தெரிந்தது, ஏன் எனக்குள்ளே இவ்வளோ திறமைகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 12th பயோ மேக்ஸ் எடுத்தேன், அப்புறம் பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் எடுத்தேன். ஸோ இந்த மாதிரி தான் என்னுடைய தேர்வு மதிப்பெண்கள் தான் என்னைய யாருன்றதை காமிச்சது.
0: அதாவது நீங்கள் சொன்னீங்கல்ல, நானே வந்து மார்க் எடுக்கும்போது தான் எனக்கே வந்து நான் இவ்வளோ நல்ல மேக்ஸ் போடுவேனா அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சுன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் அந்த கணிதம் பாடம் வந்து விரும்பி படிக்கவே நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லையா? அப்போது அந்த கணிதத்தை பார்த்து பயப்படுற மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
1: கணிதத்தை பார்த்து பயப்படுற மாணவர்களுக்கு ஒரு சகோதரியாக, ஒரு தோழியாக நான் என்ன சொல்கிறது அப்படின்னா, முதல் பயப்படாதீங்க, மனசை ஒருநிலைப்படுத்துங்க. உங்கள் கவனத்தை வந்து ஒரே நோக்கத்தோட, அதே பார்வையோட ஃபார்முலாஸை ரிப்பீட் பண்ணிவிட்டு ரீகால் பண்ணி ரிவிஷன் பண்ணி அந்த பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் கணிதம் நம்மளை தேடி வரும். நம்ம அதை பார்த்து பயப்படணும்னு அவசியமே இல்லை. கணிதம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒன்று. எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே அதுக்கு தீர்வு காணக்கூடிய அழகான ஒரு மனப்பான்மையை நமக்குள்ளே ஏற்படுத்தும். அந்த கணிதம் கற்றவர்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனோதைரியத்தோடு இருப்பாங்க. கணித ஆசிரியர்களை பார்த்தாவே சில பயப்படுவாங்க. பயப்பட தேவையில்லை. மேக்ஸ் போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதை பார்த்து பயப்படணும்னு அவசியமே இல்லை.
0: அதாவது கணித ஆசிரியர் பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை, அவங்களுக்கும் வந்து ரொம்ப ஸ்வீட்டானவங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி இப்போ உங்களோட ஆசிரியர் பணியில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்னென்ன?
1: ஆசிரியர் பணி வந்து எனக்கு பல அனுபவங்களை கொடுத்தது. மாணவர்களை நேசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்தது. அவங்க மனப்பக்குவம்லாம் நான் புரிஞ்சிக்க முடிஞ்சது. இந்த ஆசிரியர் அனுபவம் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தது அப்படின்னா, எல்லாத்தையுமே சமநிலையோட பார்க்கணுன்ற ஒரு எண்ணத்தை கொடுத்தது. ஒவ்வொரு மாணவர்களையும் ஒரு உள்ளார்ந்த ஒரு திறமை இருக்கு. அந்த திறமையை கண்டறிஞ்சு அவங்கள அந்த திறமைக்கு ஏற்ற மாதிரி உயர்ந்த இடத்துக்கு வளர்க்குவதற்கான நம்ம அனுபவத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை வந்து எனக்கு கொடுத்தது. ஒவ்வொரு டீச்சராக இருந்தேன்னா பொறுமையை கத்துக்கிட்டேன். ரெண்டாவது, தினமும் நான் படிக்க கத்துக்கிட்டேன். நான் டெய்லி என்னை வந்து படித்தா மட்டும்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அட்வான்ஸ் லெவல் டெக்னாலஜியும் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எடுத்துகிட்டு போக முடியும். நான் முன்னாடி படித்ததை வச்சுட்டு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு இல்லாமல், ஒரு ஆசிரியராக எனக்குள்ளே நான் உருவாக்கிக்கிட்டதுன்னா, தினமும் நானும் ஒரு மாணவியாக பாடங்களை வந்து கற்றுக்கொண்டே போனேன். இன்னைக்கு கிளாஸில் அவங்களுக்கு எளிமையான முறையில் எப்படி கற்றுக் கொடுக்கலாம், முதல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக போனேன். ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், புன்னகையோடு இருக்கணும், அவங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிளாஸ் ரூம்லாம் பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம கொடுக்கணும். உள்ள கிளாஸ் ரூம் போனோடனே என்ன வந்து வளைஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை இந்த ஆசிரியர் பணியில நான் கத்துக்கிட்டேன். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துல கொண்டு வரணும்ன்ற ஒரு பெரிய கனவுகளோட அவங்களோட நான் வளர்ந்துருக்கேன். மாணவர்கள் வந்து ஒரு பெரிய பொக்கிசம்.
0: சும்மாவா சொன்னாங்க, ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கே நம்மை அர்ப்பணி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இதுலயே வந்து நீங்க அடுத்ததான் நீங்க தேர்வு பண்ணிருக்கிறது வந்து செயல் வழி கற்றல் முறை,
1: ஸ்டெம் எஜுகேஷன் நம்ம சொல்லுவோம். இந்த ஸ்டெம் எஜுகேஷன்

0: எப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு புத்தகத்தை பார்த்து பார்த்து படிக்கிற அந்த ஒரு மைண்ட் செட்ல இருந்து அவங்க கொஞ்சம் மாறிட்டாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். அப்ப அவங்களுக்கு ஒரு சயின்ஸா இருக்கலாம், மேத்தமெட்டிக்ஸா இருக்கலாம், எதுவா இருந்தாலுமே அவங்க செயல்வழிப்படுத்தணும். அவங்களா இன்வால்மெண்டோட அந்த ஒரு விஷயத்த செஞ்சு, ஓ இதை செஞ்சா இதனால இது கிடைக்குதா அப்படின்னு தெரிஞ்சு அந்த விஷயத்த அவங்க பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப பனிக்கட்டி மழை பெய்யுதுன்னு நம்ம சொல்றோம். அந்த பனிக்கட்டி மழை எப்படி பெய்யுது அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க. ரியலாவே வந்து உப்பு ஐஸ் கட்டி இதெல்லாம் எடுத்துட்டு வந்து பிராக்டிக்கலா செய்யும் பொழுது உடனே நமக்கு பனிக்கட்டி வருது. பனிக்கட்டியில வந்து உடனே நம்ம வந்து நீரா மாத்தலாம், இது வித்தின் செகண்ட்ல நம்மளால செய்ய முடியும்ன்றப்ப ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சயின்ஸ்ல 0°C என்ன, அதுக்கப்புறம் பனிக்கட்டியோட உரைநிலை என்ன, இப்படி எல்லாமே சயின்ஸா நம்ம கொஸ்டின் கேட்க கேட்க அவங்களே ஆன்சர் பண்ணிடுவாங்க. சொல்ல போனா அவங்களே நமக்கு லெசன் எடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய படைப்பாற்றல் திறன் வெளிப்படும். அந்த எஜுகேஷன் வந்து அவங்க வந்து ரொம்ப விரும்பி படிப்பாங்க. இன்னைக்கு புத்தகத்தை பார்த்து படிக்கிறதை விட அவங்க செஞ்சு படிக்கிறதுல வந்து ரொம்ப ஆசையா இருப்பாங்க. ஸோ ஸ்டெம் எஜுகேஷன் வந்து ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜினே சொல்லலாம்.
1: எதுவுமே வந்து ப்ராக்டிக்கலா பண்ணும்போது நமக்கு இன்னும் நல்லா புரியும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்டெம் எஜுகேஷன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சரி, இப்போ அடுத்து உங்களோட கலைத்துறை அப்படின்ற பயணம் வந்து எப்போ ஆரம்பிச்சிச்சு?
0: கலை பயணம் என்னுடைய அம்மா. அம்மா நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. சிறு வயதுலேருந்தே எங்களுக்கு வந்து டான்ஸு, பாட்டு, ஆன்மீக பாடல்கள்லாம் வீட்டில் வந்து பஜனை பண்ணும்பொழுது அவங்களோட சேர்ந்து பாடின ஒரு அனுபவம் இருக்குது. ரெண்டாவது, ஒவ்வொரு மேடைகளுமே என்னை ஏற்றி விடுவாங்க. சின்ன பிள்ளைகள்லேருந்தே வந்து மேடைகளில் ஏறி பேசின ஒரு பழக்கம், ஒவ்வொரு பள்ளி ஆண்டு விழாக்களில் வந்து கலந்துக்கிட்ட ஒரு விஷயம், இதுதான் என்னை வந்து கலைகள் மேலே ஆர்வத்தையும் அதிலே எனக்கு அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையுமே ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம்.
1: மேடை நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு ரொம்ப விருப்பமான நிகழ்ச்சிகள் என்ன?
0: மேடை நிகழ்ச்சி என்றாலே மேடை பேச்சு தான். மேடை பேச்சு வந்து பல நூல்களை வாசிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை எனக்குள்ளே ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம். பல நூல்களை வாசித்து வாசித்து படித்து பல அனுபவங்களை பெற்று அதை என்னுடைய குரல் ஏற்றத்தாழ்வு மூலமாகவும் என்னுடைய பாவனைகள் மூலமாகவும் மக்கள்கிட்ட வந்து பேசும் பொழுது எனக்கு பல சமூக நண்பர்கள் கிடைச்சாங்க. மேடை பேச்சுன்றது ஒரு பெரிய கலை. அந்த கலை மூலமா பல சாதனைகளை நம்ம புரியலாம். ஒரு தைரியத்தை கொடுக்கும், ஒரு மனப்பக்குவத்தை கொடுக்கும், பல அறிவு ஆற்றல்கள், சிந்தனை ஆற்றல்களை தூண்டிவிடும். அந்த இடத்திற்கு ஏற்றவாறு நம்மளுடைய உடல் பாவனை, மொழி பாவனை, குரல் பாவனை எல்லாமே வந்து மாறும். அதனால நம்மளையே வந்து ஒரு உருவாக்கக்கூடியது எது அப்படின்னா மேடை பேச்சுன்றது ஒரு சிறந்த கலை.
1: இந்த மேடை பயம் அப்படின்றது வந்து வயது வரம்புலாம் கிடையாது, எந்த வயதினருக்குமே அந்த ஒரு பயம் இருக்கதான் செய்யுது. அப்போ இது வந்து குழந்தை பருவத்திலிருந்தே அந்த பயத்தை நம்ம வந்து மாற்றணும் இல்லையா? அது குழந்தை பருவத்திலிருந்தே மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்?
0: அழகான கேள்வி. அதாவது குழந்தை பருவத்திலேருந்தே மாற்றணும் அப்படின்னா முதல் ஆசிரியர் நம்ம வீடு தான், குடும்பம் தான். குடும்பத்திலேருந்து தான் அந்த பயத்தை வந்து போக்கணும். அம்மா கிட்ட அப்பா கிட்ட முதல் அந்த குழந்தையை பேச வைக்கணும். வீடுகளில் ஒரு சின்ன மைக் மாதிரி வாங்கி கொடுத்து ஒரு ஸ்டூல் மேலே ஏற்றி பேச பழக்குங்க. எடுத்த உடனே மேடைகளுக்கு அப்படின்னு எடுத்துகிட்டு போகாமல் வீட்டில் விருந்தினர்கள்லாம் வராங்களா அவங்க முன்னாடி பேச விடுங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குரல், அப்புறம் பாரதியார் கவிதைகள், இந்த மாதிரி கண்டினியூஸாக பேச வச்சு அவங்கள மனப்பாடம் செஞ்சு சொல்ல வச்ச பின்னாடி அப்புறம் நம்மளாம் ஒரு குலுக்கல் சீட்டு போட்டு அந்த குலுக்கல் சீட்லேருந்து ஒரு தலைப்பை கொடுத்து இது நீயா பேசு அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம வீட்டில் பழக்கப்படுக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு முதல்ல பேசக்கூடிய ஒரு தெளிவு கிடைக்கும். தமிழோட அழகு பாவனைகள் அந்த குழந்தைகிட்ட ஏற்படும். தன்னை அறியாமே அது வந்து ஒரு மேடைகளை போய் பேசுறதுக்கு தன்னை வந்து உருவாக்கிக்கிறோம். அப்போதான் அந்த பயம் போகும். ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், இன்னைக்கு ஒவ்வொரு குழந்தைகிட்டையுமே பல திறமைகள் இருக்கு. பேச்சு மட்டும் இல்லை, ஓவிய கலையிலேருந்து அனைத்து கலைகளுமே இருக்குது. அதை கண்டுபிடிக்கக்கூடிய முதல் ஆசிரியர் யார் அப்படின்னா அம்மா தான். அம்மாவும் இருக்காங்க, அப்பாவும் இருக்காங்க, ரெண்டு பேருமே தான். ஆனால் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது யார் அப்படின்னா அம்மா. அப்போ அம்மா வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குழந்தைங்களோட ரொம்ப நேரத்தை செலவழிக்கணும். நேரம் செலவழித்தால் மட்டுமே நம் குழந்தைகளை பயமில்லாத ஒரு அழகான ஒரு கலைகளை வளர்க்கக்கூடிய மிகப்பெரிய மேடைகளில் அவர்களை நாம் ரசிக்கலாம்.
1: நீங்க வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்க அப்படின்னா அந்த நிகழ்ச்சியில என்னென்ன சவால்கள்லாம் நீங்க சந்திக்கிற மாதிரி இருக்கும்?
0: இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியை நாம நடத்துறோம் அப்படின்னா ஒரு காம்பேரிங்க நான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு வீட்டில் சாதாரண விசேஷ காலங்களாகவும் இருக்கலாம். நம்மளுடைய நிகழ்ச்சிகளை சந்திக்கிறது பெரிய சவால் தான். திடீர்னு நிதி பற்றாக்குறை ஏற்படலாம். நம்ம ஒரு நிதி பட்ஜெட் வச்சுருப்போம், எதிர்பாராதமாக ஒரு பட்ஜெட் வந்து நமக்கு இடிக்கும். அதை ஸ்பான்சர்ஷிப் கொடுக்குறவங்க திடீர்னு கொடுக்காமல் போகலாம், அல்லது அந்த இடத்துல ஏதோ ஒரு மாற்றங்கள் ஏற்படலாம். அந்த இடத்துலையும் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கணும். ரெண்டாவது, நேர மேலாண்மை. டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு நிகழ்ச்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து கம்ப்ளீட் பண்ணுற வரைக்குமே நம்ம வந்து அழகாக எடுத்துகிட்டு போகணும். அப்போ நிகழ்ச்சி நடத்துகிறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கணும். அவங்க வந்து பேசக்கூடிய வார்த்தைகள்

0: ஆடியன்ஸை வந்து ஈர்க்கக்கூடியதாக இருக்கணும். ரெண்டாவது நகைச்சுவையாகவும் எடுத்துகிட்டு போகணும். ஒரு நிகழ்ச்சி நடத்துறது அந்த நிகழ்ச்சிக்கு மட்டும் இல்லை, அதை ஆர்கனைஸ் பண்ணுறவங்க கையில் தான் இருக்குது. அந்த மைக் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நிகழ்ச்சி வரவேற்பாளர்களிருந்து நன்றி உரை சொல்பவர்கள் வரைக்குமே அந்த நிகழ்ச்சியை நம்ம எடுத்துகிட்டு போகணும். ரெண்டாவது நம்ம சீஃப் கெஸ்ட்டை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா சீஃப் கெஸ்ட்டை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸுமே நம்ம எடுத்து வச்சுருக்கோம். வர சீஃப் கெஸ்ட் வந்து இடையில வந்து போக்குவரத்து நெரிசல் காரணமாக நேர மேலாண்மையை வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும் பொழுது அந்த இடத்துல நம்ம அடுத்த ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி, இதெல்லாம் பெரிய சவால்கள். இப்போ கால சூழ்நிலையெல்லாம் இருக்குது, திடீர்னு மழை பெய்யும், அந்த நிகழ்ச்சி வந்து சடனாக வந்து ட்ராப் ஆகிற மாதிரி இருக்கும். அதையும் நம்ம சவாலை எடுத்து மக்களை வந்து சலசலப்பு இல்லாமல் அழகாக அந்த நிகழ்ச்சியை எடுத்துகிட்டு போகிறது தான் மிகப்பெரிய சவால். ஒரு நிகழ்ச்சின்றது ஒரு தொகுப்பாளரோட கையில் தான் இருக்குது.
1: அதாவது இப்போ நம்ம திட்டமிட்டபடி வந்து நடக்கலைனாலும் அதுக்கும் நம்ம வந்து தயாராக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை வந்து ரொம்ப அருமையாக சொன்னீங்க. பொதுவாகவே வந்து கலை நயம் அப்படின்றது வந்து ஒருத்தவங்களுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையை அழகாக்கும் அப்படின்ற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அது எந்த அளவுக்கு சாத்தியம்?
0: கலைனாலே அழகுதான். அதாவது கலை என்பது ஒரு பொழுதுபோக்காக நம்ம பார்க்கக்கூடாது. பணத்துக்காகவோ புகழுக்காகவோ

0: வந்து போக்குவரத்து நெரிசல் காரணமா நேர மேலாண்மையை வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும் பொழுது அந்த இடத்துல நம்ம அடுத்த ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி, இதெல்லாம் பெரிய சவால்கள். இப்ப கால சூழ்நிலையெல்லாம் இருக்கு, திடீர்னு மழை பெய்யும், அந்த நிகழ்ச்சி வந்து சடனா வந்து டிராப் ஆகுற மாதிரி இருக்கும். அதையும் நம்ம சவாலை எடுத்து மக்களை வந்து சலசலப்பு இல்லாம அழகா அந்த நிகழ்ச்சியை எடுத்துட்டு போறது தான் மிகப்பெரிய சவால். ஒரு நிகழ்ச்சின்றது ஒரு தொகுப்பாளரோட கையில தான் இருக்கு.
1: அதாவது இப்ப நம்ம திட்டமிட்டபடி வந்து நடக்கலைனாலும் அதுக்கும் நம்ம வந்து தயாரா இருக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து ரொம்ப அருமையா சொன்னீங்க. பொதுவாவே வந்து கலை நயம் அப்படின்றது வந்து ஒருத்தவங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையை அழகாக்கும் அப்படின்ற மாதிரி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அது எந்த அளவுக்கு சாத்தியம்?
0: கலைனாலே அழகுதான். அதாவது கலை என்பது ஒரு பொழுதுபோக்காக நம்ம பார்க்கக்கூடாது, பணத்துக்காகவோ புகழுக்காகவோ அது ஒரு மாயக்கலை இல்லை. அது வந்து ஒருத்தவங்களுடைய ஆர்வத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஆர்வம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அந்த கலை வந்து அவங்கள போய் சேரும். ஒருத்தவங்க வாழ்க்கையோட இணைந்து அந்த கலையும் பயணம் செய்யும். கலை வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரும் பொழுது அவங்க வாழ்க்கையில நேர்மறை எண்ணங்கள் தான் பிரதிபலிக்கும். அது வந்தவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து ஒரு ஆன்மீக சொற்பொழிவு கொடுக்குறேன், ஒரு மேடைகளை பேசுகிறேன், ஒரு மலைகளை ஏறுறேன் அப்படின்னா நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவேன். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கலை தான், இசையாக இருக்கட்டும், நாடகமாக இருக்கட்டும், பேச்சாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், மிக உயர்ந்த மலைகளை ஏறுவதாக இருக்கட்டும், ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஒவ்வொன்றுமே ஒரு கலை. அது ஆர்வத்தோடு நம்மளோட வாழ்க்கையோட இணைச்சி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா நம்மளோட எண்ணங்கள் வந்து புதுமையான சிந்தனைகளை தான் வெளிப்படுத்தும். நேரம் வந்து போகிறதே நமக்கு தெரியாது. அந்த கலை நம்மளோட வாழ்க்கையோட வாழ்க்கையாகவே இணைஞ்சு நம்மளோட தலைமுறைக்கு அது கடத்திட்டு போவோம். சிறப்பாக இருக்கும் கலைகள் வந்து அழகு. அது பொழுதுபோக்கல்ல, மாயம் கிடையாது, நம்மளுடைய வாழ்க்கையின் உயிரோட்டம் ஒவ்வொரு கலைகள்.
1: எப்பயுமே வந்து வெற்றி தோல்வி வந்து ரெண்டுமே இருக்கும். ஒரு சிலர் வந்து உங்களை வந்து டிமோட்டிவேட் பண்ணவங்களும் இருக்காங்க, மோட்டிவேட் பண்ணவங்களும் இருப்பாங்க. அந்த வெற்றி தோல்வியை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றதையும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன்.
0: இது வந்து இன்னைக்கு எல்லாத்துக்குமே ஒரு அழகான பதில் என்ன அப்படின்னா, சமுதாயத்தோட நம்ம வெளியில வந்து பேச வந்துட்டோம் அப்படின்னா நிறை குறைகளை பார்க்கக்கூடாது. நிறைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனது குறைகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை பெறணும். பல வெற்றிகளையும் தோல்விகளையும் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, வெற்றியை தூக்கி என்னுடைய தலையில் வைக்கிறதும் இல்லை, தோல்விகளை பார்த்து பயப்படுறதும் கிடையாது. சமயோஜித புத்தியோட என்னுடைய வாழ்க்கையை வந்து அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு போய்கிட்டே இருக்கனே தவிர, யார் என்ன சொல்லுவாங்க அந்த சொல்கிறதுக்கு நம்ம என்ன ரிப்ளை பண்ணணும் அந்த எண்ணம் என்னிட்ட இல்லை. அது இல்லாமல் இருக்கிறனால தான் என்னால் பல மேடைகளை ஏறி பேச முடியுது. இப்படி தான் நாங்கள் எங்களுடைய நேர்கொண்ட பார்வையும் அடுத்த தேடல்களும் தான் எங்களை வந்து அடுத்தடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகுது.
1: கண்டிப்பா. இப்போ நீங்க அடுத்தடுத்த தேடல் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, சோ இப்ப அடுத்தடுத்த தேடல் வந்து நீங்க தேடிட்டே போயிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஆதரவா ஒரு ஃபேமிலி பேக் போனா இருந்திருக்காங்க இல்லையா? கண்டிப்பா வந்து ஒரு பெண் சாதிக்கணும் அப்படின்னா அவங்களோட குடும்ப ஆதரவு அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா.
0: ரொம்ப ரொம்ப உயிர் மூச்சு அங்கதாங்க இருக்கு, குடும்பம் தான். இன்னைக்கு நான் கூட்டு குடும்பத்துல இருக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் கூட்டு குடும்பத்துல இருக்காங்க அப்படின்னா ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஒரு பெண் இத்தனை செயல்களை செய்கிறாள் அப்படின்னா, ஆபீஸ்க்கும் போறா, வெளியில் இருக்கக்கூடிய கலை நிகழ்ச்சிகளுக்கும் அட்டன் பண்றா, மாதத்துக்கு ஒரு முறை பல மலைகளையும் ஏறிட்டு வரா, குடும்பத்தையும் பாத்துக்கிறா அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி அவருடைய கணவரும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் தான். என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய பிறந்த விட்டு பெற்றோர்கள், புகுந்த விட்டு பெற்றோர்கள், ரெண்டு பெற்றோர்களுமே என்னை வந்து ஊக்கப்படுத்திட்டே இருப்பாங்க. நான் எப்பயாவது டல் ஆகிறேன் அப்படின்னா, ஒண்ணும் இல்லை அடுத்து பாத்துக்கலாம் இதுதானே அப்படின்னு சொல்லி நம்மள மனோபலத்தை நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய பெரியவங்க வீட்டில் வேணும். அந்த பெரியவங்க இருக்கக்கூடிய சக்தி தான் இன்னைக்கு வந்து ஒரு பெண் சக்தியா அவங்க முன்னாடி நின்றுருக்கேன். ரெண்டாவது என்னுடைய தோழர்கள், தோழிகள், சமுதாய நண்பர்கள். நாங்கள் பெரிய குடும்பம், அதாவது எனக்கு 9 பெரியம்மா, 3 மாமாங்க, அத்தனை பேருமே வந்து டீச்சர்ஸ். எல்லாருமே என்னை வழி நடத்தியிருக்காங்க, என்னை வந்து அறிவுறுத்தல் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு அண்ணாங்களும் சரி, அக்காங்களும் சரி, அண்ணன் அண்ணி, இந்த மாதிரி குடும்ப உறவுகள் வந்து ஒரு பெரிய பலம் எனக்கு. இன்னைக்கு நான் ஒரு செயல் செய்கிறேன் அப்படின்னா அவங்க எல்லாருமே என்னை கைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்னுடைய ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் இத்தனை பேர் இருக்கிறனால தான் என்னால் செயல்படுத்த முடியுது.
1: அதாவது ஒவ்வொரு பெண்ணுக்குமே வந்துட்டு அவங்களோட குடும்ப ஆதரவு ரொம்ப முக்கியம் அப்படின்னு ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்போ இந்த உங்க பேச்சை கேட்டுட்டு இருக்கிற பெண்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: பெண்ணே, முதலில் உன்னை நேசி, உன்னுடைய உடல் ஆரோக்கியம் உனக்கு ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, உடல் ஆரோக்கியத்துக்கு மேல மன ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியம் இருந்தா அந்த குடும்பத்துல மகிழ்ச்சியும் அழகான ஒரு மன நிறைவும் கிடைக்கும். ஒரு பெண் வந்து ஆரோக்கியமா இருந்தா குழந்தைங்க நல்லா இருப்பாங்க, வீட்டுக்காரர் நல்லா இருப்பாங்க, பெரியவங்க வீட்டில் இருக்கவங்க நல்லா இருப்பாங்க, ஒரு அமைதி ஏற்படும். உங்க நேரத்தை வந்து அழகா திட்டமிட்டு செயல்படுங்க. வெள்ளனை எந்திரிங்க. இத்தனை விஷயம் செய்யறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறது. இன்றைக்கி நம்ம 5 மணிக்கு எந்திரிக்கிறோன்னா கொஞ்சம் முயற்சி பண்ணி 1:30 மணிக்கு முன்னாடி எந்திரிக்க பழகுங்க. அப்புறம் 1:30 மணிக்கு முன்னாடி எந்திரிக்க பழகுங்க. உங்களுடைய

0: வாழ்க்கையில தினமும் உடற்பயிற்சி செய்யுங்க. ரெண்டாவது, எல்லாத்துக்கும் மேல அமைதியாவும் புன்னகையோடும் அந்த இடத்த விட்டு நகரத்துக்கு பாருங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அமைதியும் புன்னகையும் தான் உங்களோட வாழ்க்கையின் முதல் வெற்றி படிகளுக்கான ஒரு சவால். அதனால எதையும் பார்த்து ஃபீல் பண்ணாதீங்க, எனக்கு மட்டும்தான் ஏன், எனக்கு மட்டும்தான் ஏன் அப்படின்னு நினைக்காம அந்த இடத்துல இருந்து அடுத்த நகர்வுக்கு நம்ம எடுத்துட்டு போறதுக்கு உன்னை முதல் மாற்றம் செய், அதன் பின்பு அடுத்தவர்களை மாற்றத்துக்கான ஏற்பாடுகளை செய். அப்ப ஒரு பெண்ணுகிட்ட மாற்றம் ஏற்பட்டால் அந்த குடும்பத்துக்குள்ள மாற்றம் ஏற்படும். அந்த குடும்பத்துக்குள் மாற்றம் ஏற்படும் பொழுது சமுதாயத்தில் மாற்றம் ஏற்படும். அந்த சமுதாயத்தில் மாற்றம் ஏற்படும் பொழுது அந்த நாட்டிலே ஒரு மாற்றம் ஏற்படும். ஆகவே ஒரு பெண் தான் எல்லாவற்றுக்குமே அடிப்படை. அந்த பெண் தன்னை ஆரோக்கியமாகவும் மன அமைதியுடனும் மன மகிழ்வுடனும் வாழ்வதற்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் ஒவ்வொரு பெண்ணுக்குமே நான் சொல்லக்கூடிய அழகான ஒரு செய்தி.
1: அதாவது கல்வி மட்டும் இல்ல, கலை, சமூக அக்கறை, பெண்கள் முன்னேற்றம், இப்படி பல துறைகள்ல உங்களோட பயணம் வந்து மென்மேலும் வளர எங்களோட வாழ்த்துக்கள்.
0: நன்றி, நன்றி.
1: இதுவரை நிற்காமல் ஓடுகிறேன், இதில் பத்திர எழுத்தாளர் யு ஜெயசுதா அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.

0: அடுத்ததா என் நாளின் சிறப்பு. இதில் ஜூன் மாதம் 10ஆம் தேதியான இன்றைய சிறப்புகள்.
1: ஜூன் 10ஆம் தேதியான இன்று தேசிய மூலிகைகள் மற்றும் மசாலா தினம். சமையலில் பயன்படுத்தப்படும் நறுமண மூலிகைகள் மற்றும் மசாலா பொருட்களின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் தினமாக இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
2: இந்த போரப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.

அடுத்ததா தெரிந்து கொள்வோம் பக்கத்தில் வெள்ளி போல் பளபளக்கும் பாதரசம் பற்றிய தகவல். பாதரசம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு அதோட பளபளப்பு தன்மையும் நீர்மத்தன்மையும் தான் முதல்ல ஞாபகத்துக்கு வரும். இந்த பாதரசம் ஸ்பெயின், இத்தாலி, அமெரிக்காவின் கலிபோர்னியா ஆகிய இடங்கள்ல அதிகமா கிடைக்குமா. சின்ன பார் என்று சொல்லும் சல்ஃபைட அடுப்புல வச்சு வறுக்கும் போது அதில் உள்ள கந்தக ஆக்சைடா மாறிடுமா. அப்போ தனியா பிரிகிற பாதரசத்தை காற்றில்லாத வெற்றிடத்துல வச்சு வடிகட்டி சுத்தம் செய்வாங்களாம். அதுக்கப்புறமா செங்குத்தா நிக்கிற களிமண் குழாயில இத செலுத்தி குளிர வைக்கும் போது அந்த குழாயோட அடியில தண்ணியில போய் தங்கிடுமா. அத ஒரு துணியில வச்சு வடிகட்டி கிடைக்கிறது தான் சுத்தமான பாதரசம். இதுவரை பாதரசத்தை எப்படி தனியா பிரிச்சு எடுக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பாதரசம் எந்தெந்த இடங்கள் எல்லாம் பயன்படுத்தப்படுது அப்படின்னு பாப்போமா. நீர்ம ஆராய்ச்சி கூடங்கள்ல காற்றோட அழுத்தத்தையோ வெற்றிடத்தையோ அளக்க இந்த பாதரசம் தான் பயன்படுத்துறாங்களாம். சோடியம் குளோரைட மின்சார பகுப்பு மூலமா குளோரினாவோ அல்லது சோடியமாகவோ பிரிக்கிறதுக்கு ஒரு மின் துருவமா இந்த பாதரசம் பயன்படுத்தப்படுதான்.

0: அது மட்டும் இல்ல, கார்ல இருக்கக்கூடிய மின்சார சேமிப்பு கலன்கள்ல EM ஆக்சைடை பயன்படுத்துற மாதிரி பாதரசம் பாதரச ஆக்சைடை பயன்படுத்துறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இப்போலாம் ஒளி விளக்குகள் மூலமா விளம்பரங்கள் செய்யறத நிறைய இடங்கள்ல பாத்திருப்போம் இல்லையா? ஆனா அதுலயும் பாதரச ஆவிதான் அந்த ஒளி விளக்குகளுக்கு பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நீல நிறங்கள்ல வெள்ளை கோடுகளால் படம் வரைகிறதுக்கும் இந்த பாதரசம் தான் பயன்படுத்தப்படுதான். இதுல நாம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, என்னதான் இந்த பாதரசம் இவ்வளோ இடங்கள்ல பயன்படுத்தப்பட்டாலும் இது நச்சுத்தன்மையுள்ள ஒரு உலோகம்ன்றனால இதை கையாளும் போது அதிக கவனமா இருக்கணுமா. நிகழ்ச்சியின் நிறைவான உங்களுக்காக பக்கத்தில் மன ஆரோக்கியமே, இதில் பெண்களின் மனநலனுக்காக ஆலோசனை வழங்குபவர் மனநல ஆலோசகர் அம்பிகா பொன்ரதன் அவர்கள்.
1: குழந்தைங்க கிட்ட இப்போ இருக்கிற ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஜெட்ஸ் அடிக்ஷன், அது டேபோ இல்லை மொபைலோ அதை பார்த்துட்டே இருக்கிறது, இல்லை அதில் கேம் விளையாடுறது அப்படின்ற மாதிரியானது. எந்த குழந்தையும் வந்து தானாக ஒரு கேஜெட்டை எடுத்துட்டு அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பழகிறது கிடையாது. அதை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறதே யாராக தான் இருக்கும் அப்படின்னா பேரண்ட்ஸ் தான். பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்போ பாரு மொபைல் வச்சுட்டே இருக்கு, எப்போ பாரு கேம் விளாண்டுட்டே இருக்கு அப்படின்னு. ஸோ அதை நம்ம கொடுத்ததே நம்ம தான். பட் அதுக்கப்புறம் குழந்தைங்களை நம்ம தப்பு சொல்கிறதுன்றது கரெக்டான விஷயம் கிடையாது. ஒரு சாப்பாடு ஊட்டணுமா, உடனே வந்து மொபைலில் வந்து ஒரு ரைம்ஸை போட்டு விட்டு ஒரு பாட்டை போட்டு விட்டு சாப்பாடு ஊட்டுறாங்க. அண்ட் வெளியே போயிருக்கோம் அப்படின்னு இருக்கிறப்போ குழந்தைங்க அமைதியாகணும் அப்படின்னு சொன்னாலும் மொபைலில் நம்ம கையில் கொடுத்து பார்க்க கொடுத்துட்றோம். ஸோ நம்மளோட வேலை முடிகிற வரைக்கும் குழந்தை அமைதியாக இருக்கணுன்றது மட்டும்தான் நம்மளுடைய எண்ணமாக அப்போ இருக்கே தவிர, அந்த குழந்தை கையில் நம்ம இந்த மொபைல் கொடுக்கறதுனால குழந்தைக்கு எந்த விதமான பாதிப்பு வரும்ன்ற எண்ணம் நமக்கு இருக்கிறது கிடையாது. இன்னொன்று, பேரண்ட்ஸ் தான் வந்து மிகப்பெரிய ரோல் மாடல் குழந்தைங்களுக்கு. ஸோ அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை பார்த்து அப்சர்வ் பண்ணி தான் குழந்தைங்களும் பண்ணுவாங்க. ஸோ குழந்தைங்க முன்னாடி வீட்டில் இருக்கிறப்ப அம்மாவோ அப்பாவோ மொபைலோட யூசேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக குழந்தையும் வந்து அந்த யூசேஜை அதிகப்படுத்த தான் செய்யும். ஸோ வீட்டில் இருக்கிறப்போ வீட்டில் இருக்கிறவங்களோட பேசி விளையாடி தான் இருக்கணும், மொபைல் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அம்மாவும் அப்பாவும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தையும் அந்த கேட்ஜெட்டை தொடாமல் அவங்களோட பேரண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு குவாலிட்டி டைமாக நல்ல விளையாண்டு நல்ல எனர்ஜெட்டிக்காக நல்ல ஒரு ஆரோக்கியமான சந்தோஷமான குழந்தையான்னு இருக்கும். ஸோ குழந்தைங்க கிட்ட நம்ம மிஸ்டேக்ஸை சொல்கிறப்போ நம்மக்கிட்ட அந்த மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே குழந்தைங்க கிட்டே இருக்கிற மிஸ்டேக்கையும் ஆட்டோமேட்டிக்காக கரெக்ட் பண்ணுறதுக்கு முடியும். இன்னொரு ஒரு பிரச்சனை குழந்தைங்கிட்ட நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, என் குழந்தை வந்து நான் சொல்கிற பேச்சை கேட்குறதே இல்லைன்றது ஒரு பெரிய பிரச்சனையானு இருக்குது. ஸோ உங்கள் குழந்தை நீங்கள் சொல்கிறத கேட்கல அப்படின்னு சொன்னால் பிரச்சனை எங்கே இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த அம்மாக்கும் அப்பாக்கும் தான். அம்மா ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்பா வந்து சரின்னு சொல்லணும். அதே மாதிரி அப்பா வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறப்போ அம்மா வந்து சரின்னு சொல்கிறாங்க. இதைத்தான் அந்த குழந்தை பார்த்து வளர்ந்து வருது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த அம்மா அப்பா சொல்கிறத அந்த குழந்தை கேட்கும். ஏன்னா எந்த ஒரு குழந்தைக்காக இருந்தாலும் அவங்க அம்மா தான் வந்து ரொம்ப பெரிய ஸ்ட்ராங் லேடி, அண்டு அவங்க அப்பா தான் வந்து ஒரு பெரிய சூப்பர் ஹீரோவான்னு இருப்பார். எல்லா குழந்தைங்களும் அப்படி தான் பார்ப்பாங்க, அவங்கள அட்மையர் பண்ணி தான் வந்து குழந்தைங்க வருவாங்க. ஸோ நம்மளோட அப்பாவே வந்து அம்மா சொல்கிறத கேட்குறாரு, அப்போ நம்மளும் அம்மா சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு அந்த குழந்தை பழகிறோம். அதே மாதிரி நம்ம அம்மாவே வந்து அப்பா சொல்கிறத கேட்டு நடக்கிறாங்க, அப்போ நம்மளும் வந்து அப்பா சொல்கிறத கேட்டு நடக்கணும்னு அந்த குழந்தைக்கு அந்த பழக்கம் வரும். ஸோ உங்கள் குழந்தை நீங்கள் சொல்கிறத கேட்கல அப்படின்னு சொன்னால் உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனைன்றதுன்னு பாருங்கள். அதை ஃபஸ்ட்டு சார்ட் அவுட் பண்ணி குழந்தைங்க முன்னாடி சொல்கிறத கேட்டு நீங்கள் நடந்தீங்க அப்படின்னு சொன்னாலே குழந்தைங்க நீங்கள் சொல்கிற வார்த்தைகளை கேட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இனி கேட்கலாம் 1:45 மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 4,399 நாட்கள் தொடர்ச்சியாக பணியாற்றி இந்திய வரலாற்றில் நீண்டகால சேவையாற்றும் பிரதமர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். பிரதமரை பாராட்டி மத்திய அமைச்சரவை இன்று தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் திரு விஜய் இன்று டெல்லி சென்றடைந்தார். பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக்குறைவால் இன்று காலமானார். ஆஸ்திரேலியன் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு பி.வி. சிந்து, மாளவிகா பன்சோ, இஷா ராணி, தன்வி சர்மா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நம் நாட்டில் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு 12 ஆண்டுகள் தொடர்ச்சியாக நீண்டகாலம் பணியாற்றிய பெருமையை பிரதமர் திரு நரேந்திர மோடி பெற்றுள்ளார். 2014 ஆண்டு மே

0: 26ஆம் தேதி பிரதமராக பொறுப்பேற்று 4,399 நாட்கள் தொடர்ச்சியாக பணியாற்றி இந்திய வரலாற்றில் நீண்டகால சேவையாற்றும் பிரதமர் என்ற சாதனையை அவர் படைத்துள்ளார். பிரதமரின் இந்த சாதனைக்கு பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நவீன் வாழ்த்து தெரிவித்ததோடு பிரதமரின் சீரிய தலைமையில் 25 கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் கடந்த 12 ஆண்டுகளில் அனைத்து சமூக மக்களும் வளர்ச்சி பெற்றுள்ளதாகவும் புகழாரம் சூட்டினார். பிரதமரின் ஆட்சியில் பெண்கள் ஆளுமை பெற்றுள்ளதாகவும் அவர் எடுத்துரைத்தார். மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, டாக்டர் ஜெய்சங்கர், திரு பியூஷ் கோயல், திருமதி நிர்மலா சீதாராமன், திரு சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்ட அமைச்சர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். பிரதமரின் 12 ஆண்டுகால நிறைவையொட்டி புதுடெல்லியில் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியின் சிறப்பு கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளும் தலைவர்களும் பங்கேற்கின்றனர். பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்களும் இதில் கலந்து கொள்கின்றனர். தேசிய வளர்ச்சி கட்டமைப்பு திட்டங்கள், 2027ஆம் ஆண்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவை முன்னெடுத்து செல்வது ஆகியவை குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட உள்ளது. நாட்டின் நீண்டகால பிரதமராக தொடர்ச்சியாக சேவையாற்றி வரும் திரு நரேந்திர மோடியை பாராட்டும் வகையில் மத்திய அமைச்சரவை இன்று தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. அமைச்சரவை கூட்டத்திற்கு வந்த பிரதமரை பாராட்டும் வகையில் அமைச்சரவை உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். தொழில்துறை தலைவர்களும் பிரதமருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளனர். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சீர்திருத்தங்கள், இலகுவான வர்த்தகம், கட்டமைப்பு முதலீடுகள், வர்த்தகத்தை விரிவுபடுத்தியது, நிதி கட்டமைப்பை வலுப்படுத்தியது, உலகளாவிய உற்பத்தி சூழலுக்கு வளர்ச்சி பெற்றது போன்றவற்றால் நாட்டின் பொருளாதாரம் பிரதமரின் தலைமையில் மேம்பட்டுள்ளதாக தொழில்துறையினர் புகழாரம் சூட்டினர். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக இன்று செல்கிறார். இவ்விரு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் வெளியுறவு அமைச்சர்களை சந்தித்து பேசும் அவர் இருதரப்பு உறவுகள், வர்த்தகம், பொருளாதாரம் உள்ளிட்ட அடுத்த கட்ட முன்னெடுப்புகள் குறித்து கலந்தாலோசிக்க உள்ளார். நாட்டின் பாதுகாப்பு கொள்முதல், சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் மற்றும் புத்தொழில் நிறுவனங்களுக்கான சோதனை நடைமுறைகள் குறித்த பயிலரங்கு நாளை புதுடெல்லியில் நடைபெறும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு உற்பத்தியில் தன்னிறைவை வலுப்படுத்தி பாதுகாப்பு படைகளுக்கும் தொழில்துறையினருக்கும் இடையே சிறந்த ஒத்துழைப்பை மேம்படுத்த இப்பயிலரங்கம் வழிகோலும் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நாளை நடைபெறவுள்ள நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் திரு விஜய் இன்று புதுடெல்லி சென்றடைந்தார். இப்பயணத்தின் போது குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத்தலைவர், மத்திய உள்துறை அமைச்சர் ஆகியோரையும் முதலமைச்சர் சந்தித்து பேச உள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவர் திருமதி சோனியா காந்தியையும் அவர் சந்தித்து பேசுவார் என தெரிகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் இன்று காலமானார். அன்னாருக்கு வயது 84. 1977ஆம் ஆண்டு 16 வயதுநிலை படத்தின் மூலம் இயக்குநராக அவர் அறிமுகமானார். கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள், நிழல்கள், அலைகள் ஓய்வதில்லை, மண்வாசனை, முதல் மரியாதை, வேதம் புதிது, கருத்தம்மா, கிழக்கு சிமையிலே, ஒரு கைதியின் டைரி உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை அவர் இயக்கியுள்ளார். திரைப்படங்களை படப்பிடிப்பு தளத்திலிருந்து இயற்கை எழில் கொஞ்சும் கிராம சூழலுக்கு எடுத்துச் சென்ற பாரதி ராஜா, "என் இனிய தமிழ் மக்களே" என்ற கம்பீரமான குரலில் திரைப்படங்களில் முகவுரை வழங்கி மக்களின் மனதில் நீக்கமர நிறைந்துள்ளார்.
1: என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய இந்த பாரதி ராஜா மீண்டும் ஒரு புதிய பரிமாணத்தில் இந்த கரிசல் பூமியை தரிசிக்க உங்களை அழைக்கிறேன். 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் பொருளாதார சமூக நிர்பந்தங்களால் மறுக்கப்பட்ட தங்கள் வாழ்க்கைக்காக நமது கிராமத்து பெண்கள் எப்படி போராடுகிறார்கள் என்பதை வெளிப்படுத்தும் ஒரு கலைப்படைப்பு தான் இந்த கருத்தம்மா.

0: 2004 ஆம் ஆண்டு நாட்டின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது அவருக்கு வழங்கப்பட்டது. தேசிய திரைப்படம், தென்னிந்திய பிலிம்ஃபேர், மாநில திரைப்பட விருதுகளையும் அவர் பெற்றுள்ளார். சென்னை நீலாங்கரை இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய் இன்று நேரில் அஞ்சலி செலுத்தினார். முதலமைச்சர் வெளியிட்ட இரங்கல் செய்தியில், பல தலைமுறை கலைஞர்களை உருவாக்கிய பாரதி ராஜாவின் பங்களிப்பு தமிழ் திரைப்பட வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என குறிப்பிட்டுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், திரைப்பட நடிகர்கள் ரஜினிகாந்த், கமலஹாசன் உட்பட பல்வேறு திரைத்துறையினர் பாரதி ராஜாவிற்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அன்னாரது இறுதிச் சடங்கு நாளை தேனியில் முழு அரசு மரியாதையுடன் நடைபெறும். தமிழ்நாட்டில் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையில் அரசு திட்டங்களின் முன்னெடுப்பு பணிகள் குறித்து இத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா இன்று ஆய்வு செய்தார். சென்னை கிண்டி சிட்கோ அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர்களுடன் துறை சார்ந்த அரசு திட்டங்கள் குறித்தும் ஒவ்வொரு திட்டத்திற்கான இலக்கினை அடைவது குறித்தும் அவர் ஆலோசனை நடத்தினார். கடந்த ஆண்டை விட அதிக அளவில் பயனாளிகளை கண்டறிந்து தொழில் முனைவோரை உருவாக்க வேண்டும் என்று அதிகாரிகளை அறிவுறுத்திய அமைச்சர், அந்தந்த மாவட்டங்களில் அது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொண்ட அனைத்து நிறுவனங்களும் உற்பத்தியை தொடங்க வழிவகை செய்யப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாடு அரசு பணியாளர் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 3 உதவி இயக்குநர் பணியிடங்களுக்கான பணி நியமன ஆணைகளை மாநில வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று வழங்கினார். அதனைத் தொடர்ந்து சென்னையில் நகர ஊரமைப்பு ஆணையரகம் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் துறை கட்டமைப்பு, வளர்ச்சி திட்டங்கள், ஒற்றை சாளர இணைய வசதி, மாலையிட பாதுகாப்பு குழுமம், அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவுகள், அனுமதியற்ற கல்வி நிறுவன கட்டடங்கள், வரன்முறைப்படுத்துதல் உள்ளிட்டவை குறித்து அமைச்சர் விரிவான ஆலோசனைகளை மேற்கொண்டார். அரசுத்துறை அலுவலர்கள் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் அறிவுறுத்தியுள்ளார். தர்மபுரி மாவட்டம் பஞ்சப்பள்ளியில் இன்று நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் பங்கேற்ற அவர், மனுக்கள் ஏற்கும் நிலையை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.
1: இன்றைய தினமானது இந்த முகாமிற்கு முன்பாக பெறப்பட்ட மனுக்களின் அடிப்படையில் சுமார் 84 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகள் இன்று வழங்கப்படுகிறது. இலவச வீட்டுமனை பட்டா 1, வீட்டுமனை இ பட்டா 56, பட்டா மாற்றம் 11 இனங்கள், வாரிசு சான்றிதழ் 3, இயற்கை மரணம் மற்றும் ஈமச்சடங்கு உதவித்தொகை 16, மின்னணு குடும்ப அட்டை, புதிய குடும்ப அட்டை 6 நபர்களுக்கு என மொத்தம் 153 நலத்திட்ட உதவிகள் 84 லட்சம் மதிப்பீட்டில் வழங்கப்படுகிறது. இன்றைய தினம் இந்த முகாமில் வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும்
0: மத்திய அரசு பணியாளர் தேர்வு வாரியத்தால் அறிவிக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த பட்டதாரி நிலை தேர்விற்கு இலவச பயிற்சி வகுப்புகள் அரியலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வரும் 17 ஆம் தேதி நடைபெறவுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெறும். அரியலூர் மாவட்டம் வாலாஜா நகரம் ஊராட்சியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சாலை பணிகளின் தரம் குறித்து ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி இன்று நேரில் ஆய்வு செய்தார். திருநெல்வேலி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிட்னியில் நடைபெறும் ஆஸ்திரேலியன் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் துருவ் ராவத், மணிஷா இணை முன்னேறியுள்ளது. மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் பி.வி. சிந்து, மாளவிகா பன்சோத், இஷாராணி, தன்வி சர்மா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 4,399 நாட்கள் தொடர்ச்சியாக பணியாற்றி இந்திய வரலாற்றில் நீண்டகால சேவையாற்றும் பிரதமர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். பிரதமரை பாராட்டி மத்திய அமைச்சரவை இன்று தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் திரு விஜய் இன்று டெல்லி சென்றடைந்தார். பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் இன்று காலமானார். ஆஸ்திரேலியன் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு பி.வி. சிந்து, மாளவிகா பன்சோத், இஷாராணி, தன்வி சர்மா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை. 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை. 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை. ஒப்பில்லா

உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனியுண்டோ? மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனியுண்டோ? மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனியுண்டோ? மனிதர் நோக

எல்லாரும் ஓர் குலம், எல்லாரும் ஓரினம், எல்லாரும் இந்திய மக்கள். எல்லாரும் ஓர் குலம், எல்லாரும் ஓரினம், எல்லாரும் இந்திய மக்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:15 25 நொடிகள். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி நாம் கேட்க இருப்பது மதுரத்தென்றல். மனதிற்கு இதம் தரும் பாடல்களோடு இணைந்திருக்கிறேன் நான் சுந்தரி. நிகழ்ச்சியில முதல் பாடலா வருது கல்லுக்குள் ஈரம் திரைப்படத்திலிருந்து. அருமையான பாடல், கேட்டலாமா?

0: சின்ன சின்ன சந்தத்தில் அந்தி போர் நடத்தும். சங்கமலம் சிரிக்குது, சங்கமத்தை நினைக்குது.
1: தாவணி கனவுகள் திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல் கேட்டு முடித்த நேரம் 2:24. மதுர தின்றல் தரும் அடுத்த பாடல் என்னுயிர் தோழன் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியலை வரிசை 1269 கிலோஹெட்ஸில் நிறைவடைந்தது மதுரத்தென்றல். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
4: மணி 40 நிமிடம்.
5: விளையாட்டு அரங்கம்.
6: இன்றைய விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியில் விளையாட்டுத்துறை வர்ணனையாளர் ஆர் பட்டாபிராம் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம்.
7: வணக்கம் நேர்களே, இன்றைய விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் விளையாட்டு போட்டிகள் வர்ணனையாளர் ஆர் பட்டாபிராமன் அவர்கள். வணக்கம் சார்.
8: வணக்கம்.
7: சொல்லுங்க சார், உங்க வாய்ஸ் வந்து கேட்கும்பொழுதே வந்து பயங்கர எனர்ஜெட்டிக்கா இருக்கு. இந்த ஸ்போர்ட்ஸ் கமெண்ட்ரியோட சாயல் வந்து உங்க பேசல சாதாரண ஒரு கான்வர்சேஷன்ல தெரிய வருது. சொல்லுங்க சார், நீங்க எப்படி இந்த கமெண்ட்ரின்ற ஒரு கரியரை வந்து சூஸ் பண்ணீங்க? எதை பார்த்து இன்ஸ்பைர் ஆனீங்க? உங்களோட சைல்ட்ஹுட் டேஸ் எப்படி இருந்துச்சு? இந்த ட்ராக்ல நீங்க வரதுக்கான காரணங்கள், இந்த விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
8: ரொம்ப தேங்க்ஸ், முதல்ல ரொம்ப வார்ம் கிரீட்டிங் கொடுத்ததுக்கு. முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, எனி வாக் ஆஃப் லைஃப்பில் நீங்கள் ஒரு ஆவிட் கீன் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், எப்போவுமே ஒரு பெரிய ஃபேனாக இருக்கணும், அப்புறம் அந்த பர்சியூட் ஆஃப் பேஷன் இருக்கணும். ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்தே கிரிக்கெட் மேலே எனக்கு நிறைய ஈர்ப்பு இருந்தது. அஃப்கோர்ஸ் அனதர் மேட்டர், கிரிக்கெட்டுக்கு எனக்கு அவ்வளோ பிடிக்கலன்றது அது வேறு சமாச்சாரம். இட்ஸ் அ ஒன் வே லவ்ன்ற மாதிரி சொல்லலாம். பட் நான் ஜோக்ஸ் அசைடு, எனக்கு ரொம்ப இன்வால்வ்டாக இருந்தது. பட் என்னோட டேலண்ட்டுன்றது, ரியல் ஷைனிங் பிரைட் டேலண்ட்டுன்றது எனக்கு அவ்வளோ இல்லை. பட் அது இப்போ தான் வயசானதுக்கப்புறம் தான், கேமை புரிஞ்சினதுக்கப்புறம் தான் அது நமக்கு அந்த ஞானம் வந்து தெரியுது. சின்ன வயசில் வந்து நம்ம ஒரு போராடுற குணம் இருக்குது, பர்சிவியரன்ஸ் இருக்குது, உடாப்பிடி, அந்த பிடிவாத குணம் இருக்கிறதுனால நம்ம டாப்பு, நம்ம நல்லா ஆடுவோம். பர்டிகுலர்லி இந்த ஹார்ட் ஹார்ஷ் கேம் கிரிக்கெட்டில், நீங்கள் பர்டிகுலர்லி பேட்ஸ்மனாக இருந்தீங்கன்னா, நான் பேட்ஸ்மனாக இருந்தேன் சின்ன வயசில். ஸோ நீங்கள் வந்து உங்களை பேக் பண்ணிக்கணும், ஏன்னா உங்களை ஃபீல்டிங் சைடு 11 பேர் இருப்பான், அம்பையர்ஸ் இருக்கான், போராடிண்டே இருக்கணும். அப்படி இருக்கச்சே நீங்களே உங்கள் கான்ஃபிடென்ஸை லூஸ் பண்ணின்னு டவுனாக ஒரு பலி ஆடு மாதிரி போகக்கூடாது உள்ள.

ஹெட்அப் சின்னப்புன்னு தான் போகணும், மீசையில் மண் ஒட்டலைன்ற மாதிரி தான் அந்த மனநிலை இருக்கணும். நீங்கள் ஆடுவேன், யார் போட்டாலும் நான் ஆடுவேன் தைரியமாக, அடிப்பட்டாலும் நான் இங்கே ஊந்து செத்தாலும் சாவுவேன் ஆனால் விக்கெட்டு கொடுக்க மாட்டேன்ற அந்த எண்ணம் இருக்கணும். அதுக்குன்னு அடிபட்டுன்னு இருக்கிறவங்கலாம் புத்திசாலி கரேஜியஸ் பிளேயர் கிடையாது, அடி வாங்காமல் ஆடுறது தான் கெட்டிக்காரத்தனும். பட் நான் என்ன சொல்கிறேன், அந்த ஸ்பிரிட் அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அந்த சின்ன வயசுலேருந்தே நமக்கு அந்த விளையாடுற இது வெளியில் அவுட்டோரில் அப்படி இருக்கிறதுனால ஒரு ஈர்ப்பு இருந்தது. நான் கொஞ்சம் பிட் லேட் ஸ்டார்டர்னு சொல்லலாம், அண்டர் 15, அண்டர் 16, அண்டர் 19லாம் ஆனேன் தவிர 19க்கு அப்புறம் தான் நமக்கு அந்த ரியல் அவேக்கனிங்கே தெரிஞ்சுது. நமக்கு அந்த பாதை, அதாவது பேட்டிங் ஆடுறது ஒன்று, ரன் ஸ்கோரிங்ன்றது ரெண்டாவது. ஸோ அந்த ரன் ஸ்கோரிங் எப்படி பண்ணணும், உங்கள் ஸ்ட்ரென்த் என்ன, எந்த ஷாட்ஸில் நீங்கள் கெட்டிக்காரத்தனமாக ஆடுறீங்க, எது உங்கள் வீக்னஸ், எது அவாய்ட் பண்ணணும், இந்த டெக்னிக்கல் அந்த எக்ஸலன்ஸ் அந்த பர்சியூட் இருக்குது பாருங்களா, ரிலன்ட்லஸ் அந்த பிடிவாதமாக டெய்லி 1 hour 1.5 hour பேட்டிங் ஆடி கையெல்லாம் புண்ணாகிற மாதிரி, க்ளவ்லாம் வேர்த்து ஊற்றுற மாதிரி அந்த பிரயத்தனப்பட்டு ஆடுறதுன்னு நான் கொஞ்சம் பீட் அப் லேட் ஸ்டார்டர். ஸோ அது உண்மையாக சொல்லலாம். பட் சின்ன வயசில் அது ஒத்துக்க பிடிக்காது நமக்கு, ஏன்னா சின்ன வயசில் அந்த ஃபிலாசபி அது மாதிரிலாம் நம்பிக்கை இருக்காது. அதெல்லாம் சின்ன வயசுலேயே அந்த ஞானம்லாம் வந்துருச்சுன்னா நமக்கு அந்த பிடிவாத குணமாக விளையாட ட்ரை பண்ணுன்ற அந்த எஃபர்ட் போடுறதுக்கே எண்ணம் வராது. ஸோ இந்த எஃபர்ட்லாம் போட்டுட்டு ஒரு 50 வயசு ஆனதுக்கப்புறம் நம்ம கரியர் வென் வி லுக் பேக்கு, ஓகே பெரிய ஸ்டார் ஆக முடியல பட் ஆனால் வி ட்ரைட் அவர் பெஸ்ட் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கிறதுனால மனசில் ஒரு ஆத்மார்த்த திருப்தி இருக்குது. ஸோ நான் பேசிக்கலி கிரிக்கெட் பிளேயர்னால அதே எனர்ஜியை சேனலைஸ் பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் 30-35 அப்புறம் உங்கள் பாடியெலாம் விதராகி வேன் ஆகிறதுக்கப்புறம் மசில் ஸ்ட்ரென்த்லாம் போனதுக்கப்புறம் நீங்கள் பெருசாக ஆட முடியாது. ஓகே லோயர் டிவிஷன் கிரிக்கெட் நான் 50 வயசு சொல்லி ஆனேன், 35 இயர்ஸ் டிஎன்சிஏ லீக் ஆடினேங்க சென்னையில், 82லேருந்து 2017 ஒரு 13-14 கிளப்புக்கு ஆடினேன், வேரியஸ் லெவல்ஸ் ஆடினேன், புச்சிபாபு ஆடினேன், ரஞ்சி டிராஃபி ப்ராபபிள் அந்த சிட்டி 11லாம் ஆடிருக்கேன், தமிழ்நாடுக்கு புச்சிபாபுல செஞ்சுரி அடிச்சிருக்கேன், ஃபர்ஸ்ட் டிவிஷனில் ஒரு 10 century அடிச்சிருக்கேன், எல்லா ஃபார்மேட்லையும் எக்ஸல் பண்ணுறேன், அப்புறம் போலிங் போட்டேன். ஸோ போலிங்கிறது ஒரு பேட்டில் ஆஃப் விட்ஸ், பேட்டிங்கிறது ரொம்ப மைண்ட் ட்ரைனிங் கான்சன்ட்ரேஷன் எக்ஸசைஸ். ஸோ டுவர்ட்ஸ் எண்டு நான் நிறைய ஆக்டிவாக போலிங்கும் நெட்ஸில் போட்டு அதை முயற்சி எடுத்ததுனால நான் ஒரு ஆல்ரவுண்டராக இங்கிலாண்டில் போய் ஆஸ்திரேலியாவில் போய் விட 8 summer இங்கிலாண்ட்லேயும் ஒரு சம்மர் ஆஸ்திரேலியாவில் போய் லீக் கிரிக்கெட் கிரேட் கிரிக்கெட்ல ஆனதுனால அங்கே வந்து ஆல்ரவுண்டராக நீங்கள் ஆடிண்டே இருக்கணும், அப்போ தான் உங்களை ஃபாரின் சைட்ஸும் உங்கள் கிளப்ஸும் ஒன்று உங்களை வந்து வில்லுக்கு வந்து ரெண்டு கயிறு கட்டி அடிக்கிற மாதிரி, உங்கள் ஆல்ரவுண்டராக இருந்தீங்கன்னா பேட்டிங்கில் ஃபெயில் ஆனால் போலிங் அப்படின்ற மாதிரி நான் போலிங்கும் போட போலிங்கில் ஒரு ஈர்ப்பு வந்துட்டு. ஸோ பேட்டிங் நீங்கள் ஆட உங்களுக்கு போலிங் பற்றியும் கொஞ்சம் ஞானம் வரும். ஸோ போலிங்கு நான் நேஷனல் நிறைய போட போலிங் மேலே ஒரு பேட்டில் ஆஃப் விட்ஸு, அதுக்கு பெருசாக ஃபிட்னஸ் அது இது தேவையில்லை, ஒரு மைண்டு கன்னிங் மைண்டு ஒரு பிளான் பண்ணி பிளாட் பண்ணி போலிங் போட, சட்டில் சேஞ்சஸ் ஆஃப் ரிஸ்ட்டு ஆக்ஷனு இதை மாதிரி ரிலீஸு ஸ்லோவாக போடுறது யார்கர் போடுறது ஏதோ ஒரு மிக்ஸாக ஒரு பேக் மாதிரி வச்சுட்டு போட்டு நான் அப்படியே என் கரியரை இழுத்து அப்படியே எப்படி சொல்லணும்னா ஒரு சுகர் கேன் வெண்டர் வந்து பகாசேவாக எடுக்கிறான் பாருங்கள், அதை புழிஞ்சு எடுக்கிறான் பாருங்கள், அந்த மாதிரி அதர் எண்டில் அது மாதிரி என் போடியை வறுத்து போட்டு பயங்கரமாக ட்ரெயின் பண்ணி உடா பொடியாக நான் சொன்ன மாதிரி இருக்கு பயங்கர ஸ்கில் நேச்சுரல் டேலண்ட். அந்த மாதிரி சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்தெல்லாம் நான் பார்த்துருக்கேன், இங்கே சடகோபன் ரமேஷ், டபிள்யூ வி ராமன் என்னோட சீனியர்ஸ் சில பேர்லாம் நான் பார்த்துருக்கேன், கண்ணு பறிக்கிற மாதிரி டேலண்ட் இருக்கும். நான் ஒரு 4-5 பேர் சொல்கிறேன் இந்த மாதிரி நேம்ஸ், இல்லைன்னா ஸ்ரீதரன் ஸ்ரீராம், இல்லைன்னா சரத், ஒரு சில பல பேட்ஸ்மேன் ஹேமங் பதானி, அந்த டேலண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணை பறிக்கிற முரளி விஜய் அவர்லாம் கொஞ்சம் லேட் ஸ்டார்டர், பட் டேலண்ட்டு எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட். சின்ன வயசில் நான் புக்ஸ் நிறைய படிப்பேன், ஆட்டோபயோகிராஃபி சன்னி டேஸ் கவாஸ்கரோட புக்கில் ஆரம்பித்து வருஷக்கணக்கான 8th-9th year நிறைய ஆட்டோபயோகிராஃபி இன்ஸ்பிரேஷனுக்கு படித்தேன், அந்த லாங்குவேஜில் ஒரு ஈர்ப்பு போதாதுக்கு இங்கிலாண்டுக்கும் நிறைய போய் ஆடினதுனால இங்கிலாண்டும் கிரிக்கெட்டும் அது வந்து இன்செப்பரபிள், அங்கே தான் ஆரிஜின்ஸ் இருந்ததுனால கேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு லாங் டியூரேஷன் கேம் கிரிக்கெட், 22 character 2 umpire பெஞ்சில் 4-5 பேர் என்று சொல்லி உட்காந்துருக்கான், அப்படினால நிறைய கேரக்டர்ஸ் இருக்கனால ஒரு கேமில் 30 character இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால அந்த லிட்ரேச்சர் அந்த எழுத்து அந்த கிரியேட்டிவ் எழுதுறது அதை பற்றி பார்த்தாத்துக்கு ஃபுட்பால் பேஸ்கெட் பால் வாலிபால் மாதிரி டக்குன்னு 90 நிமிஷத்தில் முடியவும் போகிறதில்ல, இது ஒரு ஸ்டாப் ஸ்டார்ட் கேமு, நிறைய கேரக்டர்ஸ் நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கிறதுனால டவுன் நிறைய இருக்குது ஹை இருக்குது. ஸோ ஹியூமன் எமோஷன்ஸை நிறைய டிஸ்கிரைப் பண்ணி பிரமாதமாக ப்ரோஸ்லாம் ரொம்ப கிரியேட்டிவாக பியூட்டிஃபுல்லாக எழுதுவாங்க, பர்பிள் ப்ரோஸ்னு ஆங்கிலத்தில் நிறைய எழுதுவாங்க. ஸோ நான் பிரிட்டிஷ் கவுன்சில் அங்கே இங்கே போயிட்டு அந்த ஃபாரின் நியூஸ் பேப்பர் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்லாம் படித்து எனக்கு ஒரு இங்கிலீஷ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ எப்போ பார்த்தாலும் டிக்ஷனரி பார்த்துன்னு மீனிங் பார்த்துன்னு சினனிம்ஸ் ஆண்டனிம்ஸு ஒரு நமக்கு ஒரு ஃபாரின் லாங்குவேஜ்னாலே ஒரு கெத்து ஒரு ஃபீலிங்கு அதை கற்றுக்கணுன்ற ஒரு ஈர்ப்பு இருக்கும். எனக்கு இங்கிலீஷில் ஒரு அந்த அளவுக்கு ஒரு ஆழமான ஒரு டிவோஷனு ஒரு பேஷனு, பிஜி ஓடோஸ் புக்ஸ் படிக்கிறது ஹியூமரு, ஸோ அந்த மாதிரி ஒகாபுலரி இம்ப்ரூவ் பண்ணிட்டு அதே மாதிரி உங்களுக்கு அந்த தாட்ஸை வந்து வேர்ட்ஸாக ஆர்டிகுலேட் பண்ணுறதுன்னது ஒரு ஆர்ட் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை வெஹிக்கிள்

0: மாதிரி உங்களுக்கு அந்த எண்ணெய் அலைக்கு உங்களுக்கு அந்த தாட்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஒரு வண்டி மாதிரி அழகாக கோர்வே அதை ஆர்டிகுலேட் பண்ணணும். ஈவெண்ட்டை பார்க்குறீங்களா போதாது, நான் ஒரு ஃபீல்டு கிரிக்கெட்டர் நல்லா ஹார்டாக ஒர்க் பண்ணி ட்ராவல் பண்ணி ஸோ நிறைய கேரக்டர்ஸை நம்ம பார்க்குறோம் அப்சர்வ் பண்ணுறதுனால எனக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ஈர்ப்பு இருந்தது கமெண்ட்ரியில். போதாதுக்கு பென்சன் ஹெட்ஜஸ் அது இதெல்லாம் ஆஸ்திரேலியாவிலேருந்து லைவ் டெலிகாஸ்ட் காட்டுவோம் பழைய காலத்தில், வேர்ல்ட் கப் 83 இங்கிலாண்ட்லேருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த பிக்சர்ஸ். ஏர்லி மார்னிங் 4 மணிக்கும் 5 மணிக்கும் பில் லாரி, இயன் சாப்பல், டோனி கிரேக், கீத் ஸ்டாக்போல் இந்த மாதிரி லெஜெண்டோட வாய்ஸ் எல்லாம் கேட்டு கேட்டு கேட்டு நமக்கு ஒரு அந்த கண்டினியூஸாக அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து நமக்கு நரிஷ் ஆச்சு. ஸோ அந்த நரிஷ் ஆனதை அப்படியே நர்ச்சர் பண்ணி ஸ்லோவாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால ஐ குட் வெஞ்சர் இன் டு கிரிக்கெட் காமெண்ட்ரி. நான் சொன்ன மாதிரி இருக்கேன், சில பேர் அம்பையர் ஆவாங்க, சில பேர் ஸ்கோரிங் எடுத்துப்பாங்க, சில பேர் ஸ்டாட்டிஸ்டிஷியன் ஆவான், சில பேர் வந்து கோச்சிங்கு மென்டரிங் அந்த மாதிரி போவாங்க. சில பேர் ராகுல் டிராவிடு, விவிஎஸ் லக்ஷ்மன்லாம் போயிருங்க, நிறைய பேர் காமெண்டேட்டர்ஸ் தெரியும், கவாஸ்கர், சாஸ்திரி, நான் சொல்கிற பேர்லாம் ரொம்ப லெஜெண்டரி நேம்ஸ். இப்போ ஓகே ஒரு அளவுக்கு டீசன்ட் கிரிக்கெட் ஆனாலும் எல்லா வாக் ஆஃப் லைஃப்லையும் ஆப்பர்ச்சுனிட்டிக்குனாலும் சில பேர் அனந்த பத்மநாபன், நீங்கள் ஸ்டேட் பேங்க் ஐஓபியில் ஆனார், மதன கோபால், ஸோ இவங்களாம் வந்து அம்பையர்ஸ் ஆயிருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, இப்போ லேட்டஸ்ட்டாக கௌஷிக் காந்தின்னு ஒருத்தர் இன்கம் டேக்ஸ்லேருந்து. ஸோ கிரிக்கெட் கேரியரில் அதே எனர்ஜி தான், வேறு மாதிரி சேனலைஸ் பண்ணோம். ஸோ எனக்கு அந்த காமெண்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அதுவும் ஒரு மஷ்ரூமிங் இண்டஸ்ட்ரி, அதுவும் கொஞ்சம் ஒரு நீஷ், எல்லாம் அந்த அளவுக்கு கோர்வையாக பேச முடியாது. கிரிக்கெட் பைத்தியமாகவும் இருக்கணும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மெமரி ரிட்டென்ஷன், ரீகாலும் இருக்கணும், ப்ரொடியூசர் டைரக்டர் நம்மளை கைட் பண்ணி சொல்லி கொடுத்தாலும் நமக்கும் அந்த ஸ்டோரி டெல்லிங் மாதிரி ஒரு ஒரு அந்த நேச்சர் இருக்கணும். ஸோ நமக்கு வந்து பழைய காலத்து ஈவெண்ட்ஸ் எஃபெக்ட் ஆனது, நம்ம பார்த்து வளர்ந்தது, இன்ஸ்பயர் ஆனது, அப்சர்வ் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் இந்த தாட்ஸ் எல்லாம் ஆர்டிகுலேட் பண்ணுறதுலாம் எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஹெட் ஸ்டார்ட் இருந்தது நேச்சுரலாக. நான் ஸ்போர்ட்ஸ்க்கு நான் சொன்ன மாதிரி ஒரு பயங்கர ஃபேனாக இருப்பேன். ஸோ பீட்டர் ரோபோக்காக இருக்கட்டும், இல்லை ராபின் மார்லராக இருக்கட்டும், இல்லை டைம்ஸில் சைமன் வைல்டு, நிறைய விக் மார்க்ஸு, ஜானத்தன் ஆக்னியூ, இல்லை மைக் செல்வி, நான் என்லெஸ்ஸாக சொல்லின்னு போயிட்டே இருப்பேன். ஸோ இந்த மாதிரி குவாலிட்டி ரைட்டர்ஸ்லாம் படித்து கிரிக்கெட் ஃபோல ஆன்லைனில் இப்போ லட்சம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நம்ம 20-30 இயர்ஸ் பேக் அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி புக்குக்கு படிச்சு, ஸோ நான் சொன்ன மாதிரி அதை நரிஷ் பண்ணி நர்ச்சர் பண்ணாலும் ஒரு ஈர்ப்பு இருந்தது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி லக்கிலி பை எவ்ரி திங் ஃபெல் இன் டு பிளேஸ், எனக்கு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது. பட் நான் ஒன் ஆஃப் த ஏர்லி பேர்ட்ஸ்ன்னு சொல்லலாம் கிரிக்கெட் காமெண்ட்ரியில். டேர்ன் ஆஃப் த மில்லினியம் 2001லேருந்தே ஆரம்பிச்சிட்டேன், அப்போ எனக்கு 30-32 வயசு. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 25 இயர்ஸாக ஐ எம் இந்த சர்க்கியூட்டுன்னு சொல்லலாம். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வெர்னாக்குலர் தமிழ்லையும் நிறைய வருது ஆப்பர்ச்சுனிட்டி, அதுக்கும் அப்பாற்பட்டு நிறைய ஷோஸ் அது இது வரதுனால ஸோ நிறைய சான்சஸ் கிடைக்கிறது. பட் இங்கிலீஷ்லேயும் நான் வந்து டிஜிட்டல் காமெண்ட்ரியில் பண்ணிட்டுருக்கேன். பிசிசிஐக்கு டிஜிட்டல் காமெண்ட்ரியில் ஒரு கால் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு 4-5 வருஷமாக. ஒரு வருஷத்துக்கு 2-3 மேட்ச் கிடைக்கிறது டிஜிட்டல் காமெண்ட்ரி. அது நெக்ஸ்ட் ஆஃப் கோர்ஸ் டெலிவிஷன் காமெண்ட்ரி, அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் காமெண்ட்ரி. யாருக்கு என்ன தெரியும் நாளைக்கு என்ன நடக்க போகிறது, எப்படி அன்ஃபோல்ட் ஆகும்னு எனக்கு தெரியாது. பட் ஸோ ஃபார் ஸோ குட். நான் என்ன மாதிரி ஒரு ஆவரேஜ் பிளேயர் ஆத்மார்த்தமாக கிரிக்கெட்டில் ஒரு பேஷன் வச்சுட்டு ரியலாக நரிஷ் பண்ணி நர்ச்சர் பண்ணதுக்கு நிறைய பலன் இருக்குது. பட் நிறைய அந்த பாதையில் வர நிறைய உங்களுக்கு பிரிக் பேட்ஸும் இருக்குது, பொக்கேஸ் நிறைய கிடைக்கிறதோ இல்லையோ, நிறைய பள்ளம் அடி தடி, ஒரு உருண்டு பரண்டு ஏந்து விளையாடுறதுலேருந்து ஒரு போராட்டம் தான். பட் அந்த ஒரு லேபர் ஆஃப் லவ்னு ஆங்கிலத்தில் ஒரு எக்ஸ்பிரஷனில் சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன்.
1: கண்டிப்பாக சார், அதாவது நான் கேள்வியாக கேட்ட ஒரு பாலுக்கு நீங்கள் ஒரு 20-20 மேட்சையும் முடிச்சிட்டீங்க, அந்த அளவுக்கு ஒரு ஃபுல் ஃப்ளோவில் முடிச்சிட்டிங்க. அதாவது ஃபிலாசபி இன்ஸ்பிரேஷனில் வந்து லைஃப்லேயே ஸ்டார்ட் பண்ணி இந்த ஃபீல்டுக்குள்ளே அட்வான்டேஜ் அந்த மூவராக இருக்கிறதுக்கு எல்லா விஷயத்தையுமே ரொம்ப தெளிவாக யதார்த்தமாக சொல்லி முடிச்சிட்டிங்க. இப்போ அடுத்ததான் சார், இன்றைக்கி இன்ஸ்பைரிங் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, இப்போ கமெண்ட்ரி ரேடியோ நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கோப் இஸ் என்லார்ஜ் நவ், ஆல்மோஸ்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா சேனல்ஸ், எல்லா டிஜிட்டல் கண்டென்ட் ஆஸ் வெல் சேட்டலைட் டெலிவிஷன்ஸ் எல்லாத்துலேயுமே இப்போ ஓப்பனிங் இருக்குது, ரேடியோ கமெண்ட்ரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு அமெச்சூராக இருக்க ஒருத்தர், அதாவது நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸில் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து விளையாடிக்கிட்டு இருந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஆஃப்டர் சம் ஏஜ் அந்த பிளேயராக இருக்க முடியாதுன்ற கட்டத்தில் ரிட்டையர் ஆகணும் அப்படின்றவங்க இதையே வந்து பர்சீவ் பண்ணணும் இந்த கேமில் அப்படின்னும்பொழுது, இந்த கமெண்ட்ரியை சூஸ் பண்ணும்பொழுது அவங்க முக்கியமாக வளர்த்துக்க வேண்டிய ஸ்கில்ஸ் என்னன்றதை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லுங்கள் சார்.
0: பேசிக்காக கீன் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணுங்க. நான் சொன்ன மாதிரி பெரிய டேலண்ட் இருக்கோ, கிரிக்கெட்டுக்கு நமக்கு மேலே பிளெஸிங் இருக்கோ, அதை மாதிரி இருக்கோ இல்லையோ, நமக்கு கிரிக்கெட் மேலே ஒரு ஒரு ஈர்ப்பு இருக்கணும். அது ஒரு ஒன் வே லவ் அஃபேர் மாதிரி கூட இருக்கலாம், பட் ஸ்டில் ஆனால் வந்து கீன் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். அதுதான் அண்டர்லையிங்கு பேசிக் எலமெண்ட்ரி ஃபேக்ட்னு நினைக்கிறேன். அதுக்கு அப்பாற்பட்டு அஃப்கோர்ஸ் வி ஹாவ் டு ரீடுங்க. உங்களுக்கு எனி வாக் ஆஃப் லைஃப், நீங்கள் மியூசிஷியன் எடுத்துக்கோங்க, பாடுறவங்களை எடுத்துக்கோங்க, எனி அதர் வாக் ஆஃப் லைஃப், க்ரியேட்டிவாக இருக்கட்டும், எனி வாக் ஆஃப் லைஃப், நீங்கள் பெரிய சயின்டிஸ்ட்டாக இருக்கணும், எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் இருப்பாங்க. அந்த இன்ஸ்பிரேஷன் 1% தான், நீங்கள் 99% பர்ஸ்பயர் பண்ணணும். முக்கியமான விஷயம் அதில் வந்து இன்வெஸ்டடாக இருக்கணும்.

0: கன்சியூம்டாக இருக்கணும். அது உங்களை அப்படியே வந்து ஈர்ப்பு வந்து அவங்களை கன்சியூம் பண்ணிடணும். இன்வெஸ்டடாகவும் இருக்கணும். முக்கியமான விஷயம் நான் சொன்ன மாதிரி இன்ஸ்பிரேஷனும் ட்ரா பண்ணிக்கணும். அவங்களோட பாதை எப்படி, ஸ்டம்பிளிங் பிளாக் என்னெல்லாம் ஓவர் கம் பண்ணியிருக்காங்க, ஸோ அதே மாதிரி நம்ம படிக்கணும். நான் சொன்ன மாதிரி கீனாக இருக்கணும், கேமை பற்றி தெரிஞ்சுக்கணும், எலமெண்ட்ரியாக தெரிஞ்சுக்கணும். கேம் பற்றி ஆடினீங்கன்னா அது ஒரு ஹெட் ஸ்டார்ட். எல்லா ஆடுறவனும் கமெண்ட்ரி பண்ணுறதில்லை, எல்லா ஆடுறவனுக்கும் மெமரி இருக்காது, ரிட்டென்ஷன் இருந்தாலும் ரீகால் இருக்காது, கோர்வையாக ஆர்டிகுலேட்டாக ஸ்டோரி டெல்லிங்காக அப்சர்வேஷனல் ஸ்கில்ஸ் இருக்காது. ஆனால் ஆடி காமிச்சிருவான், தொட்டு ஒத்திக்கிற மாதிரி இருக்கும். கவர் டிரைவு ஆன் டிரைவ் அடிக்கிறத ஹுக் ஷாட்லாம் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்கும். ஆனால் பேசச்சு அவனுக்கு சில பேருக்கு அந்த ஸ்குவீக்கியாக இருக்கும் வாய்ஸு, சில பேருக்கு லிஸ்பிங் அப்படின்வான், நாக்கு வந்து பெறலும் சரியாக வராது, எண்ணம் லட்ச வார்த்தை சொல்லும் பட் வார்த்தையில் வராது, வாயில் கூழாங்கல் போட்டால் மாதிரி ஆகிடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆஃப்கோர்ஸ் ஓரல் ஹைஜீன் இருக்குது, நீங்கள் கணாபின ஜில் தண்ணி அது இதுன்னு குடிச்சுட்டு வரக்கூடாது, த்ரோட்டை பார்த்துக்கணும் கொஞ்சம். அவங்க சில பேர் சொல்லுவாங்க பிட் ஆஃப் த ஸ்டமக்லேருந்து பேசணும், அந்த வாய்ஸ் மாடுலேஷனு, அந்த எக்ஸைட்மெண்ட்டு. ஸோ பேசிக்காக கீனாக ஃபர்டைல் மைண்ட் இருக்கணும், வில்லிங்னஸ் டு லேர்ன் இருக்கணும்.
1: இப்போ இன்னொன்று சார், நீங்கள் சொல்லும்பொழுது, நீங்கள் பேசும்பொழுது நீங்கள் வந்து ஐ மிஸ் த பஸ்ன்னு தான் சொல்கிறீங்க ஃபஸ்ட்டு இதில். ஸோ அந்த மாதிரி மூமெண்ட்டில் இருக்கவங்க எப்படி வந்து கிவ் அப் பண்ணாமல் அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் ஸ்பிரிட்டோட அடுத்தடுத்த விஷயங்களை நோக்கி பயணம் பண்ணணும், நீங்கள் அந்த சமயத்தில் எப்படி பயணம் பண்ணீங்க, இந்த விஷயங்களை கொஞ்சம்
0: ரொம்ப சிம்பிளிஸ்டிக்காக சொல்லணுன்னா எனக்கு வேறு எதுவும் பெருசாக பிரமாதமாக ஈர்ப்பு இல்லை. ஸோ அப்படி சொல்கிறது நான் சிம்பிளிஸ்டிக்காக சொல்கிறேன், அதுலேருந்து அஃப்கோர்ஸ் கொஞ்சம் நான் கிரெடிட்டும் எடுத்துக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். பட் எனக்கு கிரிக்கெட் ரொம்ப இன்வெஸ்டடாக இருந்ததுனால ஒரு ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு, ஸோ எனக்கு இது இவ்வளோ நாள் இதில் நான் டைம் இன்வெஸ்ட் பண்ணதுனால ஒரு ஹெட் ஸ்டார்ட் மாதிரி எனக்கு கிடச்சிருது. ஸோ புதுசாக ஆரம்பிக்கிறவனுக்கு அது ஒரு டைனி பிட் லேக் தான். நானே மிஸ் த பஸ் கேட்டகரியே நான் உருண்டு பிறண்டு ஏந்துருக்கேன், போராட்டமாக தான் இருக்குது கமெண்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதெல்லாம். பட் ஹேவிங் செட் தட், ஐ கெட் பை. ஸோ எது கிடைக்கிறதோ அது 100% இன்வெஸ்ட் ஆகுது. கடை கூப்பிடுறானோ இல்லையோ, கேம் மேலே உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருக்கணும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி யூ ஹவ் டு பி எ கீன் லிஸ்னர், அதே மாதிரி கீன் லேர்னர், பார்த்து கற்றுக்கணும், நிறைய ஆட்டோபயோகிராஃபி படிக்கணும், நிறைய இன்ஸ்பிரேஷன் இருக்குது. ஸோ அந்த அதெல்லாம் அந்த மாதிரி அந்த வர்ச்சுஸ் எல்லாம் நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக நரிஷ் பண்ணிகிட்டே இருக்கணும்.
1: கண்டிப்பாக சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அதாவது உங்களோட கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம லிஸ்னஸை ரீச் பண்ணி கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு இன்ஸ்பிரேஷனல் விஷயமாக எடுத்து அவங்க லைஃப்பில் முன்னேறதுக்கான அனைத்து வழிகளையும் அவங்க எடுத்துக்கணும்ன்ட்டு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம்.
0: நன்றி, வணக்கம்.
2: இன்றைய விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியில் விளையாட்டுத்துறை வர்ணனையாளர் ஆர் பட்டாபிராம் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள்.

வானிலை முன்னறிவிப்பு கேட்கலாம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அதிகபட்சமாக திருநெல்வேலியில் 125 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். அதிகபட்ச வெப்பநிலையாக சென்னை விமான நிலையத்தில் 40.7 செல்சியஸும், குறைந்தபட்சமாக சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 23 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 13.5 டிகிரி செல்சியஸும் வெப்பம் பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2.4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தோம். ஏனைய தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. மதுரை மாவட்டத்தில் வெப்பநிலை கணிசமாக அதிகரித்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றம் ஏதுமில்லை. சென்னை, மதுரை ஆகிய இடங்களில் இயல்பை விட அதிகமாக வெப்பநிலை பதிவாகியுள்ளது. கடலூர், வேலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் இயல்பை விட அதிகமாகவும், கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் இயல்பை விட குறைவாகவும் வெப்பம் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய வங்கக்கடல் பகுதிகள் முதல் கடலோர கர்நாடகா வரை, கடலோர ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா மற்றும் உள் கர்நாடகா வழியாக வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும்

0: இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கற்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். நாளை நாளை மறுநாளும் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இது வரும் 15ஆம் தேதி வரை தொடரும். 13ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை கடந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவாக இன்று தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வெப்பநிலை அதிகமாக இருந்தது. மேலும் அது குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படலாம். நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமாக 38 முதல் 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆகையால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளிலும் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி அந்தமான கடல் பகுதிகள், தெற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.
1: நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் 5:27 மணிக்கு மாலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். நன்றி நேர்களே.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது மாலை நேர ஒளிபரப்பு இனிதே துவங்குகிறது. கேட்கவிருக்கிறோம் குரல் அமுதம்.

0: வாழ்த்தை தவிர வேறு எதையுமே செய்து பழகாதவர்கள் தமது தகுதிக்கு மீறிய செயல்களை செய்து கெட்டுப்போவார்கள். குறள் எண் 289, அதிகாரம் கல்லாமை.
1: அளவு அல்ல செய்து ஆங்கே வீவர் களவு அல்ல மற்றையதேற்றாதவர்.
0: திருட்டை தவிர வேறு எதையுமே செய்து பழகாதவர்கள் தமது தகுதிக்கு மீறிய செயல்களை செய்து கெட்டுப்போவார்கள். குறள் எண் 289, அதிகாரம் கல்லாமை.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்கவிருப்பது மதுர தென்றல். இனிய பாடல்கள், சூப்பர் ஹெட் சாங்ஸ் இசைக்க காத்திருக்கிறது உங்களுக்காக. முதல் பாடலாக படையப்பா திரைப்படத்திற்காக பாடல் இதோ.

동, 그 새끼라가 동. 딱딱해도 동.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் இசைத்துக் கொண்டிருக்கிறது நேயர்களே. இசைக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் முதல்வன் திரைப்படத்திற்காக.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு இணைந்திருப்பது மதுரத்தென்றல். இசைக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் தாஜ்மஹால் திரைப்படத்திற்காக.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸில் நம்ம கேட்டு இணைந்திருப்பது மதுரத்தென்றலிசைக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் உயிரை திரைப்படத்திற்காக. கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸ் நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது மதுரத்தென்றல். இனிமையான பாடல்கள் வழங்கும் மதுரத்தென்றலில் நிறைவாக நாம் கேட்கவிருக்கும் பாடல் பாம்பே திரைப்படத்திற்காக. பாடலோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி நேயர்களே. அபிராமி.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிளகச்சில் இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமுமாய்

இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெய்லி அஞ்சலாக கேட்கலாம். 6:10 ஒரு பட பாடல்கள், இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு பட பாடல்கள். தம்பிக்கு எந்த ஒரு திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 6:30 மாநில செய்திகள், சென்னை அஞ்சலாக. 6:40 மதுரை தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரை தென்றல் மற்றும் 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் வி. கார்த்திகேயன். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 பண்ணை செய்தி மற்றும் அதனைத் தொடர்ந்து 7:30 மண்ணும் மணியும், தோட்டக்கலை பயிர்களில் உயர் விளைச்சலுக்கான தொழில்நுட்பங்கள் குறித்து. தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய தோட்டக்கலைத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி. ராஜாராமன் அவர்கள் தரும் தகவல் பகுதி 1 மற்றும் அதனைத் தொடர்ந்து வேளாண் தகவல்கள் மற்றும் விடைபெறும் 1. 8:00 செய்தி அறிக்கை. 8:05 மதுரை தென்றல் மற்றும் 8:30 இது நம்ம ஏரியா. இது நம்ம ஏரியா நிகழ்ச்சியில் உலகின் சிறந்த பாரம்பரிய இடங்களின் சிறப்புகள் குறித்து தகவல் வழங்குகிறார் மாணவி எம். சரண்யா அவர்கள். மற்றும் புவி வெப்பமயமாதல் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து உரை வழங்குகிறார் மாணவி எஸ். ராமலட்சுமி அவர்கள். அதனைத் தொடர்ந்து 8:45 மதுரை தென்றல் மற்றும் 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 செய்திச் சுடர் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். மற்றும் 9:30 அரங்கிசை மற்றும் அதனைத் தொடர்ந்து 10:45 நட்சத்திர கீதங்கள். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 நமது ஒளிபரப்பு நிறைவு பெறும்.

0: சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இதுவரை நீங்கள் கேட்டது இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் இன்னும் சில நொடிகளை தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலா கேட்கலாம்.
5: This is Akashvani, the news read by Valsa Williams. A meeting of the National Democratic Alliance, NDA, is underway in the national capital. The meeting is being held to celebrate NDA government completing 12 years and Prime Minister Narendra Modi becoming the longest continuously serving elected Prime Minister of India. All constituents of the alliance, besides the top leadership of the BJP, including Prime Minister Modi, are attending the meeting. The NDA meeting is also being attended by chief ministers and deputy chief ministers of all 22 NDA governed states and union territories, besides the leaders of all alliance constituents. The meeting will focus on reviewing various national development programs, infrastructure programs, and the Modi government's vision to transform the nation into a developed country by 2047. The Union Cabinet today passed a resolution applauding Prime Minister Narendra Modi on becoming the longest-serving elected Prime Minister for consecutive terms. Briefing media in New Delhi after the Cabinet meeting, Information and Broadcasting Minister Ashwini Vaishnav said the resolution discusses this historic milestone of the Prime Minister's continuous service to the nation as an elected Prime Minister and outlines several commitments and resolutions.
6: Prime Minister considers the youth of India as the country's greatest asset. Therefore, he has introduced several programs with strong emphasis on skill development, Startup India, innovation, digital economy, sports, entrepreneurship and fitness. As a result, India has emerged as a major sporting nation, one of the world's 3 largest startup ecosystems and has demonstrated remarkable scientific capabilities through missions such as Chandrayaan.
5: Mr. Vaishnav said the cabinet today approved extension of Ahmedabad Metro Phase 2A with an outlay of 2,169 crore rupees. He said it comprises a 6-kilometer long metro corridor with 5 stations. The minister said upon operationalization of Phase 2A, the Ahmedabad Gandhinagar will have over 77 kilometers of active metro rail network. He said the cabinet also approved central government office complex and central government residential complex in Amravati in Andhra Pradesh. The Defence Ministry today signed a contract worth 449 crore rupees for the procurement of 20 Enhanced Capability Global Navigation Satellite System GNSS jammers for the Indian Navy with a minimum indigenous content of 75%. The contract under the Buy Indian Indigenously Designed, Developed and Manufactured category was signed in the presence of Defence Secretary Rajesh Kumar Singh in New Delhi. The government has approved 22 new applicants under the third round of the Production Linked Incentive PLI scheme for textiles. The Ministry of Textiles said a total of 96 companies have been selected under round 3 of the scheme with a committed investment of more than 12,822 crore rupees and a projected turnover exceeding 58,000 crore rupees. The government has approved extension in validity of the credit guarantee scheme

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் ஒருபட பாடல்கள். இன்றைய ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் தம்பிக்கு எந்த ஒரு திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்குறோம்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
5: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.

0: ஒரு பட பாடல்கள் நிறைவு பெற்றது. தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்ற தலைவராக திகழ்வதாக மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் வழங்கும் சேவையிலிருந்து 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டிருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் விளக்கம் அளித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னிக் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நீண்ட காலம் தொடர்ச்சியாக பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனையை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு பாராட்டு தெரிவித்து மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இன்று புதுதில்லியில் அமைச்சரவை கூட்டம் தொடங்கியதும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமைச்சர்கள் அனைவரும் எழுந்து நின்று கரகோஷம் எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.
2: பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி.
1: இதனைத் தொடர்ந்து பிரதமருக்கு பாராட்டு தெரிவிக்கும் தீர்மானத்தை மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் முன்மொழிந்தார். திரு நரேந்திர மோடி 4,399 நாட்கள் பிரதமராக தொடர்ச்சியாக பணியாற்றியதன் காரணமாக இந்நாள் நமது ஜனநாயக வரலாற்றில் முக்கியமான மைல்கல்லாகும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் 1952 ஆண்டு முதல் 1964 ஆண்டு வரை பிரதமராக ஜவஹர்லால் நேரு 4,398 நாட்கள் பணியாற்றியதுதான் சாதனையாக இருந்ததாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டு நலனுக்கே முக்கியத்துவம் என்ற அடிப்படையில் செயல்பட்டு வருவதன் காரணமாக திரு நரேந்திர மோடி மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்றுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதமராக திரு நரேந்திர மோடி பதவியேற்றது முதல் மக்கள் நலனுக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் பட்டியலிட்டு அந்த தீர்மானத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியாவின் வளர்ச்சி புதிய சாதனைகளை படைக்கும் என்றும் அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கு எட்டப்படும் என்று முழுமையாக நம்புவதாகவும் அந்த தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே நாட்டின் வளர்ச்சிக்காக பிரதமர் ஆற்றிய பங்களிப்பு மகத்தானது என்றும் அதனை மத்திய அமைச்சரவை இன்று கொண்டாடியுள்ளதாகவும் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்து 12 ஆண்டுகள். இவருடைய பங்களிப்பு என்பது மகத்தானது. அந்த மகத்தான பங்களிப்பை இன்றைக்கு அவரது அமைச்சரவை கொண்டாடி இருக்கிறது. ஏழை மக்கள் கிட்டத்தட்ட 25 கோடி ஏழை எளியவர்கள் 12 ஆண்டுகால ஆட்சியினால் கை தூக்கி விடப்பட்டிருக்கிறார்கள். 12 ஆண்டுகளில் ஏற்பட்ட மிக முக்கியமான வளர்ச்சி என்பது அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கின ஒரு சமூகம் சார்ந்த ஒரு வளர்ச்சியாக இருக்கிறது என்பதையும் இந்த தீர்மானத்தில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். மிக முக்கியமான இந்த 12 ஆண்டுகால காலகட்டத்தில் நடைபெற்ற முக்கியமான செய்திகளில் ஒன்று, அந்நிய தேசங்கள் நம் மீது பல்வேறு விதமான தாக்குதல்களை தொடுத்த போதும் நம்முடைய ஒரு வலிமையை நாம் அவர்களுக்கு காண்பித்து இருக்கிறோம். அதே மாதிரி அவருடைய தொலைநோக்கு பார்வை கனவு என்பது விக்சித் பாரத் என்று சொல்லக்கூடிய வளர்ந்த பாரதம். 2047 நாம் வந்து ஒரு வளர்ந்த தேசமாக சர்வதேச அளவில் நம்மை ஒரு வளர்ந்த பாரதமாக முன்னிறுத்த வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பல்வேறு திட்டங்களை அவர்கள் வந்து அமல்படுத்த வருகிறார்கள். இந்த திட்டங்கள் அத்தனையுமே நாங்கள் வந்து திறமேற்கொண்டு செய்வதற்கும் வகையிலும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதற்கும் இந்த அமைச்சரவையானது தீர்மானத்தை நிறைவேற்றி தங்களுடைய உறுதிப்பாட்டை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறது.
1: தமிழக முதலமைச்சர் திரு விஜய் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து குடியரசு துணைத்தலைவர்

0: திரு சி பி ராதாகிருஷ்ணனையும் திரு விஜய் சந்தித்து பேசினார். பின்னர் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியாகாந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆகியோரையும் முதலமைச்சர் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். நிதி ஆயோக் ஆட்சிமன்ற குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் தில்லி சென்றுள்ளார். இக்கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் வழங்கும் ஒளிபரப்பு சேவையிலிருந்து 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மின்வெட்டினால் பொதுமக்கள் படும் அவதி, தொடரும் பாலியல் வன்கொடுமைகள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்ட செய்திகளை ஒளிபரப்பியதால் தவிக அரசு இந்த 3 சேனல்களை முடக்கியுள்ளதாக குறை கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் 4வது தூணான ஊடகங்கள்தான் அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதிலும் மக்களின் அன்றாட பிரச்சினைகளை அரசுக்கு எடுத்துச் செல்வதிலும் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்களின் குரல் வளையை நெரிப்பதன் மூலம் ஆட்சியின் அவலங்கள் மக்களிடம் சென்றடையாமல் தடுத்திட முடியும் என்று தவிக அரசு எண்ணுவதாகவும் அவர் கூறியுள்ளார். தவிக அரசின் இந்த நடவடிக்கை பத்திரிகை சுதந்திரத்திற்கு எதிரானது என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஊடகங்களின் குரல் வளையை நெரிக்கும் வகையில் தவிக அரசு செயல்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தவிக அரசுக்கு எதிரான செய்திகளை ஒளிபரப்பியதற்காக 3 செய்தி சேனல்கள் அரசு கேபிளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இந்த நடவடிக்கை வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அந்த சேனல்களின் ஒளிபரப்பு தொடர தவிக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அஇஅதிமுகவும் தவிக அரசின் இந்த நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. 3 செய்தி சேனல்கள் அரசு கேபிளில் முடக்கப்பட்டதற்கு தொழில்நுட்ப கோளாறுதான் காரணம் என்று கூறுவது ஏற்க முடியாது என்று அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: 3 சேனல்கள் முடக்கப்பட்டது என்பது சரியான வார்த்தை கிடையாது. சம்பந்தப்பட்ட தொலைக்காட்சி நிறுவனங்களினுடைய தலைமை அதிகாரிகளுக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு நாங்கள் பேசியிருக்கிறோம். சில செட் ஆஃப் பாக்ஸஸ்ல மட்டும் தற்காலிகமாக அது வந்து ஒளிபரப்ப முடியாத ஒரு சூழல் இருக்கு. அப்ப இதை மேற்பார்வை செய்யறதுக்கு ஒரு வெண்டார் கூட நம்ம வந்து ஏற்கனவே அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கு. அவர்கள் வந்து சென்னையில துரிதமாக செயல்பட்டு முழு வீச்சில் அதை சரி செய்வதற்காக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால இது வந்து வேற தனி காரணமோ அல்லது முடக்கப்பட்டதோ என்பது ஏற்புடையதல்ல. அப்வேகமா அந்த வெண்டார்ஸ் வந்து வேலை செஞ்சிருக்கிறாங்க. மேலும் தொழில்நுட்ப வல்லுநர்களும் அதுல வந்து சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை மத்திய வங்கக்கடல் பகுதிகள் முதல் கடலோர கர்நாடகா பகுதிகள் வரை கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் உள் கர்நாடகா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். நாளை முதல் வரும் மே 14 வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக குறையக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பள்ளிவாசல்களில் பணியாற்றும் உலமாக்களுக்கு மானிய உதவியுடன் இருசக்கர வாகனம் வாங்க விரும்புவோர் உரிய ஆவணங்களுடன் சிறுபான்மையினர் அலுவலகங்களில் வரும் 30 தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கேட்டுக்கொண்டுள்ளார். தென்மண்டல காவல்துறை தலைவர் திரு விஜயேந்திர பிதாரி தலைமையில் உயரதிகாரிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் இன்று திருநெல்வேலியில் நடைபெற்றது. விழுப்புரம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் பர்னீத் கவுர் 143-142 என்ற புள்ளிக்கணக்கில் அமெரிக்காவின் சிட்னி செலன்வெர்ஜரை வென்றார். குஷால் தலால் 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ரிஷப் யாதவை வென்றார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியாவின் ஹர்திக் பாண்டியா காயம் காரணமாக பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாக்ரேப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிக்கா பத்ரா, மானவ் தாக்கர் இணை பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தகுதி சுற்று ஆட்டத்தில் இந்த இணை போலந்தின் மரேக் படோஸ்கி

ஹொசன்னா வைல்ட் கோஸ் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்ற தலைவராக திகழ்வதாக மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் வழங்கும் சேவையிலிருந்து 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டிருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் விளக்கம் அளித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் திரை இசை பாடல்களாய் வழங்குற கேட்கலாம்.
1: ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளோ அழகு. இங்கே எவனும் இவ்வளோ அழகாக ஒரு இவ்வளோ அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிழக்கட்சியில் இனி கேட்கலாம் சேவை செய்திகள்.
4: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
5: காலம் தொடங்கியுள்ளதால் வெப்ப அலை தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தேவையின்றி மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை வெளியில் செல்வதையும் கடின உழைப்பு மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும். உலக வெப்பமயமாதல் காரணமாக வெப்பநிலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள இலகுவான வெளிர் நிறம் கொண்ட பருத்தி ஆடைகளை அணிந்து கொள்வதும், வெளியில் செல்லும்போது குடை, தொப்பி, கண்ணாடி, காலணிகள் போன்றவற்றை பயன்படுத்துவதும் நல்லது. வெளியில் பயணிக்கும் போது போதுமான குடிநீர் எடுத்து சென்று தாகம் இல்லாவிட்டாலும் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும். உடலில் நீர் இழப்பு ஏற்படுத்தும் ஆல்கஹால், தேநீர், காபி, கார்பனேற்றப்பட்ட பானங்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். மாறாக லசி, நீர்மோர், எலுமிச்சை சாறு போன்ற நீர்ச்சத்து பானங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வீட்டை குளிர்ச்சியாக வைத்திருக்க திரைச்சீலைகள் மற்றும் சன்ஷேடுகள் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும். குழந்தைகள் மற்றும் செல்ல பிராணிகளை நிறுத்தப்பட்ட வாகனங்களின் அருகில் விட வேண்டாம். வேலை நேரத்தில் யாராவது மயக்கமடைந்தால் உடனடியாக குளிர்ச்சி இடத்திற்கு மாற்றி தண்ணீர் அல்லது உப்பு சர்க்கரை கரைசல் கொடுக்க வேண்டும். அவசர தேவைக்கு 108 ஆம்புலன்ஸ் சேவையை தொடர்பு கொள்ளவும். வெப்பநிலை பாதிப்பு ஏற்பட்டால் அருகிலுள்ள அரசு மருத்துவமனை அல்லது ஆரம்ப சுகாதார நிலையத்தை அணுகி உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும்.

0: மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வெப்பநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான படுக்கை வசதிகள் மற்றும் உப்பு சர்க்கரை கரைசல் ORS போதுமான அளவில் தயாராக கையிருப்பு உள்ளது என்றும், பொதுமக்கள் இந்த அறிவுரைகளை கடைபிடித்து வெப்ப அலை தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலய 1269 கிலோஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம் மதுரத்தென்றல். மதுரத்தென்ற நிகழ்ச்சியில் திரையிசை பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கண்ணமாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
1: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க?

0: சொல்லுங்களேன்.
1: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
0: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத.
3: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் இதுவரை நீங்கள் கேட்ட மதுரத்தென்றல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்வது 7:10 மாவட்ட செய்திகள் மற்றும் 7:15 தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
4: வழங்குபவர் கார்த்திகேயன்.
5: ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் ராமநாதபுரம் மாவட்டத்தில் குடிநீர் பற்றாக்குறை நிலவும் நகர்ப்புற பகுதிகளுக்கும் ஊரக குடியிருப்புகளுக்கும் காவிரி ஆற்றினை நீர் ஆதாரமாக கொண்டு கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டு ₹2,819 crore வழங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 2 நகராட்சிகள், 5 பேரூராட்சிகள் மற்றும் 11 ஒன்றியத்தில் உட்பட்ட 2,306 ஊரக குடியிருப்புகள் பயன்பெற உள்ளன. இத்திட்டத்தில் கரூர் மாவட்டம் நஞ்சைப்புகலூர் என்னும் இடத்தில் காவிரி ஆற்றில் ஒரு உட்கொள்ளும் கிணறு அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு பெறப்படும் நீர் 50 கிலோமீட்டருக்கு அப்பால் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் அமைக்கப்பட்டுள்ள 135 மில்லியன் லிட்டர் கொள்ளளவு குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் தற்போது 65 மில்லியன் லிட்டர் சுத்திகரிக்கப்பட்டு வருகின்றது. சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இரு பிரிவுகளாக ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு 36 மில்லியன் லிட்டர் நீரேற்று குழாய்கள் மூலம் கொண்டு செல்லப்பட்டு வருகின்றது. இத்திட்டத்தின் மூலம் நகர்ப்புற பகுதிகளுக்கு 55,068 புதிய வீட்டிணைப்புகள் வழங்கப்பட உள்ளது. இத்திட்டத்தினை வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் புதிய கூட்டு திட்ட பணிகளை விரைவுபடுத்தி குறித்த காலத்திற்குள் முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய பொறியாளர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவகுரு பிரபாகரன் அறிவுறுத்தினார். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் மற்றும் ராமேஸ்வரத்தில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகளை மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத், சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் ராஜீவ் ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார்கள். இந்த ஆய்வின் போது பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தில் மண்டபம் பேரூராட்சி முனைக்காடு கடற்கரை பகுதியில் மீனவர்களுக்கு மானிய விலையில் வழங்கப்பட்ட கடற்பாசி விதைகளை தெப்பத்தில் கட்டும் பணிகள் நடைபெற்று வருவதை பார்வையிட்டு மீனவர்களிடம் கேட்டறிந்ததுடன் தொடர்ந்து இந்த திட்டத்தின் கீழ் மானிய விலையில் வழங்கப்பட்ட கூண்டு மீன் வளர்ப்பு தொடர்பாகவும் மீனவர்களிடம் அமைச்சர்கள் கேட்டறிந்தனர். மேலும் அப்பகுதியில் வசிக்கும் மீனவர்களிடம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் வழங்கப்படும் நலத்திட்டங்கள் தொடர்பாகவும் மீனவர்களுடன் கலந்துரையாடி கேட்டறிந்ததுடன் உங்களுக்கு தேவைக்கேற்ற அரசின் திட்டங்கள் உதவிகள் வழங்கப்படும் என தெரிவித்தனர். பின்னர் ராமேஸ்வரத்தில் பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் பாரம்பரிய நாட்டுப்படகு மீனவர்களுக்கு உட்பொருத்தும் மற்றும் வெளிப்பொருத்தும் இயந்திரங்களை வழங்கினார். பின்னர் பாமன் மீனவர் குடியிருப்பு பகுதிக்கு சென்று இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் 12 மீனவர்களின் குடும்பத்திற்கு சென்று ஆறுதல் கூறியதுடன் சிறையிலிருந்து விடுவித்துக் கொண்டு வர தமிழக முதலமைச்சர் மூலம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். இந்த ஆய்வின் போது மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை இயக்குநர் டாக்டர் விஜய கார்த்திகேயன், மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவகுரு பிரபாகரன் மற்றும் அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழக அரசால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர், சிறுபான்மையினர், மாணவர் மற்றும் மாணவியர்களுக்கென விடுதிகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. பள்ளி மாணவர்களுக்கு 33 விடுதிகளும், மாணவிகளுக்கு 22 விடுதிகளும், கல்லூரி மாணவர்களுக்கு 4 விடுதிகளும், மாணவிகளுக்கு 6 விடுதிகளும் செயல்பட்டு வருகின்றன. பள்ளி விடுதிகளில் 4ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயில்கின்ற மாணவர் மாணவிகளுக்கும், கல்லூரி விடுதிகளில் பட்டப்படிப்பு, பட்ட மேற்படிப்பு, ITI மற்றும் பாலிடெக்னிக் படிப்புகளில் பயிலும் மாணவ மாணவியர்கள் சேரலாம். பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, சீர்மரபினர் விடுதிகளில் அனைத்து வகுப்பை சார்ந்த மாணவர் மாணவியர்களும் குறிப்பிட்ட விகிதாச்சார அடிப்படையில் சேர்த்துக் கொள்ளப்படுகின்றனர். விடுதிகளில் சேர்வதற்கு பெற்றோர் அல்லது பாதுகாவலர்களது ஆண்டு வருமானம் 2 லட்சத்திற்கு மிகாமலும், இருப்பிடத்திலிருந்து பயிலும் கல்வி நிலையத்தின் தொலைவு குறைந்தபட்சம் 8 கிலோமீட்டருக்கு மேல் இருக்க வேண்டும். தகுதியுள்ள மாணவ மாணவியர்கள் விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர் அல்லது

0: மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் இருந்தோ இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வரும் 18ஆம் தேதிக்குள்ளும் கல்லூரி மாணவர்கள் வரும் ஜூலை 15ஆம் தேதிக்குள்ளும் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் இச்சலுகைகளை பெற்று பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவகுரு பிரபாகரன் தெரிவித்துள்ளார்.
1: ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் கார்த்திகேயன். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகமதாபாத் மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நேரடி அந்நிய முதலீடு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தான்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்ற கூட்டத்திற்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். வளர்ச்சியின் வேகத்தை விரைவுபடுத்தவும் இது உதவியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளுக்கும் மேலாக தேசிய ஜனநாயக கூட்டணி நிலையான ஆட்சியை வழங்கி வருவதோடு மட்டுமன்றி அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியை உறுதி செய்துள்ளதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் தொடர்ந்து அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றுவோம் என்றும் பிரதமர் கூறியிருக்கிறார். நாட்டின் பிரதமராக 4,399 நாட்கள் தொடர்ச்சியாக பணியாற்றி சாதனை படைத்ததற்காக வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர்களுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகமதாபாத் மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 2,169 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். ஆந்திர மாநிலம் அமராவதியில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான குடியிருப்பு வளாகத்தை கட்டுவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் கூறினார். 8,000 பேர் தங்கும் அளவிற்கு 1,299 கோடி ரூபாய் செலவில் இந்த குடியிருப்பு வளாகம் கட்டப்பட உள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். கடற்படைக்கு 449 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன கருவிகளை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் பாதுகாப்பு அமைச்சகம் கையெழுத்திட்டுள்ளது. பெங்களூருவைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் ஒன்றிடமிருந்து இந்த கருவிகள் கொள்முதல் செய்யப்பட உள்ளதாக பாதுகாப்புத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சுயசார்பு இந்தியா இயக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையிலும் உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்திற்கு ஆதரவு அளிக்கும் வகையிலும் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நிறைவேற்றிய சாதனைகள் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியதாகும் என மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உறுதிப்பாடே இதற்கு காரணம் என குறிப்பிட்டார். அனைத்து துறைகளிலும் சாதனை படைக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாகவும் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார். கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக மிகப்பெரிய அளவில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தமாக தேசிய கல்விக் கொள்கை திகழ்கிறது என பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் கல்வி உச்சி மாநாட்டில் பங்கேற்று அவர் பேசினார். மத்திய அரசின் கடந்த 12 ஆண்டுகால சாதனைகளில் இந்த சீர்திருத்த நடவடிக்கை முக்கிய இடம்பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மாணவர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு இந்த கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டதாகவும் அமைச்சர் கூறினார். மத்திய அரசின் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் மூலம் 16 கோடிக்கும் மேற்பட்ட ஊரக குடியிருப்புகள் பயனடைந்திருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய நீர்வளத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 81% ஊரக பகுதிகளுக்கு பாதுகாப்பான குடிநீர் இந்த திட்டத்தின் கீழ் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டபோது ஊரகப் பகுதிகளில் உள்ள 3,23,00,000 குடியிருப்புகள் மட்டுமே

0: குழாய் மூலம் குடிநீர் வசதி பெற்றிருந்ததாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது 16 கோடி குடியிருப்புகள் இந்த வசதியை பெற்றிருப்பதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கான உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் 3ஆம் கட்ட திட்டத்திற்காக 96 நிறுவனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதன் மூலம் 12,822 கோடி ரூபாய் முதலீடு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக ஜவுளித்துறையின் செய்திக்குறிப்பு கூறுகிறது. இதில் 22 விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹோமியோபதி மருத்துவ முறை குறித்து தவறான செய்திகளை வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என அதற்கான தேசிய ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. ஹோமியோபதி மருத்துவ முறை தொடர்பாக பல்வேறு தவறான தகவல்கள் பரப்பப்படுவதை அடுத்து தேசிய ஹோமியோபதி ஆணையம் இந்த வேண்டுகோளை விடுத்திருக்கிறது. 2020ஆம் ஆண்டு ஏற்றப்பட்ட சட்டத்தின்படி ஹோமியோபதி சட்டப்பூர்வமான மருத்துவ சிகிச்சை முறை என்றும் அந்த ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஹோமியோபதி மருந்துகள் அனைத்து மருந்து கட்டுப்பாடு வாரியத்தால் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நேரடி அந்நிய முதலீடு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய தொழில் வளர்ச்சித்துறையின் இணைச் செயலர் திரு சுமித் ஜரகல், கடந்த 12 ஆண்டுகளில் நேரடி அந்நிய முதலீடு 169% வளர்ச்சி கண்டுள்ளதாக தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கம், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் போன்றவை இதற்கு உதவியதாக அவர் குறிப்பிட்டார். தொழில் புரிவதற்கான நடைமுறைகள் எளிதாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதிலும் இந்தியா முன்னணியில் இருப்பதாக திரு சுமித் ஜரங்கல் தெரிவித்தார். சிறு நிதி நிறுவனங்களுக்கான கடன் உத்தரவாத திட்டத்தை நீட்டிக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதன்படி இந்த திட்டம் ஆகஸ்ட் 1 மாதம் வரை அல்லது 20,000 கோடி ரூபாய் அளவிற்கு உத்தரவாதத் தொகை வழங்கும் வரை நீட்டிக்கப்படுவதாக நிதி அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் 770 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பீகாரில் சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்களின் பயனாளிகளுக்கு 1,100 கோடி ரூபாயை அம்மாநில முதலமைச்சர் திரு சம்ராஜ் சௌத்ரி இன்று விடுவித்துள்ளார். இந்த தொகை 94 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி சுஷ்மிதா தேவ் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். புதுதில்லியில் மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து தமது ராஜினாமா கடிதத்தை அவர் சமர்ப்பித்தார். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். மக்கள் குடியிருக்கும் பகுதிகளை குறிவைத்து பாகிஸ்தான் இந்த தாக்குதலை நடத்தியதாகவும் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் ஆப்கான் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஆப்கான் வான்வழி பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்து பாகிஸ்தான் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஆப்கானிஸ்தானில் செயல்படும் தீவிரவாத முகாம்களை குறிவைத்துதான் தாக்குதல் நடத்தப்பட்டதாக பாகிஸ்தான் கூறியுள்ளது. இந்த தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டதாகவும் பாகிஸ்தான் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தான்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-18 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் இஷிகா ஜெய்ஸ்வாலை வென்றார். புகெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்திகா தாக்கர் சோனாலி சிங் இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உஸ்பெகிஸ்தான் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி முதலிடத்தில் உள்ளார். பிரேசிலின் சா ஜோஸில் நடைபெற்று வரும் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரிஷா கோயல் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் பர்னீத் கவுர் 143, 142 என்ற புள்ளிக்கணக்கில் அமெரிக்காவின் சிட்னியை வென்றார். குஷால் தலால் 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின்

ரிஷப் யாதவை வென்றார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியாவின் ஹர்திக் பாண்டியா காயம் காரணமாக பங்கேற்க மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகமதாபாத் மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நேரடி அந்நிய முதலீடு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஒப்பன்

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். பண்ணை செய்தி. இன்றைய நமது பண்ணை செய்தியில் வெண்பன்றி வளர்ப்பு குறித்து விருதுநகர் மாவட்டம் சிவகாசி விளாம்பட்டி PS பாலமுருகன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
3: இப்போ ஆடு மாடு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து ஒரு குட்டி இல்லை ரெண்டு குட்டி அந்த மாதிரி தான் போடும். இப்போ பண்ணின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து வருஷத்துக்கு ரெண்டு ப்ரீடு வரும். கிட்டத்தட்ட வந்து வருஷத்துக்கு 20 குட்டி போடும். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் அது வளர்றதுக்கு 1 இயர் ஆகும் மேட்டிங் வந்து ப்ரீடிங் வர்றதுக்கு. பட் நெக்ஸ்ட் இயர்லேருந்து இயர்லி வந்து 2 times ப்ரீடிங் எடுக்கலாம் அப்படின்னு. ஸோ நமக்கு 20 அனிமல் ஆச்சு வருஷத்துக்கு. அதில் கொஞ்சம் மார்டாலிட்டி 20% போனாலும் ஒரு 16-17 பிக்லெட் வந்து நமக்கு உருவாகும். ஸோ நம்பர் ஆஃப் அனிமல் அதிகமாக கொடுக்குற ஒரே விலங்குன்னு பார்த்தோம்னா ஒயிட் பிக் தான். வெண்பன்றி மேக்ஸிமம் வந்து கறிக்காண்டி தான் நம்ம வளர்க்குறோம். நம்ம இங்கே மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா கேரளா அஸ்ஸாம் தான் ரெண்டு தான் மார்க்கெட். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து தமிழ்நாட்டிலிருந்து வந்து கேரளாவில் தான் மோனோபுலியாக நம்ம எல்லாமே சேல் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ அஸ்ஸாமில் தான் சேல் ஆகிட்டு இருக்கு. இந்தியாவில் இருக்கிறதெல்லாம் மேக்ஸிமம் வந்து 3-way கிராஸ்பாங்க. டூராக், யார்க்ஷயர், ஆண்ட்ரேஸ், இந்த மூணோட கிராஸ் குணாதிசயங்கள் உள்ள பண்ணி தான் இந்த இந்தியாவில் இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க ஒரே பிரீடு ஒரே பிரீடு அப்படிம்பாங்க. 3-way கிராஸ் தான் இருக்கு. இதில் பண்ணி நம்ம பிக்லெட் செலக்ட் பண்ணுறது எப்படின்னா சின்ன பிக்லெட்டில் இருக்கிறதே நல்லா லாங்காக இருக்கணும். அந்த மாதிரி செலக்ட் பண்ணி அதோட மடிகளோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும். சில இதில் கம்மியாக இருக்கும். அதோட நிப்பில் எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கிறத பார்த்து நம்ம செலக்ட் பண்ணி பண்ணுவோம். அதாவது நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு கோயம்புத்தூரில் போய் ஒரு இடத்துல வந்து எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அதுலேருந்து தான் இனப்பெருக்கம் பண்ணி டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கோம். எவ்ரி இயர் வந்து மேல் மட்டும் நாங்கள் சேஞ்ச் பண்ணிடுவோம். ஏன்னா இன்டர்கோஸ்ட் ஆயிரும். அதாவது சிஸ்டர் பிரதர் அந்த மாதிரி வந்துடும். தாய்ட்டு வந்து குழந்தை குட்டி பிறந்து வரும். அதுலேருந்து நம்ம மேல் எடுத்தோம்னா செஸ்ட் மாதிரி வரும். மேல் எல்லாமே நம்ம இயர்லி ஒன்ஸ் வந்து வெளியிலேருந்து வேற பிரீடு கொண்டு வந்துடுவோம். கம்பல்சரி இன்பிரீடு விட மாட்டோம். தாய் பண்ணி வந்து டெலிவரி டயத்தில் வந்து டே செகண்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதாவது டே செகண்டில் வந்து அதோட டீத்தெல்லாம் கட் பண்ணிடுவோம். அது எதுக்காண்டினா பன்றிக்கு வந்து பொதுவாக வந்து வளர வளர பல்லு வெளியில் வரும். பார்த்தீங்கன்னா நாட்டு பண்ணிலாம் அந்த பார்த்தீங்க காட்டு பண்ணிலாம் பார்த்தா தெரியும். எல்லாமே பண்ணி ஒரே இயல்பு. அதனால நம்ம டீத்தை கட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டே இருந்து அயன் இன்ஜெக்ஷன் கொடுத்துருவோம். ஒரு 3rd நாள் பி காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருவோம். அதுக்கடுத்து 10 நாள் கழிச்சு வந்து டி வார்மிங் பண்ணிடுவோம். அகைன் 13th டேயில் ஒரு அயன் இன்ஜெக்ஷன் போட்டுருவோம். அதே 15th டேயில் ஒரு பி காம்ப்ளெக்ஸ் போட்டுருவோம். பலபடியும் 20-25-30 டேஸில் வந்து ஒரு டி வார்மிங் பண்ணிடுவோம். தாய்ட்டு வந்து பிரிக்கிறதுல வந்து கிளாசிக்கல் ஸ்வைன் ஃபீவர் வேக்சின் போட்டு தான் நம்ம பிரிப்போம். பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு அகைன் வந்து ஒரு 4th மந்தில் வந்து FMD போட்டுருவோம். ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் சொல்லி வரும். அதுவும் ப்ராப்பராக எல்லா இன்ஜெக்ஷனுமே போட்டு இது பண்ணி நம்ம இது பண்ணிடுவோம்.
2: இதுவரை வெண்பன்றி வளர்ப்பு குறித்து விருதுநகர் மாவட்டம் சிவகாசி விளாம்பட்டி PS பாலமுருகன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி.
4: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
5: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
5: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
6: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: நேரம் 7:30.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: மண்ணும் மணியும். இன்றைய நமது மண்ணுமணியும் நிகழ்ச்சியில் தோட்டக்கலை பயிர்களில் உயர் விளைச்சலுக்கான தொழில்நுட்பங்கள் குறித்து தெரிந்து கொள்வோம். தற்போது விவசாயத்தில் தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி சரியான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வரும்போது நல்ல பொருளாதார முன்னேற்றம் அடைய வாய்ப்புள்ளதாக அமைகிறது. இப்படி உயர் விளைச்சல் பெற தோட்டக்கலை பயிர்களில் நாம் என்னென்ன தொழில்நுட்பங்களை கடைபிடிக்க வேண்டும் என பல தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் வேளாண்மை அறிவியல் மைய தோட்டக்கலைத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி ராஜாராமன் அவர்கள்.
1: ஒரு விவசாயியாக இருக்கோம், விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இரண்டு முறையில் வந்து நம்ம விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து வேளாண் பயிர்கள் அப்படிங்கிற நெல், கரும்பு, மக்காச்சோளம், தானிய பயிர்கள் இதெல்லாம் வந்து இந்த வேளாண் பயிர்களில் வரும். தோட்டக்கலை பயிர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறையா பயிர்கள் இருக்குங்க. அதில் முக்கியமாக வந்து இந்த காய்கறி பயிர்கள், பழப்பயிர்கள், மற்றும் வந்து இந்த மலையில் விளையிற இந்த வாசனை திரவிய அந்த பயிர்கள் அது போல் வந்து நம்ம விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் வந்து நம்ம தோட்டக்கலை பயிர் எல்லாமே வந்து ஒரு குறுகிய கால பயிர்கள். இப்போ காய்கறி பயிர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து தக்காளி, வெங்காயம், மிளகாய், கத்திரிக்காய் இது போல வந்து ஒரு சில பயிர்கள் வந்து ரொம்ப குறுகிய காலத்தில் நம்மளுக்கு வந்து மகசூல் வந்து கிடைக்கும். அதே நம்ம வேளாண் பயிர்கள் எடுத்துக்கிட்டோம்னா நெல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 3-4 மாதம் ஆகும். அது மாதிரி வந்து மக்காச்சோளம், பருத்தி இதெல்லாம் வந்து வேளாண் பயிரில் வரும். பட் அதோட வாழ்நாள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தேனி மாவட்டமாக இருந்தாலும் சரி, மதுரை மாவட்டமாக இருந்தாலும் சரி, இல்லை திண்டுக்கலாக இருந்தாலும் முக்கியமாக வந்து நிறையா வந்து தோட்டக்கலை பயிர்கள் வந்து அதிகமாக விவசாயம் பண்ணுறாங்க. ஏன் அது மாதிரின்னா நம்ம அதிகமாக விளைச்சல் மற்றும் வந்து லாப கணக்கு வந்து நம்ம தோட்டக்கலை பயிர்கள் வந்து அதிகம். அதே மாதிரி குறுகிய கால பயிர்கள் மேக்சிமம் வந்து அதிகமான தோட்டக்கலை பயிர்கள் வந்து குறுகிய கால பயிர்கள். கொஞ்ச நாள்லயே நம்ம வந்து விவசாயிகள் வந்து விளைச்சல் விளைஞ்சு நம்ம வந்து லாப கணக்கு அதாவது சேல்ஸ் பண்ணி அதை வந்து நம்ம அதிகமான லாபம் வரும். அதே மாதிரி இந்த லாப கணக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். 1 ரூபா நம்ம செலவு பண்ணோம்னா ஒரு 3 ரூபாயிலிருந்து 5 ரூபா வரைக்கும் நம்ம வந்து லாப கணக்கு வந்து அதிகமாக இருக்கும். இதுதாங்க இந்த தோட்டக்கலை பயிர்களில் கிடைக்கிற நன்மை. மருந்து செலவு மற்றும் லேபர் செலவு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தோட்டக்கலை பயிரில் வந்து ஒரு சில நோய் மற்றும் பூச்சி தாக்குதல் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் வேளாண் பயிரை கம்பேர் பண்ணுறப்ப. அப்போ வந்து அதுக்கான செலவு அதிகமாக இருக்கும். அதே போல் மேக்சிமம் வந்து அந்த தோட்டக்கலை பயிர் எல்லாமே வந்து பெரிஷபிள் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்ச நாள்லேயே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். தக்காளியாக இருந்தாலும் சரி, மிளகாயாக இருந்தாலும் சரி, கத்திரிக்காயாக இருந்தாலும் சரி, கொஞ்ச நாள்லேயே வந்து கொஞ்சம் ஒரு சில வீணாக போகக்கூடிய தன்மை இருக்கும். அதனால் குறுகிய காலத்தில் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணணும். இதே வந்து நம்ம வேளாண் பயிர் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நெல்லாக இருந்தாலும் சரி, கரும்பாக இருந்தாலும் ஒரு சில வாரங்கள் ஒரு சில மாதங்கள் வந்து நம்ம வச்சுட்டு விற்கலாம். அப்போ வந்து தோட்டக்கலை பயிர் பண்ணுறோம் அப்படின்னா வந்து முக்கியமாக மேக்சிமம் வந்து எல்லாமே வந்து பணப்பயிராக தான் இருக்கும். தோட்டக்கலை பயிர் முக்கியமாக எடுத்துக்கிட்டோம்னா அந்த வாழை, தென்னை இதெல்லாம் வந்து அதிகமான மகசூல் அதே போல் அதிகமாக லாபம் தரக்கூடிய பயிர்கள். இப்போ வாழை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து முக்கியமாக விவசாயிகள் பண்ணுற மிகப்பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா வந்து அந்த இடைவெளி. இடைவெளி வந்து ரொம்ப முக்கியம். வாழைன்னு இல்லாமல் அனைத்து தோட்டக்கலை பயிராக இருந்தாலும் வந்து இந்த இடைவெளி ஸ்பேசிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வாழை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 4-5 வெரைட்டி இருக்குங்க. அதில் வந்து நம்ம செவ்வாழை அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 7 அடி ஒரு பிளான்ட்டுக்கும் இன்னொரு பிளான்ட்டுக்கும் ஒரு பயிருக்கும் இன்னொரு பயிருக்கும் வந்து இடைவெளி வந்து ஒரு 7 அடி 7 ஃபீட்டு கொடுத்தா தான் வந்து கரெக்டான மகசூல் கிடைக்கும். செவ்வாழைனா 7 அடி கொடுக்கணும். பச்சை வாழை G9 கிராண்ட் 9 அப்படின்னு சொல்லுவோம். அதுனா ஒரு 6 அடி மினிமம் வந்து 6 அடி கொடுக்கணும். எதுக்காக இந்த இடைவெளி கொடுக்குறோம் அப்படின்னா வந்து ஒரு பயிருக்கும் இன்னொரு பயிருக்கும் ஏரேஷன் நல்லாயிருக்கும். அதே போல் வந்து அந்த பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க. இந்த வாட்டர் காம்படிஷனும் நியூட்ரிஷனல் காம்படிஷனும் ரொம்ப வந்து கம்மியாக ஆகும். இடைவெளி வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்கன்னா இது இல்லாமல் வந்து ரொம்ப பக்கம் பக்கமாக இருக்குது அப்படின்னா வந்து இந்த பூச்சி

0: மற்ற நோய் தாக்குதலாக இருக்கட்டும், ஒரு பயிருக்கு வந்து உரம் போடுறப்ப வந்து அந்த உரம் வந்து இன்னொரு செடியும் அதுக்கு காம்படிஷன் வந்துடும். கிட்டக்க நம்ம செடி நட்டோம்னா இடைவெளி வந்து ரொம்ப கரெக்டாக கொடுக்கணும் ஒவ்வொரு பயிருக்கு. வாழையாக இருந்தாலும் சரி எதுவுமே வந்து நம்ம வந்து இடைவெளி கரெக்டாக கொடுக்கணும். அதே மாதிரி தான் வந்து தென்னைக்குங்க. தென்னை வந்து ஒரு நல்ல லாபகரமான பயிர் அப்படின்னு சொல்லலாம். தென்னை விவசாயிகள் வந்து அதிகமாக வந்து உருவாகிட்டே இருக்காங்க. இப்போ நார்மலாக இப்போ தேனி மாவட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நிறையா பயிர் பண்ணியிருக்காங்க. நிறையா விவசாயிகள் வந்து தென்னை விவசாயத்துக்கு வந்து மாறிட்டு இருக்காங்க. ஏன்னா தேங்காயோட ரேட் வந்து ரொம்ப ஹையாக போயிட்டு இருக்குங்க, கம்மியாக ஆகாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நிறையா விவசாயிகள் வந்து இப்போ தென்னை விவசாயத்துக்கு மாறிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து அந்த தென்னை விவசாயம் பண்ணுறவங்கள்ட்ட சொல்கிற ஒரே கோரிக்கை வந்து அந்த இடைவெளி, தேரோட தென்னை நடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நம்ம முன்னோர்கள். ஒரு தேரோட அகலம் எவ்வளவு அப்படின்னா வந்து 25 அடிங்க. தென்னை விவசாயம் பண்ணுறவங்கள்ட்ட வந்து ரெண்டு தென்னைக்கு வந்து இடைவெளி வந்து 22-25 அடி நாங்கள் விட சொல்கிறோம். இது எது எதுலலாம் நம்மளுக்கு அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னா வந்து நம்ம தென்னை மரம் வந்து நோய் மற்றும் பூச்சிதாக்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். வாட்டர் காம்படிஷனாக இருந்தாலும் சரி நியூட்ரிஷனல் காம்படிஷனாக இருந்தாலும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம இடைவெளி கரெக்டாக கொடுத்தோம். இப்போ நம்ம இடைவெளி வந்து ரொம்ப கிட்டக்க வச்சிட்டோம் தென்னை மரத்தில் அப்படின்னு பண்ணோம்னா சன்லைட் வந்து அந்த இலையில பட்டாதான் வந்து ஒளிச்சேர்க்கை நடந்து நம்மளுக்கு வந்து பூ அதிகமாக பூக்கும். பூ அதிகமாக பூத்தாதான் வந்து காய்கள் வந்து நிறைய காய்க்குங்க. கரெக்டான இடைவெளியில் நம்ம செடியை நட்டாதான் வந்து எல்லா இலையுமே வந்து சூரிய ஒளி வந்து கரெக்டாக வரும், ஒளிச்சேர்க்கை நல்லா நடந்து காய்கள் வந்து அதிகமாக கிடைக்கும். தென்னையோட அடிப்பகுதி இருக்குங்களா, அந்த மரத்தை சுற்றி அந்த 4-5 அடி சுற்றியும் ரவுண்டாக வந்து எப்போதுமே வந்து ஈரம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த மண்ணில் வந்து ஈரப்பதம் வந்து எப்போதுமே இருந்துக்கிட்டு இருக்கணும். அதை வந்து என்றைக்குமே வந்து நம்ம காயவே விடக்கூடாது. இப்போ கையை எடுத்து அந்த மண்ணை இப்போ பிடிச்சி இப்படி விரித்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கையில் வந்து ஈரத்தன்மை இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து தென்னை மரம் வந்து அதிகமான மகசூல் கிடைக்கும். இது வந்து ரொம்ப முக்கியங்க. கோடை காலத்துலேயும் நம்ம வந்து இதை மெயின்டைன் பண்ணணும். எல்லா சீசன்லேயுமே வந்து நம்ம வந்து தண்ணி வந்து தேங்க விடாமல் பட் ஈரமாகவே இருக்கணும். இந்த ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த தென்னை விவசாயத்தில் வந்து ரொம்ப முக்கியம். உரம் வந்து ஒரு வருஷத்துக்கு 2 டைம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து தென்னை விவசாயத்தில் வந்து நம்ம உர நிர்வாகம் பண்ணணும். ஒரு சில விவசாயிகள் வந்து ஆர்கானிக் முறையிலையும் பண்ணுறாங்க, ஒரு சில பேர் வந்து இன்ஆர்கானிக் அதாவது கெமிக்கல் உரங்கள் வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. கெமிக்கல் உரங்கள் பயன்படுத்தினாலும் நம்ம முக்கியமாக என்ன பண்ணணும்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டினாலும் வந்து மக்குன மாட்டுச்சாணம் அதை வந்து நம்ம வந்து ஒரு மரத்துக்கு வந்து ஒரு 5-10 கிலோ போட்டு பயன்படுத்தணும் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து மகசூல் அதிகமாக கிடைக்குங்க. அதே போல வருஷத்துக்கு 2 டைம் இல்லைன்னா வந்து ஒரு முறைனாலும் வந்து கோகனட் டானிக் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது தென்னை டானிக் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து ஒரு மரத்துக்கு வந்து 200 ml வந்து வேர் மூலியமாக நம்ம செலுத்தணுங்க. புது வேர் எப்படி எடுக்கணும் அப்படின்னா மரத்துலேருந்து ஒரு 2-3 அடி மண்வெட்டியால் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா புது வேர் அப்படிங்கிறது வந்து நல்ல செம்மண் கலரில் இருக்குங்க. அதை வந்து ஸ்லாண்டிங்காக ஒரு கட் பண்ணி அதில் வந்து நம்ம அந்த தென்னை டானிக் வந்து படுற மாதிரி நம்ம வச்சு கரெக்டாக கட்டிட்டோம் அப்படின்னா வந்து கோடை காலத்தில் நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா அந்த வேர் வந்து ஒரு 30 நிமிடத்தில் வந்து அந்த 200 ml இழுத்துரும், வேர் வழியாக வந்து அந்த உரம் போயிடும். இதே நம்ம குளிர்காலமாக இருந்தாலும் மழைக்காலமாக இருந்துட்டாலும் ஒரு 2-3 மணி நேரம் ஆகுங்க, அவ்வளோதான். இது எந்தெந்த தென்னை மரத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னா வந்து காய்க்கிற தென்னை மரத்துக்கு மட்டும் கொடுத்தா போதுங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த 3 இயர்ஸ் வந்து தென்னை டானிக் வந்து கொடுக்கணும்னு தேவை கிடையாது. காய் வந்த பிறகு மட்டும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இதனால் என்னென்ன நன்மைகள் அப்படின்னா வந்து ஒன்று வந்து நம்மளுக்கு குறும்ப கொட்டுறது வந்து ரொம்ப வந்து குறையுங்க. அதே போல் வந்து அந்த கொப்பரையோட அளவு வந்து அதிகமாகும், ஆயில் கண்டென்ட் அதிகமாகும். அதே மாதிரி வந்து அந்த ஈரியோஃபைட்டு பூச்சி தாக்கல் கம்மியாகும். தென்னை விவசாயத்தில் வந்து இந்த தென்னை டானிக் கொடுக்கறது வந்து ரொம்ப முக்கியங்க. இதை வந்து அனைத்து விவசாயிகளும் வந்து பயன்படுத்தி பயன் பெறணும் அப்படிங்கிறது வந்து எங்களோட நம்பிக்கை.
1: தொடர்ந்து ஒரு திரைப்பட பாடல்.

0: நாம் கேட்டுக்கொண்டிருப்பது மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் தோட்டக்கலை பயிர்களில் உயர் விளைச்சலுக்கான தொழில் நுட்பங்கள் என்பது குறித்து தேனி காமாட்சிபுரம் வேளாண் அறிவியல் மைய தோட்டக்கலைத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி ராஜாராமன் அவர்கள் தரும் தகவல்களின் முதல் பகுதி.
1: காய்கறி பயிர்கள் வந்து நம்ம விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். காய்கறி பயிர்கள் வந்து நம்ம தேனி மாவட்டமா இருந்தாலும் சரி, மதுரை மாவட்டமா இருந்தாலும், இல்ல சுற்றுப்புற மாவட்டங்கள், அது எதா இருந்தாலும் வந்து நம்ம அனைத்து காய்கறியுமே வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப தக்காளி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மிளகாய், கத்தரிக்காய், அதே மாதிரி முட்டைகோஸ், காலிஃபிளவர், சின்ன வெங்காயம் வந்து அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சைடு வந்து பெரிய வெங்காயம் பண்றதுல இப்ப முக்கியமா விவசாயத்துல வந்து இந்த வெங்காயம் விவசாயம் பண்றது வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. நம்மளோட தேனி மாவட்டமா இருந்தாலும் சரி, மதுரை இல்லைன்னா திண்டுக்கல் மாவட்டமா இருந்தாலும் சரி, வெங்காயம் விவசாயம் பண்றதுல வந்து ரெண்டு முறைகள் இருக்கு. வெங்காயத்திலேயே வந்து சின்ன வெங்காயமா இருக்கும், அதை வந்து விதை வெங்காயம் அப்படின்னு விவசாயிகள் வாங்கி பயன்படுத்துவாங்க, அது ஒரு முறை. இன்னொரு முறை அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா விதைகள், வெங்காயத்திலேருந்து சீட்ஸ் வந்து இருக்குங்க. நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமே கோ6 அப்படிங்கிற லாஸ்டா வந்து ஒரு வெரைட்டி ரிலீஸ்

0: கொடுத்தாங்க, அது இருக்கு, அதை நீங்க வந்து விவசாயிகள் வாங்கி பயன்படுத்தலாம். இப்ப ரெண்டு முறையில எந்த முறை சார் அதிகமா நல்லா இருக்கும் அப்படின்னா வந்து நம்ம விதைகள் மூலியமா வந்து விவசாயம் பண்றப்ப வந்து மகசூல் வந்து கண்டிப்பா வந்து அதிகமா இருக்குங்க. அந்த விதைகளோட விலை வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். நம்ம விதையா சீட்ஸா வாங்குறப்ப, விதை வெங்காயமா வாங்குறப்ப வந்து உங்களுக்கு வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகமா இருக்கும். விதைகள் பண்றப்ப வந்து ட்ரூ டு டைப்பா இருக்கும், அதாவது உண்மையா எல்லா வெங்காய அளவுமே வந்து ஒரே சைஸா இருக்கும். இந்த சீட்ஸை வாங்கி யூஸ் பண்றப்ப, சீட்ஸ் வாங்கி நம்ம நார்மலா பண்ற மாதிரி விதை நாற்றாங்கால வந்து உருவாக்கி அதுலேருந்து வந்து ஒரு 25-30 நாள்ல வந்து நம்ம டிரான்ஸ்பிளான்டிங் அந்த மெயின் ஃபீல்டுக்கு வந்து நம்ம பண்ணணும். பயிர்கள் வந்து ஒரே மாதிரியா வந்து இருக்கும். இது பண்றப்ப வந்து நம்மளுக்கு கரெக்டா இருக்குங்க. அதனால ரெண்டு முறைகள்லயுமே நீங்க பண்ணலாம். பட் வந்து நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகம் என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து விதைகள், அதாவது சீட்ஸ் மூலியமா நீங்க விவசாயம் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. அதாவது விதை வெங்காயத்தை நம்ம வாங்கி யூஸ் பண்றதை விட சீட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணலாங்க. இது வந்து இந்த வெங்காய விவசாயத்தில் வந்து ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி வேற காய்கறி பயிர்கள், அதாவது தக்காளியாக இருந்தாலும் சரி, கத்திரி விவசாயமாக இருந்தாலும் சரி, இல்லை மிளகாய் விவசாயமாக இருந்தாலும், இல்லை வந்து வெண்டைக்காய் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விவசாயத்தில் வந்து நம்ம முக்கியமாக விவசாயிகள் இன்றைய காலகட்டத்தில் வந்து ஒரு 90% இல்லைனா 95% விவசாயிகள் வந்து எல்லாமே வந்து வீரிய ஒட்டு ரகம் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். வீரிய ஒட்டு ரகம் அப்படிங்கிறப்ப வந்து ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம விவசாயம் பண்ணுறப்ப இந்த ஹைப்ரிட்ஸ் யூஸ் பண்ணுறப்ப நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து முக்கியமாக வந்து அந்த ஒரு பயிருக்கும் இன்னொரு பயிருக்கும் உள்ள இடைவெளி வந்து 2 அடி கொடுக்கணுங்க. அதாவது தக்காளியாக இருந்தாலும் சரி, மிளகாய் இல்லைனா கத்திரிக்காய் இருந்தாலும் 2 அடி இடைவெளி வந்து ஒரு பயிருக்கும் இன்னொரு பயிருக்கும் கொடுக்கணும். ஒன்று வந்து அந்த பெஸ்ட் அண்ட் டிசீஸ் வந்து இன்சிடென்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ரெண்டாவது விஷயம் வந்து அந்த சன்லைட் வந்து எல்லா இலையிலையும் படுங்க. மூணாவது வந்து தண்ணிக்கும் அந்த நம்ம கொடுக்குற நியூட்ரியன்ட்டுக்கும் உள்ள வந்து காம்படிஷன், ரெண்டு பயிருக்கும் உள்ள காம்படிஷன் வந்து ரொம்ப வந்து கம்மியாக இருக்கும். நம்ம அந்தந்த பயிருக்கும் கொடுக்கறதுனால கரெக்டான இடைவெளியில் இருக்கிறதுனால அந்த காம்படிஷன் ரொம்ப வந்து கம்மியாக இருக்கும். இதனாலேயே வந்து நம்மளுக்கு வந்து பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் எதாக இருந்தாலும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் வந்து குறைஞ்சபட்சம் வந்து 2 அடி நம்ம வந்து அந்த ஒரு பயிருக்கும் இன்னொரு பயிருக்கும் இடைவெளி பண்ணணும். அதே ஒரு ரோக்கும் இன்னொரு ரோக்கும் வந்து 1.5 அடியும் கொடுக்கலாம், இல்லைனா 2 அடியும் கொடுக்கலாம். அந்த வெரைட்டியை பொறுத்து வந்து நம்மளுக்கு வந்து அந்த 2 அடி இடைவெளியில் நம்ம கொடுக்கலாங்க. இது மாதிரி பண்ணணும் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து மகசூல் கிடைக்கும். முக்கியமாக நம்ம விவசாயிகள் தண்ணி வந்து எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, தண்ணி பாய்ச்சறதுல வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அதாவது ஒன்று வந்து என்ன சொல்கிறாங்க, பவர் சப்ளை வந்து ரொம்ப கம்மியாக தருவாங்க. சன்லைட் அதிகமாக இருக்கிறதுனால வந்து நம்மளுக்கு ஈஸியாக ஆப்ரேஷன் லாஸு, வாட்டர் டேபிள் வந்து ரொம்ப கீழே போயிடுது, இது மாதிரிலாம் இஷ்யூ தராங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடியிலேருந்தே வந்து நம்ம ட்ரிப் இரிகேஷன் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி ஒன்று இருந்துகிட்டு இருக்குங்க, சொட்டு நீர் பாசனம். அதை வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்குது, ரொம்ப ஈஸி தாங்க. அந்த சொட்டு நீர் பாசனம் இன்ஸ்டாலேஷனும் ரொம்ப ஈஸி தான். இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து நிறையா வந்து மானியம் தந்துக்கிட்டு இருக்காங்க. சிறு மற்றும் குறு விவசாயிகள் அப்படின்னா வந்து 100 விழுக்காடு வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட் மானியம் தந்துக்கிட்டு இருக்காங்க.
1: திரைப்பட பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.
2: கிழக்கு செவக்கை

0: நீங்கள் வந்து நம்ம வேளாண்மை துறை இல்லை அப்படின்னா தோட்டக்கலை துறையை நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்னென்ன திட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம விவசாயிகள் வந்து அந்த சொட்டு நீர் திட்டத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கணுங்க. நீர் சேமிப்பு வந்து நம்ம ரொம்ப கண்ட்ரோல் பண்ணலாம். சொட்டு நீர் பாசனத்தில் வந்து நம்ம தண்ணி கொடுக்குற தண்ணி வந்து அந்த வேறுகிட்டே போய் நம்ம கொடுக்கறதுனால அந்த வாட்டர் யூசேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே போல் வந்து நம்ம வாய்க்கால் முறையில் நம்ம தண்ணி பாய்ச்சிறப்போ வந்து தண்ணி நிறையா வேஸ்டேஜ் ஆகும், அதே மாதிரி நேரம் கடத்தும். அதே வந்து இந்த சொட்டு நீர் பாசனத்தில் நம்ம பண்ணுறப்போ வந்து 8-10 மணி நேரம் தண்ணி பாய்ச்சிற டயத்தை வந்து நம்ம வந்து ஒரு 1 hour நம்ம முடிச்சிடலாங்க. அதே போல் வந்து நம்ம சொட்டு நீரில் பண்ணுறப்போ வந்து அந்தந்த பகுதியில் வந்து ஒரு கேட் வால் வச்சுருவோம், அதை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. ஒரே ஒருத்தர் இருந்தால் போதும், ஒரு ஏக்கருக்கு நம்ம தண்ணி பாய்ச்ச போகிறோம், 2 gate valve 3 gate valve வச்சா போதும். அதை வந்து ஆப்ரேட் ஜஸ்ட் வந்து அந்த தோட்டத்துக்காரே வந்து போய் விவசாயியே போய் அதை வந்து ஆன் பண்ணாலும் ஆஃப் பண்ணுறதுனாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இன்புட் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஆகும். இதை வந்து நம்ம வந்து சொட்டு நீர் பாசனமாக இருந்தாலும் சரி, தெளிப்பு நீர் பாசனத்தை இருந்தாலும் இருந்தால் சரி, இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். விவசாயத்தில் அனைத்து தோட்டக்கலை பயிருக்குமே வந்து இந்த சொட்டு நீர் பாசனமாக இருந்தால் பயன்படுத்திக்கலாம். தென்னையாக இருந்தாலும் சரி, வாழை இருந்தாலும் சரி, அனைத்து காய்கறி பயிர்களுக்குமே வந்து இந்த சொட்டு நீர் பாசனம் மற்றும் தெளிப்பு நீர் பாசனம் வந்து ரொம்ப நல்லதுங்க.
1: இதுவரை தோட்டக்கலை பயிர்களில் உயர் விளைச்சலுக்கான தொழில்நுட்பங்கள் என்பது குறித்து தேனி காமாட்சிபுரம் வேளாண் அறிவியல் மைய தோட்டக்கலைத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி ராஜாராமன் அவர்கள் தந்த தகவல்களின் முதல் பகுதி கேட்டோம். நாளை மறுநாள் 12ஆம் தேதி நமது மண்ணு முனையும் நிகழ்ச்சியில் இதே நேரம் இந்நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை கேட்கலாம். வேளாண் தகவல். நாட்டுக்கோழி வளர்ப்பின் முக்கிய அனுகூலங்கள். குறைந்த மூலதனத்தில் அதிக லாபம் பெறலாம். சத்து மிகுந்த ருசியான இறைச்சி மற்றும் முட்டை கிடைக்கும். நாட்டுக்கோழிகளின் மூலம் கிடைக்கப்பெறும் முட்டை மற்றும் இறைச்சி குடும்ப உறுப்பினர்களின் விலங்கின புரதச்சத்து தேவையை பூர்த்தி செய்யக்கூடியது. நாட்டுக்கோழி முட்டையில் உயிர் சத்து சீயை தவிர அனைத்து வகையான ஊட்டச்சத்துக்களும் உள்ளன. இதில் உடலுக்கு நலம் பயக்கும் நிறமிகளும் இதயத்திற்கு இதமளிக்கும் ஒமேகா கொழுப்பு அமிலங்களும் அதிகம் உள்ளன. நாட்டுக்கோழி முட்டையில் உள்ள கொலஸ்ட்ராலின் அளவு வீரிய ரக முட்டைக்கோழியில் உள்ள கொலஸ்ட்ராலை விட குறைவாக உள்ளது. நாட்டுக்கோழி முட்டை, இறைச்சி, மதிப்பூட்டிய இறைச்சி மற்றும் முட்டை ஆகியவை அனைவராலும் விரும்பி உண்ணப்படுகின்றன. நாட்டுக்கோழிகளை வளர்ப்பதற்கு தனியாக நேரம் ஒதுக்க வேண்டியதில்லை. கிராமங்களில் வேண்டுதலுக்காகவும் விருந்தினர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கவும் நாட்டுக்கோழிகள் வளர்க்கப்படுகின்றன. மிக மிக குறைந்த தொழில்நுட்பத்தில் அதிக வருமானம் ஈட்டக்கூடிய தொழிலாகும். குடும்பத்தில் ஏற்படும் அவசர தேவைகளுக்காக நாட்டுக்கோழிகளை விற்பது கிராமங்களில் இன்றும் நடைமுறையில் உள்ளது. ஆகவே நாட்டுக்கோழியை ஒரு செல்வம் கொழிக்கும் அட்சய பாத்திரம் என்றே சொல்லலாம். நாட்டுக்கோழிகள் நெரிசலை சமாளித்து வளரும் திறன் பெற்றவை. நாட்டுக்கோழிகள் வெப்பத்தினை தாங்கி வளரும் திறன் கொண்டவை. நாட்டுக்கோழிகளை குறைந்த எண்ணிக்கையில் வளர்க்கும் போது சிறப்பு பராமரிப்புகள் ஏதும் தேவையில்லை. நாட்டுக்கோழிகளை திறந்த வெளியில் மேயவிட்டோ

அல்லது பண்ணையிலோ வளர்க்கலாம். திறந்த வெளியில் மேயும் நாட்டுக்கோழிகள் வயல் வெளிகளில் உள்ள புல் புழு பூச்சிகளை உணவாக உட்கொள்வதால் சுற்றுப்புறம் தூய்மையாகவும் தீவன செலவு குறைவாகவும் ஏற்படுகிறது. நாட்டுக்கோழிகள் வீரிய ரக கோழிகளை விட அதிக நோய் எதிர்ப்பு திறன் கொண்டவை. சிறு விவசாயிகள், நிலமற்றோர், மகளிர் சுய உதவி குழுக்கள் மற்றும் பள்ளி படிப்பை தொடர முடியாதவர்கள் நாட்டுக்கோழியை சிறிய அளவில் வளர்த்து அதிக லாபம் அடையலாம். வேளாண் தகவல்கள் கேட்டோம். இனி வேளாண் பழமொழி சிந்தனை. கோரையை கொல்ல கொள்ளுப்பயிர் விதை. இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனை. நிறைவாக விடை பெறுமுன், நாட்டுக்கோழிகள் எடை குறைவாக இருப்பதால் விலங்குகளிடமிருந்து எளிதில் தற்காத்துக் கொள்ளும் தன்மை கொண்டவை. விடை பெறுமுன் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மண்ணும் மணியும்.

0: கண்ணமாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
1: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளா, மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு, இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
0: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இனி நாம் கேட்கவிருப்பது 8 மணிக்கான செய்தி அறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள் நேயர்களே. ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸ்,

ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்ற கூட்டத்திற்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். வளர்ச்சியின் வேகத்தை விரைவுபடுத்தவும் இது உதவியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளுக்கும் மேலாக தேசிய ஜனநாயக கூட்டணி நிலையான ஆட்சியை வழங்கி வருவதோடு மட்டுமின்றி அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியை உறுதி செய்துள்ளதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் தொடர்ந்து அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றுவோம் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். நாட்டின் பிரதமராக 4,399 நாட்கள் தொடர்ச்சியாக பணியாற்றி சாதனை படைத்ததற்காக வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர்களுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதேபோல் தமக்கு வாழ்த்து தெரிவித்த குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவுக்கும் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனுக்கும் பிரதமர் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனையும் திரு விஜய் சந்தித்து பேசினார். பின்னர் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியா காந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆகியோரையும் முதலமைச்சர் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். நிதி ஆயோக் ஆட்சி மன்ற குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் தில்லி சென்றுள்ளார். இக்கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் வழங்கும் ஒளிபரப்பு சேவையிலிருந்து 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மின்வெட்டினால் பொதுமக்கள் படும் அவதி, தொடரும் பாலியல் வன்கொடுமைகள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்ட செய்திகளை ஒளிபரப்பியதால் தமிழக அரசு இந்த 3 சேனல்களை முடக்கியுள்ளதாக குறை கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் 4வது தூணான ஊடகங்கள்தான் அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதிலும் மக்களின் அன்றாட பிரச்சினைகளை அரசுக்கு எடுத்துச் செல்வதிலும் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்களின் குரல் வளையை நெரிப்பதன் மூலம் ஆட்சியின் அவலங்கள் மக்களிடம் சென்றடையாமல் தடுத்திட முடியும் என்று தவேக அரசு எண்ணுவதாகவும் அவர் கூறியுள்ளார். தவேக அரசின் இந்த நடவடிக்கை பத்திரிகை சுதந்திரத்திற்கு எதிரானது என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஊடகங்களின் குரல் வலையை நெரிக்கும் வகையில் தமிழக அரசு செயல்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இத்தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசுக்கு எதிரான செய்திகளை ஒளிபரப்பியதற்காக 3 செய்தி சேனல்கள் அரசு கேபிளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இந்த நடவடிக்கை வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அந்த சேனல்களின் ஒளிபரப்பு தொடர தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அஇஅதிமுகவும் தமிழக அரசின் இந்த நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. 3 செய்தி சேனல்கள் அரசு கேபிளில் முடக்கப்பட்டதற்கு தொழில்நுட்ப கோளாறுதான் காரணம் என்று கூறுவது ஏற்க முடியாது என்று அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் தடையின்றி மும்முனை மின்சாரம் வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காவிரி டெல்டா மாவட்டங்களில் பயிரிடப்பட்டிருக்கும் குறுவை பருவ நெற்பயிர்கள் போதிய அளவு தண்ணீர் இன்றி கருக தொடங்கியுள்ளதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு ஒரு நாளைக்கு குறைந்தது 18 மணி நேரமாவது தடையற்ற மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும் என்றும் குறுவை தொகுப்புடன் 5,000 ரூபாய் இடுபொருள் மானியம் வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னித் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் பர்னித் கவுர் 143-142 என்ற புள்ளி கணக்கில் அமெரிக்காவின் சிட்னி சலன்வர்ஜரை வென்றார். குஷால் தலால் 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ரிஷப் யாதவை வென்றார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியாவின் ஹர்திக் பாண்டியா காயம் காரணமாக பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாக்ரேப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிகா பத்ரா, மானவ் தாக்கர் இணை பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை போலந்தின் மரேக் படோஸ்கி, சுசன்னா வெய்லாக்ஸ் இணையை வென்றது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
5: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253-1366.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலஹெர்ட்ஸில் இதுவரை நீங்கள் கேட்டது வந்தே மாதர பாடல். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலஹெர்ட்ஸில் இணைந்தே இருங்கள். மதுர தென்றல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேரம் 8:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி, இது நம்ம ஏரியா.

0: வணக்கம் நேயர்களே, இன்றைய இது நம்ம ஏரியா நிகழ்ச்சி மதுரை சௌராஷ்டிரா கல்லூரி மாணவியர்களின் பங்களிப்பில்.
1: கோடி ஆண்டுகள் தாண்டி வாழ்ந்துடும் செந்தமிழ்

0: நிகழ்ச்சியில் முதலாவதாக உலகின் சிறந்த பாரம்பரிய இடங்களின் சிறப்புகள் குறித்து தகவல் வழங்குகிறார் மாணவி எம் சரண்யா.
1: வணக்கம் நேயர்களே. பாரம்பரியம் என்பது ஒரு நாட்டின் அடையாளம். அது வெறும் பழைய கட்டிடங்கள் அல்ல, அது ஒரு சமூகத்தின் வரலாறு, கலாச்சாரம், நாகரிகம், மதிப்புகள் மற்றும் வாழ்வியலை வெளிப்படுத்தும் பொக்கிசமாகும். உலக நாடுகளில் உள்ள முக்கியமான கலாச்சாரம் மற்றும் இயற்கை சின்னங்களை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளங்களாக அறிவித்து பாதுகாத்து வருகிறது. இந்த அங்கீகாரம் அந்த தளத்தின் உலகளாவிய முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகிறது. இந்தியாவின் பெருமையாக திகழ்கிறது தாஜ்மஹால். முகலாய மன்னர் ஷாஜகான் தனது மனைவி மும்தாஜ் மகாலுக்காக கட்டிய இந்த நினைவு சின்னம் காதலின் நிலையான அடையாளமாக விளங்குகிறது. வெள்ளை பளிங்கு கற்களால் ஆன இதன் கட்டிடக்கலை உலகையே கவர்ந்துள்ளது. இது அந்நாளைய கட்டிட கலைஞரின் திறமையை வெளிப்படுத்துகிறது. ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இதை காண வருகிறார்கள். இது இந்தியாவின் சுற்றுலா வளர்ச்சிக்கும் பெரிதும் உதவுகிறது. சீன பெரிய சுவர் பாதுகாப்பின் அடையாளம். உலகின் நீளமான மனிதனால் கட்டப்பட்ட கட்டிடமாகும். சீனாவை எதிரிகளின் படையெடுப்பில் இருந்து காப்பாற்ற பல நூற்றாண்டுகளாக கட்டப்பட்ட இந்த சுவர் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நீளத்தில் பரவி உள்ளது. மலைகள், பாலைவனங்கள், புல்வெளிகள் ஆகியவற்றை கடந்து செல்லும் இந்த சுவர் மனித முயற்சியின் சின்னமாக விளங்குகிறது. இன்றும் இது உலக அதிசயங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. பெரு நாட்டில் அமைந்துள்ள மாசு பிச்சு இன்கா நாகரிகத்தின் மறைக்கப்பட்ட நகரமாகும். மலை உச்சியில் அமைந்துள்ள இந்த நகரம் இயற்கையுடனும் மனித புத்திசாலித்தனத்துடனும் இணைந்துள்ளது. இதன் கட்டிட அமைப்பும் நீர்ப்பாசன முறைகளும் அந்நாளைய அறிவியல் முன்னேற்றத்தை காட்டுகின்றன. மாசு பிச்சு உலகின் முக்கியமான வரலாற்று மற்றும் சுற்றுலா தலங்களில் ஒன்றாக திகழ்கிறது. எகிப்தின் கிசா பிரமிடுகள் மர்மங்களின் சின்னம் உலகின் பழமையான அதிசயங்களில் ஒன்றாகும். பரோ அரசர்களின் கல்லறைகளாக கட்டப்பட்ட இவை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நிலைத்திருக்கின்றன. அந்நாளைய தொழில்நுட்ப வசதிகள் இல்லாத போதும் இவ்வளவு உயரமான கட்டிடங்களை உருவாக்கிய மக்களின் அறிவு இன்னும் விஞ்ஞானிகளை ஆச்சரியப்படுத்துகிறது. கோலோசியம் ரோம பேரரசின் மகத்துவம் இத்தாலியின் ரோம நகரில் அமைந்துள்ள பழமையான அரங்க கட்டிடமாகும். இங்கு போர் வீரர்கள் போட்டிகள் நடைபெற்றன. இது ரோம பேரரசின் பொலிவையும் கலாச்சாரத்தையும் வெளிப்படுத்துகிறது. அதன் வட்ட வடிவமைப்பும் பார்வையாளர்களுக்கான அமர்வு திட்டமும் அந்நாளைய கட்டிட நுட்பத்தை காட்டுகின்றன. இயற்கை பாரம்பரிய தளங்களும் முக்கிய பாரம்பரியம் என்பது கட்டிடங்கள் மட்டுமே அல்ல, இயற்கை வளங்களும் உலக பாரம்பரியமாக அறிவிக்கப்படுகின்றன. உதாரணமாக ஆஸ்திரேலியாவில் உள்ள கிரேட் பாரியர் ரீஃப் உலகின் மிகப்பெரிய பவளிப்பாறை தொகுப்பாகும். இது ஆயிரக்கணக்கான கடல் உயிரினங்களுக்கு இருப்பிடமாக விளங்குகிறது. இயற்கை சூழலை பாதுகாப்பது மனிதரின் கடமையாகும் என்பதை இது உணர்த்துகிறது. பாரம்பரிய தளங்களின் முக்கியத்துவம் மனித வரலாற்றை புரிந்து கொள்ள உதவுகிறது. கலாச்சார மரபுகளை பாதுகாக்கிறது. சுற்றுலாத்துறையை மேம்படுத்துகிறது. நாடுகளுக்கு பொருளாதார வளர்ச்சி அளிக்கிறது. அடுத்த தலைமுறைக்கு அறிவு மற்றும் பெருமையை வழங்குகிறது. நாம் செய்ய வேண்டியது பாரம்பரிய தளங்களை சுத்தமாக வைத்தல், சேதப்படுத்தாமல் பாதுகாத்தல், சுற்றுச்சூழலை காப்பது ஆகியவை நமது பொறுப்புகள். மாணவர்களாகிய நாம் வரலாற்றை மதித்து பாரம்பரியத்தை காப்போம்.

என்ற எண்ணத்துடன் செயல்பட வேண்டும். உலகின் பாரம்பரிய தலங்கள் ஒவ்வொன்றும் மனித குலத்தின் பொக்கிசங்களாகும். அவை கடந்த காலத்தை நினைவூட்டுவதோடு மட்டுமல்ல, எதிர்காலத்திற்கு வழிகாட்டுகின்றன. பாரம்பரியத்தை காப்போம், நம் அடையாளத்தை நிலைநிறுத்துவோம். நன்றி.

0: மீண்டும் இணைகிறோம் நேயர்களே. இது நம்ம ஏரியா நிகழ்ச்சியில் தொடர்ந்து புவி வெப்பமயமாதலால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து உரை வழங்குகிறார் மாணவி எஸ். ராமலட்சுமி.
1: இன்றைய உலகில வந்து மிகவும் கவலைக்கிடமா பிரச்சனையா மாறியுள்ள ஒன்று புவி வெப்பமயமாதல். இது வெறும் அறிவியல் சொல்லு மட்டுமல்ல, மனித குலத்தோட எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஒரு மிகப்பெரிய சவாலாகும். புவி வெப்பமயமாதல் என்பது பூமியோட சராசரி வெப்பநிலை வந்து ஆண்டுதோறும் அதிகரித்து வருவதாலும், தொழிற்சாலைகளின் புகை, வாகனங்களின் புகை, எரிபொருட்களின் அதிகப்படியான பயன்பாடு, காடுகள் அழிப்பு போன்ற மனித செயல்கள் காரணமாக கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் போன்ற தீங்கான வாயுக்கள் வளிமண்டலத்துல அதிகரிக்குது. இந்த வாயுக்கள் வந்து சூரியனோட வெப்பத்தை வந்து வெளியே விடாம பூமிக்குள்ளேயே தடுத்து வைக்கிறது. புவி வெப்பமயமாதலின் பாதிப்புகள் மிகவும் தீவிரமானவை. முதலாவது பாதிப்பு வந்து வெப்பநிலை உயர்வு ஆகும். கோடை காலங்கள்ல வந்து நாம் அனுபவிக்கும் வெப்பம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருது. பல நகரங்கள்ல சாதாரணமாக இருந்த வெப்பநிலை இன்று சாதனை அளவுக்கு உயர்கிறது. வெப்ப அலைகள் காரணமாக பலர் உடல்நல கோளாறுகளுக்கு ஆளாகின்றன. குறிப்பா முதியவர்கள் மற்றும் குழந்தைகள் அதிகம் பாதிக்கப்படுறாங்க. இரண்டாவதா பார்த்தோம்னா பனிப்பாறைகள் உருகுதல். வடதுருவம் மற்றும் தென்துருவ பகுதிகளில் உள்ள பனிப்பாறைகள் வேகமாக உருகுது. இது உலகளாவிய கவலைக்குரிய நிலையாக உள்ளது. பனிப்பாறைகள் உருகுவதால் கடல் மட்டமும் உயருது. மூன்றாவது வந்து கடல் மட்ட உயர்வு. கடலோர பகுதிகளில் வாழும் மக்களோட வாழ்க்கை வந்து ஆபத்துல இருக்கு. பல தீவுகள் மற்றும் கடற்கரை நகரங்கள்ல நீர் மூழ்கும் அபாயத்தை எதிர்கொள்கின்றாங்க. மீனவர்கள் மற்றும் கடலோர மக்கள் வந்து வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படுது. நான்காவதா வந்து காலநிலை மாற்றம் மற்றும் இயற்கை பேரிடர்கள். மழைப்பொழிவு மாறுபாடு அதிகரிக்கிறது. சில இடங்கள்ல மிக அதிக மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. மற்ற சில இடங்கள்ல வந்து கடுமையான வறட்சி இருக்கு. சூறாவளி, புயல், காட்டுத்தீ போன்ற பேரிடர்கள் அதிகரித்து வருது. இவை மனித உயிர்களையும் சொத்துக்களையும் பெரிதும் பாதிக்குது. அஞ்சாவதா பார்த்தோம்னா விவசாயத்திற்கான பாதிப்பு. விவசாயம் இயற்கையை சார்ந்த தொழிலாகும். வெப்பநிலை மற்றும் மழை மாறுபாடு காரணமாக பயிர்கள் சரியாக வளர முடியாமல் போகிறது. விவசாயிகள் பொருளாதார சிரமங்களை சந்திக்கின்றன. ஆறாவதா உயிரினங்களோட அழிவு. பல விலங்குகள் மற்றும் தாவரங்கள் தங்கள் இயல்பான சூழலை இழந்து வருது. வெப்பநிலை மாற்றத்தால அவற்றின் வாழ்விடம் பாதிக்கப்படுது. சில இனங்கள் முற்றிலும் அழிந்து போயிருது. ஏழாவது வந்து மனித ஆரோக்கிய பாதிப்பு. காற்று மாசுபாடு அதிகரிப்பதால சுவாச நோய்கள் அதிகரிக்குது. வெப்பநிலை

உயர்வு காரணமாக வெப்ப நோய், நீரிழிவு, இதய நோய் போன்ற பிரச்சனைகள் அதிகரிக்கின்றன. புதிய தொற்று நோய்கள் பரவும் அபாயமும் இருக்கு. எட்டாவதா பார்த்தோம்னா நீர்வள பற்றாக்குறை. பனிப்பாறைகள் உருகுதல் மற்றும் மழை மாறுபாடு காரணமாக குடிநீர் பற்றாக்குறை உருவாகுது. பல நாடுகள்ல வந்து தண்ணீர் கிடைக்காமல் மக்கள் அவதிப்படுறாங்க. புவி வெப்பமயமாதல்ன்றது வந்து இயற்கையோட எச்சரிக்கை மணி. இதனை தடுக்க நாம் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை என்னன்னா, முதல்ல வந்து அதிக அளவுல மரங்களை நடணும். இரண்டாவது, எரிபொருட்களோட பயன்பாட்டை குறைச்சு சூரிய சக்தி, காற்றாலை சக்தி போன்ற மாற்று சக்திகளை பயன்படுத்தணும். மூன்றாவது வந்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தணும். நான்காவது, பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைச்சு சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும். ஐந்தாவது வந்து பொதுமக்களிடம் வந்து சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். நாம் ஒவ்வொருவரும் வந்து சிறிய மாற்றங்களை மேற்கொண்டால் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இறுதியா, பூமி நமக்கு சொந்தமானது அல்ல, அது வருங்கால தலைமுறையிடம் இருந்து கடன் வாங்கியது என்பதை நினைவில் வச்சுக்கணும். நாம் இன்று சுற்றுச்சூழலை காப்போம், நாளை அது நம்மை காப்பாற்றும். நன்றி.

0: இத்துடன் இன்றைய இது நம்ம ஏரியா நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. நன்றி நேயர்களே.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிளைக்காட்சியில் இனி தொடர்ந்து கேட்கலாம் மதுர தென்றல். மதுர தென்றல் நிகழ்ச்சியில் திரை இசை பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நிறைவு பெறுகிறது மதுரை தென்றல். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, மற்றும் அதனைத் தொடர்ந்து 9:15 செய்திச் சுடர் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில்

0: குறித்து நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டுப்பாக்கம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் தலைவர் டாக்டர் ஆர். திருமாவளவன். வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம்.
0: மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள்ல வேளாண் துறைக்கான வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கு சார்?
1: நமது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்துடைய சாதனை வந்து ரொம்ப பெரிய அளவில் விவசாயிகள் அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடை கோடியில் உள்ள விவசாயிகள் வரைக்குமே மத்திய அரசின் செயல் திட்டங்கள் வந்து சென்றடைஞ்சிருக்கு. இதற்கு உதாரணமாக அவர்களுடைய வாழ்வாதாரம், அவங்களுடைய பொருட்களை சந்தைப்படுத்துதல், நவீன கால வளர்ச்சிக்கு ஏற்ப அவங்களுடைய தொழில்நுட்ப மேம்பாடு, இது அனைத்திலையும் மிகப்பெரிய பங்கு வந்து மத்திய அரசு செலுத்திக்கிட்டு வராங்க. இதற்கு ஆதாரமாக நிறைய குறியீடுகள் இப்போ வந்து மத்திய அரசு சார்ந்த நிறுவனங்கள் மூலமாகவும் வெளியிடப்பட்டு உள்ளது. இதுவே இதற்கு ஒரு சான்றாக அமையும்.
0: விவசாயிகளுடைய வளர்ச்சிக்காக, வேளாண் துறை முன்னேற்றத்திற்காக அரசு வந்து பெரிய பங்காற்றி இருக்காங்க அப்படின்றத நீங்க சொல்றதுலேருந்து புரிஞ்சுக்க முடியுது. அரசோட திட்டங்களை செயல்படுத்துறதுல வேளாண் அறிவியல் நிலையத்தோட முக்கிய பங்களிப்பு என்ன சார்? ஏன்னா நீங்க தான் முக்கியமான ஒரு பங்காற்றுறீங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். விவசாயிகளை நீங்க எப்படி அணுகுறீங்க சார்?
1: இந்திய அரசுடைய அமைச்சக பொறுப்புல பாத்தீங்கன்னா மேடம், வேளாண்மை அறிவியல் மையம் வந்து முக்கிய பங்காற்றுது. மத்திய அரசின் கீழ் இயங்கக்கூடிய இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் வந்து நம்ம நாடு முழுக்க உள்ள அனைத்து மாவட்டங்கள்லயும் இந்த வேளாண்மை அறிவியல் மையத்தை நேரடியாக நிர்வகிச்சு வராங்க. இந்த வேளாண்மை அறிவியல் மையங்களின் மூலமா விவசாயிகளுடைய அன்றாட அந்த பிரச்சனைகளை தீர்த்து அவர்களுடைய விற்பனை வாய்ப்புகள், சாகுபடி சம்பந்தமான சந்தேகங்கள், புதிய தொழில்நுட்பங்களை அவங்களுக்கு கொண்டு சேர்ப்பது, இப்படி பல கட்டத்தில் வந்து இந்த வேளாண்மை அறிவியல் மையம் வந்து பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதில் குறிப்பாக சொல்லணும்னா நம்ம பாரத நாட்டில் சுமார் 731 வேளாண்மை அறிவியல் மையங்கள் ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் இந்த மத்திய அரசின் கீழ் இயங்கி கொண்டிருக்கிறது. குறிப்பாக இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு, புதுச்சேரி, ஆந்திர பிரதேசம் சேர்த்து இந்த ஒரு பகுதியில் 76 வேளாண்மை அறிவியல் மையங்கள் வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம். எதை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம் அப்படின்னா, வேளாண்மையின் உற்பத்தி திறன், லாபம் மற்றும் நிலைத்தன்மையை மேம்படுத்துதல், அப்புறம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த வளர்ச்சியை வந்து விவசாயிகள் எடுத்த கொண்டு போகிறது தான் எங்களுடைய இலக்காக இருக்குது மேடம்.
0: இப்போ விவசாயிகளுக்கு நீங்கள் வழங்கக்கூடிய அறிவுரைகள், விவசாயி வந்து ஒரு பொருளை வந்து மகசூல் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கான அந்த முதல் கட்ட அறிவுரைகள் தொடங்கி உரங்கள் தொடங்கி என்னென்ன விஷயங்களை வந்து நீங்கள் அவங்களுக்கு சொல்கிறீங்க சார்?
1: குறிப்பாக இதற்கு உண்டான எங்களுடைய பணி செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்டது போல இதற்கு என்னென்ன ஒரு அளவீடு செஞ்சு அது எப்படி நாங்கள் செயல்முறைப்படுத்தணுன்றதை மத்திய அரசு எங்களுடைய நேரடி வழிகாட்டுதல் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வேளாண்மை அறிவியல் மையங்கள் மூலியமாக பார்த்தீங்கன்னா முதல்ல நாங்கள் செயல்படுத்துறது வந்து பண்ணை அளவிலான சோதனைகள். அதாவது பண்ணை அளவில் என்ன சோதனை நடத்துவோம்னா ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஆன் ஃபார்ம் ட்ரையல்னு சொல்லுவாங்க. அதாவது பல்வேறு வேளாண் முறைகளின் கீழ் குறிப்பிட்ட இடங்களுக்கு ஏற்ற தொழில்நுட்பங்களை வந்து கண்டறிஞ்சு அதை வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்காக இந்த பண்ணை அளவிலான சோதனைகளை வந்து செய்வோம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து முன்னணி கள விளக்கங்கள், அதாவது ஆங்கிலத்தில் ஃப்ரண்ட்லைன் டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்லுவோம். இப்போ நீங்கள் சராசரியாக இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்களில் இந்த வேளாண்மை அறிவியல் மையங்கள் மூலியமாக கிட்டத்தட்ட 34,432 சோதனைகள் வந்து நடத்தப்பட்டிருக்கு. அதே போல் 20,000 மேற்பட்ட தொழில்நுட்பங்களை வந்து நாங்கள் இந்த முன்னணி கள விளக்கங்கள் மூலியமாக வேளாண்மை மற்றும் அது சார்ந்த துறைகளில் என்னென்ன கிடைக்கக்கூடியதோ அந்த உற்பத்தி திறனை வெளிப்படுத்தும் வகையிலையும் விவசாய மக்களிடம் நாங்கள் கொண்டு சேர்த்துருக்கோம்.
0: அதாவது எந்த பகுதியில் எந்த பொருள் வந்து விளையும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த பகுதி விவசாயிகளுக்கான அறிவுரைகள் வந்து இந்த வேளாண் அறிவியல் மையங்கள் வாயிலாக வழங்கப்படுது அப்படின்றத நம்ம வந்து கண்கூடாக வந்து தெரிஞ்சுக்க முடியுது சார். விவசாயிகள் சந்திக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் அப்படின்றது என்ன, அதற்கான தீர்வுகளாக நீங்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தரமான விதைகள், தரமான உரங்கள், இந்த மாதிரி பொருட்கள் வந்து இந்த வேளாண் அறிவியல் மையங்கள் வாயிலாக கொடுக்கப்படுதா, அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
1: நான் சொன்னது போல ரெண்டு செயல்முறை விளக்கங்கள், அப்புறம் வந்து இந்த பண்ணை அளவிலான சோதனைகள் தவிர நாங்கள் வந்து இப்போ புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு சேர்ப்பதுலேயும் நாங்கள் முக்கிய பங்காற்று வரோம். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ பயிற்சிகள் தரும், அதில் வந்து விவசாயிகள், பண்ணை பெண்கள், அப்புறம் கிராமப்புற இளைஞர்கள் மற்றும் விரிவாக்க பணியாளர்களுடைய திறன் மேம்பாட்டுக்காக தனியாக பயிற்சிகள் ஏற்பாடு பண்ணுறோம். விரிவாக்க செயல்பாடுகளில் வந்து விவசாயிகளையும் பங்கேற்க செய்கிறோம். இதை தவிர தரமான விதைகளுடைய உற்பத்தி செஞ்சு அதை வந்து விவசாயிகளிடமும் கொண்டு போய் சேர்க்குறோம். தரமான நடவு பொருட்கள் உற்பத்தி எப்படி பண்ணுறதுன்றதையும் அவங்களுக்கு ஆலோசனை வழங்கி நாங்கள் தொடர்ச்சியாக பயணிக்கிறோம். தரமான கால்நடை இனங்கள் மற்றும் மீன் குஞ்சுகள் உற்பத்திலையும் எங்களுடைய வேளாண்மை அறிவியல் பங்கம் வந்து நாங்கள் விவசாயிகளுக்கு கொண்டு சேர்க்குறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம சாதனைகளில் கிட்டத்தட்ட வேளாண் அறிவியல் நிலையங்கள் பார்த்தீங்கன்னா 60,000 மேற்பட்ட பயிற்சி திட்டங்களை நாங்கள் முடிச்சிருக்கிறோம். பயனாளிகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,600,000 பேர் விவசாயிகள் வந்து இதன் மூலியமாக பயனடைஞ்சிருக்கிறாங்க. அதே போல் தரமான விதை உற்பத்தி சொன்னோம் பாருங்கள், அதில் பார்த்தீங்கன்னா 20,000 அதிகமான தரமான விதைகளை வந்து உற்பத்தி செஞ்சு விவசாயிகள்கிட்ட நாங்கள் வழங்கியிருக்கிறோம். தரமான நடவு பொருட்கள் உற்பத்தியிலையுமே கிட்டத்தட்ட

0: 150 லட்சம் தரமான நடவு பொருட்களை வந்து உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு கிடைக்கப்பெற்று நாங்கள் வழிவகை செஞ்சுருக்கிறோம். அதே போன்று கால்நடை சார்ந்த மீன் குஞ்சுகள் உற்பத்தி போன்ற தொழில்களிலும் கிட்டத்தட்ட ஒரு 400 லட்சம் மீன் குஞ்சுகள் வந்து மற்றும் பசு மற்றும் செம்மறியாடு வெள்ளாடு எருமை போன்ற இனப்பெருக்க காளைகளுக்கும் மேம்படுத்தப்பட்ட விவசாயிகளுக்கு வந்து நாங்கள் வழங்கியிருக்கிறோம்.
1: நீங்க சொன்ன விஷயத்துல இருந்து தெளிவு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, முன்பெல்லாம் வந்து ஒரு விவசாயினா ஒரு விவசாயம் மட்டும்தான் செய்வாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்ற ஒரு சூழலை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. விவசாயி வந்து கால்நடை வளர்ப்போராகவும் இருக்கிறாரு, மீன் வளர்ப்போராகவும் இருக்கிறாரு. இப்படி இருக்கும்போது அவங்களுக்கான வருமானம் வந்து அதிக அளவுல கிடைக்குது அப்படிங்கிற ஒரு சூழலும் ஏற்படுது. கால்நடை வளர்ப்புக்காக விவசாயிகளுக்கு நீங்க என்ன மாதிரியான அறிவுரைகள் வழங்குறீங்க சார்?
0: முக்கியமா நகரமயமாக்கலால இளைஞர்கள்லாம் வந்து வேளாண்மை பற்றியோ இல்ல சிந்திக்கிறதோ இல்ல அவர்களுடைய தாய் தகப்பன் வந்து வேளாண்மையில ஈடுபட்டு இருந்தாலும் அவர்கள் வந்து கிராமங்களை விட்டு நகரங்களுக்கு வந்து நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இப்ப நம்ம மத்திய அரசுடைய முனைப்பால பாத்தீங்கன்னா ஆரியான் ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க, அதாவது அட்ராக்டிங் அண்ட் ரீடைனிங் யூத் இன் அக்ரிகல்ச்சர், வேளாண்மையில் இளைஞர்களை ஈர்த்தல் மற்றும் தக்க வைத்தல். இப்ப இந்த திட்டத்தின் கீழ இந்தியாவில உள்ள 731 மாவட்டங்களில 97 மாவட்டங்கள் வரைக்கும் இதை நாங்க வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதை தவிர ஒருங்கிணைந்த பண்ணையம் மற்றும் வந்து காலநிலை மாற்றத்தை தாங்கும் வேளாண்மைக்கான தேசிய கண்டுபிடிப்புகள் போன்ற முயற்சிகளையும் நாங்க முன்னெடுத்து வரோம். இயற்கை வள வேளாண்மை சம்பந்தமாகவும் இந்த வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலமாக நாங்கள் ஈடுபடுத்தி கொண்டு வரோம்.
1: இயற்கை வேளாண்மை செய்யணும் அப்படிங்கறது வந்து பிரதமரும் வந்து அடிக்கடி சொல்லிட்டே இருக்காங்க, மத்திய வேளாண் அமைச்சரும் சொல்லிட்டே தான் இருக்காங்க. இயற்கையான உரங்கள் பயன்படுத்தப்படும் போது அதுல இருந்து கிடைக்கக்கூடிய மகசூல் வந்து உடலுக்கு வந்து தீங்கு விளைவிக்காத மகசூலா இருக்கும் அப்படின்றத அவங்க தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. நிறைய பேர் இப்ப இயற்கை விவசாயத்திற்கு மாறி இருக்கிறது, நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லாம சார்?
0: கண்டிப்பாங்க மேடம், மத்திய அரசின் திட்டத்திற்கு மேரா கௌரவ் மேரா கான் இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா மை வில்லேஜ் மை ப்ரைட் என சொல்லக்கூடிய என் கிராமம் என் பெருமை ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் வந்து அனைவரும் ஈடுபடணுன்றதை ஊக்குவிச்சு கிட்டத்தட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் மொத்தம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 பங்கேற்பு செயல் விளக்கங்கள் வந்து நடத்தப்பட்டிருக்கு. இதனால 100,000 பண்ணை குடும்பங்கள் இதன் மூலம் பயனடைந்துள்ளாங்க. ஒரு ஒரு கட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் வந்து நேரடியாக ஈடுபடுறதால கிராம சூழலில் அனைவரும் வந்து இந்த ஒருங்கிணைந்த பண்ணை முறைக்கு மாறுறதுக்கும் விவசாயம் சார்ந்த தொழிலில் ஈடுபடுறதுக்கும் ரொம்ப முனைப்ப காட்டுறாங்க.
1: நிச்சயமா சார், ஒருங்கிணைந்த பண்ணையை பத்தி ரொம்ப சிறப்பா வந்து நிறைய விளக்கங்களை சொன்னீங்க சார். ஒருங்கிணைந்த பண்ணையத்தினுடைய இன்னொரு அம்சமா வந்து கால்நடை வளர்ப்பை வந்து பார்க்கிறோம். ஏற்கனவே வந்து விவசாயிகளுக்கு வந்து பருவநிலை குறித்த முன்னெச்சரிக்கை இல்லாம சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. சிறுதானியங்கள் குறித்த அந்த பயன்பாடு பற்றி அவங்களுக்கு எந்த அளவுக்கு சொல்லிருக்கீங்க சார்? கால்நடை வளர்ப்பு மற்றும் சிறுதானியத்தினுடைய பயன்பாடு இப்ப அதிகரிச்சிருக்கு அப்படின்னும் போது அதற்கான ஒரு விஷயங்கள் ஆர்வம் காட்டுறாங்களா விவசாயிகள்?
0: இப்ப வந்து இயற்கை வேளாண்மையை சார்ந்த அப்புறம் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் ஈடுபடுறாங்களோ இப்ப வந்து மக்களிடையே வந்து ரொம்ப அவங்களுடைய சுகாதாரம் அவங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றின மிகப்பெரிய விழிப்புணர்வு வந்திருக்கு. சிறுதானியத்தை நோக்கி இந்த உணவு பழக்க வழக்கங்களை நோக்கி வந்து மக்கள் வந்து மாறி வர்றதால இப்ப வேளாண்மை அறிவியல் நிலையங்கள்ல குறிப்பாக மனையியல் சார்ந்த பயிற்சிகள் வர்றப்ப சிறுதானியத்தை எப்படி வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களா மாத்தலாம், அதன் மூலியமா உடல்நிலையை பராமரிக்கிறது எப்படின்னு அதை கண்டறிஞ்சு நிறைய பேர் அதுல முக்கியமா மகளிர்கள் வந்து பெரிய அளவுல வந்து ஈடுபட்டு தொழில் முனைவோரா மாறி வெற்றிகரமா செயல்படுத்திக்கிட்டு வராங்க மேடம்.
1: மகளிரை வந்து ஒரு தொழில் முனைவோரா ஆக்குறதுக்கான பயிற்சிகள் வேளாண் அறிவியல் நிலையத்துல வந்து வழங்கப்படுது அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வந்து சொல்லியிருக்கீங்க, நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கும். இப்ப கால்நடை வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் வேளாண் அறிவியல் மையங்கள் வாயிலாக சொல்லப்படுது சார்?
0: மத்திய அரசின் கீழ் அறிவிக்கப்பட்ட செயல் திட்டங்கள்ல பாத்தீங்கன்னா முக்கியமா ரெண்டு திட்டத்தை வந்து ரொம்ப தீவிரமா செயல்படுத்துறாங்க. கால்நடைகளை தாக்கக்கூடியதுல இரண்டு நோய்களை கண்டறிஞ்சிருக்கிறாங்க. ஒன்னு வந்து வாய்க்கால் கோமாரின்னு சொல்லக்கூடிய ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ், இன்னொன்னு வந்து கன்று வீச்சு நோய் புரூசலோசிஸ் சொல்லுவாங்க. இந்த இரண்டு நோய்களுக்குமே பசு ஆதார்னு ஒரு எண்ணெய் கால்நடை சார்ந்த அந்த தொழில் ஈடுபடுற விவசாயிகளுக்கு வந்து கட்டாயமாக அதை பதிவு செய்யப்பட்டு நேரடியாக மத்திய அரசின் கீழ் இந்த இரண்டு நோய்களுக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட்டு மானிய உதவியும் அவங்க வந்து செயல்படுத்திட்டு கொண்டு வராங்க.
1: கால்நடை வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சார், எங்க தரமான ஒரு உயிரினங்கள் கிடைக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்களும் நீங்க சொல்றீங்களா சார்?
0: குறிப்பா இந்திய அரசுக்கு கீழே நல்ல இனங்களை கண்டறிஞ்சு வெண்மை புரட்சிக்கு பிறகு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக பால் உற்பத்தியில உலக அளவில் நாம தான் முதலிடத்துல இருக்கிறோம். இதற்கு முக்கிய காரணம் நாம வந்து வெண்மை புரட்சிக்கு பிற்பாடு பால் வளத்தை ஊக்குவிப்பதற்காக நம்ம வந்து கலப்பினத்துக்கு மாறணும். ஆனா இப்ப ஆரோக்கியத்தின் சூழலை நோக்கி போடுறதால எல்லாருமே வந்து கலப்பினத்திலிருந்து நாட்டு இனங்களுக்கு மாறிக்கிட்டு வராங்க. அதனால விற்பனை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் ஈடுபடுறதுல அதிகப்படியான ஈர்ப்பு வந்து நாட்டு ரகங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஈர்ப்பு இருக்கு. அது குறிப்பா கறவை மாடுகளா இருந்தாலும் சரி, நம்மளுடைய செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளா இருந்தாலும் சரி, இல்ல நாட்டுக்கோழி இனங்களா இருந்தாலும் சரி, இதற்கு மிகப்பெரிய விற்பனை வாய்ப்பு பிரகாசமாக இருந்து கொண்டிருக்கிறது.
1: மத்திய அரசோட சாதனைகள்ல வந்து நிறைய விஷயங்களை சொல்லிட்டே வரீங்க. அந்த வகையில வந்து

0: வேளாண் அறிவியல் நிலையத்தின் சார்பா வழங்கப்படக்கூடிய பயிற்சிகள் மற்றும் பங்களிப்புகளை பத்தி சொன்னீங்க. இப்போ என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்படுது சார் மத்திய அரசு சார்பில்?
1: சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த செயல் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் குறிப்பா இப்ப வந்து மத்திய அரசு ரொம்ப தீவிரமா செயல்படுற ஒரு முக்கியமான திட்டங்களை பற்றி நான் உங்களோட பகிர்றேன். அதுல முதலாவதாக இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா, இந்த கழிவிலிருந்து செல்வம், ஆங்கிலத்துல வேஸ்ட் டு வெல்த்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன கண்டறிச்சிருக்கிறாங்கன்னா, இந்தியாவில வந்து விவசாய கழிவுகள் மூலம் ஆண்டுக்கு சுமார் 18,000 மெகாவாட் அளவுக்கு வந்து மின்சாரத்தை நமக்கு உற்பத்தி செய்யக்கூடிய திறன் இருக்கு. கழிவிலிருந்து அந்த கழிவை எப்படி செல்வமா மாத்துறதுன்னு முடிவெடுத்துறது தான் இந்த திட்டத்துடைய அம்சம். எச்சங்களை பயன்படுத்தி அதை ஒரு சத்துக்கள் நிறைந்த இயற்கை உரங்களா மாத்தலாம் அப்படின்றத விவசாயிகிட்ட நாங்க கொண்டு போறோம். ரெண்டாவது, வட்ட பொருளாதாரத்தை உருவாக்கணும்னு சொல்லி மத்திய அரசு பரிந்துரைக்கிறாங்க. இதோடைய சாராம்சம் ஆங்கிலத்துல சொல்வது போல 6R சொல்றாங்க. அதாவது ரெடியூஸ் குறைத்தல், ரீயூஸ் மீண்டும் பயன்படுத்துதல், ரீசைக்கிள் மறுசுழற்சி, ரிஃபம்பிஷ் புதுப்பித்தல், ரெக்கவர் மீட்டெடுத்தல், கடைசியாக ரிப்பேர்னு சொல்றாங்க பழுது பார்த்தல். இந்த 6 நீங்க பயன்படுத்தினீங்கன்னா ஒரு விவசாயிகள் வந்து அந்த விவசாய கழிவை உண்மையான மறுசுழற்சிக்கு உட்படுத்தி இந்த தரத்துல வந்து நம்ம

0: ஆரம்ப ஆங்கிலத்தில் சொல்வது போல 6R சொல்றாங்க, அதாவது ரெடியூஸ் குறைத்தல், ரீயூஸ் மீண்டும் பயன்படுத்துதல், ரீசைக்கிள் மறுசுழற்சி, ரிஃபம்பிஷ் புதுப்பித்தல், ரெக்கவர் மீட்டெடுத்தல், கடைசியாக ரிப்பேர்னு சொல்றாங்க பழுது பார்த்தல். இந்த ஆறையும் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா ஒரு விவசாயிகள் வந்து அந்த விவசாய கழிவை உண்மையான மறுசுழற்சிக்கு உட்படுத்தி இந்த தரத்துல வந்து நம்ம சமரசம் செய்யாமல அதன் அசல் வடிவத்திலேயே திரும்ப பயன்பாட்டுக்கு கொண்டு வரலான்றதான் இதோடைய நோக்கம். மூணாவது முக்கியமா விவசாய கழிவுகள்ல வந்து என்னென்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, பயிர் சாகுபடிக்கு, கால்நடை வளர்ப்புக்கு, அறுவடைக்கு பிந்தைய கையாளுதல் மற்றும் தானியங்கள், பழங்கள், காய்கறிகள், கரும்பு, எண்ணெய் வித்துகள் மற்றும் பால் பொருட்கள் ஆகியவற்றின் இந்த பதப்படுத்தல் பற்றி பயிர் வகையில வந்து குறிப்பா அதை கவனம் செலுத்தணும். இப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல பாத்தீங்கன்னா, மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சர்க்குலர் எக்கானமி ஏன் ஊக்குவிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பா இப்ப மத்திய அரசுடைய பரிந்துரையா வந்து இயற்கை உயிரி வேளாண் வளங்களை ஊக்குவிக்கும் கோபர்தன் திட்டம் வந்து செயல்படுத்தப்படுது. இதனால மக்கள் பயோமாஸ் சொல்லக்கூடிய உயிரி பொருட்களை வச்சு அவங்க வந்து இந்த திட்டத்தின் மூலமா வந்து கால்நடை சாணம், பயிர் எச்சங்கள், அப்புறம் வந்து உணவு கழிவுகள் இதெல்லாம் வந்து நீங்க செயற்படுத்தி உயிரி எரிவாயுவா மாற்றலாம். இது வந்து ஒரு மிகப்பெரிய திட்டமா வெற்றி அடைஞ்சு கிட்டத்தட்ட இந்த 2026 ஜனவரி 14 நிலவரப்படி பாத்தீங்கன்னா, இந்தியாவில் கிட்டத்தட்ட 50% மேலான மாவட்டங்கள் வந்து 980 உயிரி எரிவாயு ஆலைகளை வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளது. இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றினா சொல்லலாம்
1: பயோகேஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளவு இருக்கு.
0: ஆமா, இது மட்டும் இல்லாம நமது இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் பயோகேஸ்க்கு பிற்பாடு அதனுடைய உற்பத்திக்கு பிறகு கிடைக்கக்கூடிய ஸ்லரின்னு சொல்லுவாங்க கழிவு, அதை பயன்படுத்தி மண்ணின் வளத்தை வந்து மேம்படுத்தலாம்னு சொல்லி விவசாயிகளுக்கு வந்து நாங்க கொண்டு சேர்க்கிறோம். விவசாய கழிவுகளை வந்து விவசாயிகள் மத்தியில அவங்களுடைய அளவுல இதை எப்படி வந்து மாற்றுவதற்கான உட்கட்டமைப்பை வந்து மத்திய அரசே செயல்படுத்துது. ஒன்னு வந்து வேளாண் உட்கட்ட அமைப்புன்னு சொல்லலாம், இன்னொன்னு கால்நடை சார்ந்த பராமரிப்பு உட்கட்டமைப்பு, ரெண்டு வகையா கொண்டு வர்றாங்க. வேளாண் உட்கட்டமைப்புல பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் செயல்படுத்தினதுல நல்ல வாடகை இயந்திரங்களை வந்து மத்திய அரசே கொடுக்கறது, செயலாக்க அலகுகளுக்கு தராங்க, நிறைய உணவு சேமிப்பு கிடங்குகள், தரம் பிரிக்கும் நிலையங்கள் தராங்க. இப்ப எங்க வேளாண்மை அறிவியல் மையத்துல கூட சீட் ஹப் வச்சு நடத்துறோம்,
1: அதனால வந்து தரமான விதைகள் நமக்கு கிடைக்கும்.
0: ஆமா, அந்த மாதிரி அதை உறுதி செய்வாங்க. அப்புறம் கோல்டு ஸ்டோரேஜ் குடோன்னு சொல்லுவாங்க. பல அறுவடைக்கு உண்டான பிந்தைய மேலாண்மை திட்டங்கள், போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜிஸை வந்து செயல்படுத்துறதுக்கும் கொண்டு வருவாங்க. நம்ம இப்ப இந்த திட்டங்களை முன்னெடுக்கிறதால நம்ம வந்து ஒரு சுயசார்பு இந்தியாவை கொண்டு வரலாம் என்றது புதிய வழிமுறைகள்ல சொல்றாங்க. முக்கியமா இதுல கடைசி திட்டங்கள்ல நிலையான வேளாண்மைக்கான நீர் மேலாண்மை, அதை வந்து மத்திய அரசு ஊக்குவிப்பதற்காக தான் தனியான ஒரு அமைச்சகத்தை உருவாக்குனாங்க. ஜல்சக்தி இயக்கத்தின் கீழே தான் இந்த நிறைய முன்னெடுப்புகளை கொண்டு வந்தாங்க. இந்த ஒரு ஒரு இல்லங்களுக்கும்
1: குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்க திட்டம்
0: மிகப்பெரிய இலக்கை பிரதான் மந்திரி கிசான் யோஜனா, நீர்நிலை மேம்பாடு, மழைநீர் சேகரிப்பு, பாரம்பரிய நீர்நிலைகளை வந்து புத்துயிர் பெற செய்தல், அப்புறம் நீர் செறிவூட்டல், இதன் மூலமா எல்லா நீர் ஆதாரங்களையும் பெருக்கிக்கிட்டு வரோம். சாதனைகள் இதுவரைக்கும் செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்றது போல விவசாயிகள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதுல மிகப்பெரிய பங்கு ஆற்றிட்டு வரோம்.
1: வேளாண் துறையின் திட்டங்களை விவசாயிகளிடம் கொண்டு சேர்ப்பதில் முக்கிய பங்காற்றி வருவதா சொன்னீங்க சார். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை நாளை கேட்கலாம்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9:30 ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர் பார்த்தசாரதி அவர்களின் வீண இசை கேட்கலாம். டாக்டர் கே அசோக் அவர்கள் மிருதங்கம், கே பி ஹரிஹரன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியின் துவக்கமாக பரியாச்சகமா வனஸ்பதி ராகம் ஆதி தாளம் தியாகராஜர் கீர்த்தனை.

நிகழ்ச்சியில் அடுத்து ஸ்ரீ சாமுண்டேஸ்வரி, பிலஹரி ராகம், ஆதி தாளம், மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம்.

நேரம் 10:11 15 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர். பார்த்தசாரதி அவர்களின் வீண இசை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

டாக்டர் கே அசோக் அவர்கள் மிருதங்கம், கே பி ஹரிஹரன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து வாணனை மதிசூடிய திருநாவுக்கரசர் தேவாரம், கீரவாணி ராகம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை ஆர் பார்த்தசாரதி அவர்களின் வீண இசை கேட்டீர்கள். டாக்டர் கே அசோக் அவர்கள் மிருதங்கம், கே பி ஹரிஹரன் அவர்கள் கட்டம்.

அகஷ்வணி. நேயர்கள் கேட்கவிருப்பது காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சியின் முதலில் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியின் குரல்களில் அலைகள் ஓய்வதில்லை.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் நட்சத்திர நாதங்கள்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம். நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி, நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410. Thank you.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நிறமாயே அதிகாலை 5:45 மணிக்கு மங்கள இசை, 4 குரல், 290 மற்றும் அதனை தொடர்ந்து 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தை செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் இரா நடராஜன் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி, ஒரு சொல் கேளீர் அறிவிப்புகள், இன்று ஒரு செய்தியில் கோடைக்காலங்களில் காய்கறி பயிர்களை தாக்கும் நோய்களும் அதனை தடுக்கும் வழிமுறைகளும் குறித்து, காந்தி கிராமிய பல்கலைக்கழக வேளாண்மை மற்றும் கால்நடை அறிவியல் பள்ளி உதவி பேராசிரியர் அனிசா ஜெயச்சந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கை என்பம் சுழற்சனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள். 7 மணிக்கு மதுரத்தன்றல். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 நலமாய் வாழ்க. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகா நுட்பங்கள் மற்றும் ஆசனங்களின் பயன்கள் குறித்து சிறப்பு தகவல்கள் தருகிறார் யோகா பயிற்றுனர் சுபாஷினி மோகன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குவர் ஸ்ரீ தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள்.

7:35 மதுர தென்றல், 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:02 மதுர தென்றல் தொடர்ச்சி, 8:15 ஆங்கில செய்திகள், 8:30 மதுர தென்றல், 9 மணிக்கு அரங்கிசை, 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 10:02 எனக்கு பிடித்த பாடல், 11 மணிக்கு செய்தி சுருக்கம், 11:02 ஸ்பெஷல் ப்ரோக்ராம், 12 மணிக்கு நிகழ்ச்சி நேரம், 12:05 ஆங்கில செய்திகள், 12:10 இசை மேடை, 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மெல்லிசை மற்றும் அதனை தொடர்ந்து 1 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், அதனைத் தொடர்ந்து 1:05 ஆங்கில செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 எண்ணுயிர் தோழி அக்குபஞ்சர் சிகிச்சை குறித்து விளக்குகிறார் நஸ்ரீன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து குழந்தைகளுக்கான வயிறு நிறைந்தா மற்றும் போதுமா விளக்குகிறார் பிருந்தா பார்த்திபன் அவர்கள். மற்றும் அதனைத் தொடர்ந்து டிஃபன் பாக்ஸ் லஞ்ச் குறிப்புகள் தருகிறார் ஃப்ளோரன்ஸ் துறை அவர்கள். மற்றும் சரிவிகித உணவு குறித்து விளக்குகிறார் ஜெயலட்சுமி அவர்கள். பெண்களுக்கான சம உரிமை குறித்து விளக்கமளிக்கிறார் வழக்கறிஞர் சுரண்லதா அவர்கள். மற்றும் 1:45 மாநில செய்திகள், 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு ஆங்கிலத்தின் செய்திகள், 2:15 மறுத்தென்றால், 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு பகல் ஒளிபரப்பு நிறைவுபெறும். அதனைத் தொடர்ந்து 5:27 பகல் மாலை ஒளிபரப்பு மீண்டும் துவங்கும். அதனைத் தொடர்ந்து குரளமுதம் 290 மற்றும் 5:30 5:30 மதுர தென்றல், 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கில செய்திகள், 6:10 ஒரு பட பாடல்கள் வெற்றி விழா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம், 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுர தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு மதுர தென்றல், 7:10 மாவட்ட செய்திகள், ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் சுமன் அவர்கள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும் மாடு வளர்ப்பு குறித்து தகவல் வழங்குகிறார் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மீனாட்சி சுந்தரம். மற்றும் அதைத் தொடர்ந்து வேளாண் தகவல்கள் மற்றும் விடைபெறும் முன், 8 மணி செய்தி இருக்கு, 8:05 மதுரத்தென்றல், 8:30 நலமாய் வாழ்க ஆரோக்கியமான வாழ்விற்கு ஹோமியோபதி மருத்துவம், சிறுநீரக கற்களும் அதனை தவிர்க்கும் வழிமுறைகளும் பற்றி விளக்கம் அளிக்கிறார் ஹோமியோபதி மருத்துவர் மு பிரபாகரன் அவர்கள். பகுதி 2, 8:45 மதுரத்தென்றல், 9 மணிக்கு ஆங்கில செய்திகள், 9:15 மதுரத்தென்றல், 9:30 நாடகமலர் மற்றும் பத்து மணிக்கு சிறப்பு நிகழ்ச்சி மற்றும் 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 காஞ்சல் செய்திகள், 11:10 ஒளிபரப்பு நிறைவு பெறும்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இதுவரை நீங்கள் கேட்டது நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நிறைவாய் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.